0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.

0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு, இந்தா இருக்கு.
1: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
1: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
1: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
1: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
1: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட, அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
1: அண்ணே நீ மாசுனே.
2: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. பாலாடை நிறைந்திருந்த ஒரு பாத்திரத்துல ஒரு நாள் 2 தவளைகள் தவறி விழுந்துடுச்சான். தப்பிக்க வர ரெண்டும் மறுபடியும் முயற்சி செஞ்சதாம். நழுவி நழுவி மறுபடியும் ஆடையிலேயே விழுந்ததாம். ஒரு தவளை ரொம்பவே களைப்படைந்து, இனிமே என்னால முடியாது, நாம ரெண்டு பேரும் வெளியவே போக முடியாது அப்படின்னு செயல்படாம அந்த ஆடையிலேயே மூழ்கி வாழ்க்கைய முடிச்சிடுச்சான். ஆனா இன்னொரு தவளை, என்னோட நிலையை மோசமானதுதான், இருந்தாலும் கடைசி வரைக்கும் போராடி தோக்குறது எவ்வளவோ மேல் அப்படின்னு நினைச்சு மறுபடியும் முயற்சி பண்ணுதான். கால்கள் ஏதோ திடப்பொருள் மாதிரி தெரியும் போது அது வேற ஒண்ணு இல்ல, ஆடை வெண்ணெய். அதன் மேல ஏறி சந்தோஷமா தப்பிச்சிடுச்சான். இரண்டாவது தவளையுடைய விடாமுயற்சியும் இறுதி வரைக்கும் போராடணும் அப்படின்ற மனதிடமும் அதோட உயிரை காப்பாத்துச்சான். இந்த கதை நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்தே தெரியும். ஆனா அந்த தவளையுடைய விடாமுயற்சி நம்மள எத்தனை பேருக்கு இருக்குன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நாம தொடங்கக்கூடிய முதல் காரியத்துல தோல்வி வந்ததும் அதை பார்த்து பயந்துடவே கூடாது. தோல்வி அப்படின்றது நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒண்ணுதான். தோல்வி வந்தா பழக்கமானதா காட்டிக்கணும். தோல்வியே பார்க்காதவங்கன்னு இந்த உலகத்துல யாருமே இல்ல. நமக்கு தோல்வி ஏற்பட்டா நாம எங்கேயோ தவறு பண்ணிருக்கோம் அப்படின்றதுதான் அர்த்தம். குறையாத உழைப்பும் குன்றாத முயற்சியும் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவர்கள் பல தோல்விகளை காண நேரிட்டாலும் இறுதியில் வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுவார்கள். ஆமா நேர்களே, இந்த உலகத்துல புகழுக்குரியவர்களா விளங்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஆரம்பத்துல ஏழ்மை நிலையிலும் இழி நிலையிலும் அறிவாற்றலில் குறைந்தவர்களாகவுமே இருந்திருக்கிறார்கள். ஆனால் பிற்காலத்தில் தங்களுடைய முயற்சியின் பயனாக தங்களது தகுதியை வளர்த்து விட்டார்கள். இது நம்மளால முடியாதுன்னு நம்ம சக்திக்கு மேற்பட்ட செயல்ல எதையுமே நினைக்க கூடாது. இடைவிடாம முயற்சி பண்ணி திறமையா செயல்படும் போது வெற்றி அப்படின்ற புகழ் ஏணியில ஏற முடியும். பெரிய மாளிகை அமைக்கணும் அப்படின்னா அதனுடைய அஸ்திவாரத்தை ஆழமாவும் அகலமாவும் உறுதியானதாகவும் அமைக்கணும் இல்லையா? அப்படி அமைச்சாதானே அதனுடைய அமைப்பு நீண்ட நாட்களுக்கு கெடாமல் அழகான மாளிகையா காட்சி கொடுக்கும். முயற்சி இருந்தா முடியாத காரியம் எதுவுமே இல்ல. முயற்சி இல்லாம முடியக்கூடிய காரியமும் இல்ல. குறைந்த முயற்சி ஒரு நாளும் வெற்றியை தராது. தோல்வி வருமே அப்படின்னு நினைக்காம மறுபடியும் முயற்சித்தாதான் நாமளும் மற்ற அறிஞர்களுடைய சிறப்பான இடத்தை அடைய முடியும். வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறணும். முயற்சி இருந்தா நிச்சயமா அந்த இடத்துல ஒரு வகை மலர்ச்சி இருக்கும். யார் ஒருத்தர் விடாம முயற்சி பண்ணிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றது வள்ளுவருடைய வாக்கு. நாம கத்துக்க வேண்டிய பாடம் இதுதான். முயலுங்கள், மீண்டும் மீண்டும் முயலுங்கள். முதலில் நீங்கள் வெற்றி பெறாவிட்டால் மேலும் முயலுங்கள், மீண்டும் முயலுங்கள், வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னடாடி உங்க வீட்ல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க?
1: அனு ஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சுக்குது. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ்னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 2:2 சைஸ்லயும் கிடைக்குது.
2: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாடு மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
7: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
8: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி இகல், அதிகாரம் 86, குறள் எண் 859. இகல் காணான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகல் காணும் கேடு தரற்கு. தனக்கு நல்ல காலம் வரும்போது காரணம் இருந்தாலும் ஒருவன் இகலை பற்றி நினைக்க மாட்டான், தனக்கு கேடு வரும்போது பெரிதாக மாறுபடுதலை நினைப்பான். இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான உண்மை நிகழ்வு ஒன்னையும் தெரிஞ்சுக்கலாமா? ஜமைக்கா நாட்டைச் சேர்ந்த ஒரு சின்ன பையனுக்கு கிரிக்கெட்னா அவ்வளவு பிடிக்கும். ஆனா 11 வயசுலயே தடகளத்தில் திடம் பதிக்க ஆரம்பிச்சான். இருந்தாலும் கிரிக்கெட்டுடைய ஆர்வம் குறையவே இல்லை. கவனிச்ச தந்தை ஒரு நாள் தன்னுடைய பையனை கூப்பிட்டு பேசுறாரு. கிரிக்கெட் ஒரு நல்ல விளையாட்டு தான், ஆனா அது குழு விளையாட்டு. உன்கிட்ட இருக்கிற தனித்திறமை தடகளத்துல தடம் பதிச்சதுதான். அதை நீ மெருகேற்ற ஆரம்பிச்சு அதுல சாதனைகளை படைச்ச அப்படின்னா அதுதான் உன்னை தீர்மானிக்கும். ஆக உன்னுடைய கவனத்தை அதுல செலுத்த ஆரம்பின்னு சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்ச சின்ன பையன் அணையில இருந்து தடகளத்துல தன்னுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறான். அதாவது 200 மீட்டர், 400 மீட்டர் பந்தய ஓட்டங்கள்ல தன்னுடைய முழு கவனத்தையும் கொடுக்கிறான், முயற்சிகளை முன்னெடுக்கிறான், பல போட்டிகளை கலந்துக்கிறான். ஒரு முறை மாநில அளவில் கேட்ஸ் பென்ஸ் அப்படின்ற தன்னுடைய சக வீரனிடம் தோற்ற போது அந்த கேட்ஸ் பென்ஸ் இவரை ரொம்பவே ஏளனமா பேசுறாரு. இருந்தாலும் மனச தளர விடல. அதே நாட்கள்ல அமெரிக்க தடகள வீரர் மைக்கேல் ஜான்சன் 19.32 வினாடிகள்ல மிகப்பெரிய சாதனையை படைக்கிறாரு. அதை தொலைக்காட்சி மூலமா பார்த்துட்டு இருந்த இந்த சின்ன பையன் ஒரு நாள் நானும் அந்த இடத்துல நிப்பேன் அப்படின்ற ஒரு சபதத்தை எடுத்துக்கிறான். அந்த சின்ன பையன் வேற யாரும் கிடையாது, தடகள வீரர் உசேன் போல்ட் அவர்கள் தான். 14 வயசுல சர்வதேச ஜூனியருக்கான பந்தயங்கள்ல கலந்துக்கிறாரு. ஆனா அந்த நேரத்துல உசேன் போல்ட் தடுமாறுறாரு. சர்வதேச சவாலை சந்திக்க முடியாம பல தோல்விகளையும் ஏளன பேச்சுக்களையும் பரிசா வாங்குறாரு. ஆனா அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டாரு. தன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிடல. முயற்சியும் பயிற்சியும் கிங்ஸ்டன் மைதானத்துல 15 வயசுல உலக ஜூனியர் சாம்பியன் அப்படின்ற பெருமை அடையிறதுக்கு காரணமா அமைஞ்சிச்சு. இப்போ யாராலே தோற்கடிக்க முடியாத மிகச்சிறந்த வீரரா, 3 ஒலிம்பிக் போட்டிகள்ல தங்கப்பதக்கம் பெற்ற ஒரே வீரர் அப்படின்ற பெருமைக்கு சொந்தக்காரரா வாழ்ந்துட்டு இருக்காரு உசேன் போல்ட். இன்னைக்கு வரைக்கும் முறியடிக்கப்படாத உலக சாதனைகளுக்கு சொந்தக்காரரா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா இகழ்ச்சியை கண்டு அவர் ஒரு நாளும் ஒதுங்கி போகல, மனச தளர விடல. இந்த ஒரு கருத்து தான் திருவள்ளுவர் இந்த திருக்குறள் வழியா நமக்கு வெளிப்படுத்துறாரு. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.
9: பாட்டி முத்து ஜோஹரா.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நம்ம பொருட்கள்லாம் வாங்கிட்டு மீதி கிடைக்கிற சில்லற காசை என்ன பண்ணுவோம்? சின்ன பிள்ளைங்களா இருக்கிற பட்சத்துல சாக்லேட் வாங்கி சாப்பிடுவாங்க, இல்ல சிலர் உண்டியல்ல போட்டு சேர்த்தும் வைப்போம். ஆனா அந்த சில்லற காசை எந்த இடத்துல தயாரிச்சிருக்காங்கன்னு இதுவரை பாத்திருக்கோமா? இனிமே எப்படி பாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்தியால நாணயங்கள் தயாரிக்கப்படுற 4 முக்கிய இடங்கள்னு பார்த்தா மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத் அப்புறம் நொய்டா. ஒவ்வொரு நாணயங்களையும் அடையாளம் கண்டுபிடிக்க ஸ்பெஷலான குறியீடுகளை யூஸ் பண்றாங்க. அப்படி அந்த நாணயத்துல அச்சிடப்பட்ட வருஷத்துக்கு கீழே சின்ன புள்ளி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நொய்டால அச்சிடப்பட்டது. அதே நட்சத்திர வடிவ குறியீடு இருந்துச்சுன்னா அது ஹைதராபாத்லயும், வைரம் இல்ல சாய் சதுர வடிவத்துல குறியீடு இருக்கு அப்படின்னா அது மும்பையிலயும் அச்சிடப்பட்டது. அதே ஒண்ணுமே இல்ல அப்படின்னா அது கொல்கத்தால அச்சடிக்கப்பட்ட நாணயம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அத எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்னைக்கு நாம கேட்கக்கூடிய கதை சின்ன வயசுல இருந்து கேட்ட கதையா இருக்கலாம். பேராசை பெருநஷ்டம் அப்படின்ற தலைப்புல ஏதாவது கதை சொல்லுங்கன்னு சொன்னதும் குழந்தைங்க சொல்லக்கூடிய கதையா இருக்கலாம். பள்ளிக்கூடங்கள்ல நாடகமா அரங்கேற்றப்பட்ட கதையா கூட இருக்கலாம். கொஞ்சம் நினைவுபடுத்தி பாக்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு யாசகர் இருந்தாராம். வீடு வீட்டுக்கு யாசகம் கேட்டு பிழைக்கிறது தான் அவருடைய வாழ்க்கையே. சில நேரங்கள்ல அவருக்கு ஏதாவது கிடைக்கும், சில இடங்கள்ல ஒண்ணுமே கொடுக்காம துரத்தி விட்டுருவாங்க. ஒரு நாள் ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாராம். அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நிச்சயமா உதவி செய்வார்னு எதிர்பார்த்தவருக்கு பெரிய ஏமாற்றம். ஒண்ணுமே கொடுக்காம அனுப்பிட்டாங்க. ரொம்பவே சோகமா ஒரு மரத்தடி நிழல்ல வந்து உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்தவர் தனக்கு தானே பேசிக்கிறாரு, என்கிட்டலாம் கொஞ்சம் பணம் இருந்தாலும் போதும், அதை வச்சுட்டு நிம்மதியா வாழ்ந்துடுவேன். இவ்வளோ பணம் வச்சிருக்காங்க, யாருக்கும் உதவி செய்யற மனநிலை கூட இவங்களுக்கு இல்லையே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த யாசகருடைய கண்களுக்கு முன்னாடி அதிர்ஷ்ட தேவதை வந்து நின்னாங்களாம். பார்த்ததும் இவருக்கு நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. யார் நீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் அதிர்ஷ்ட தேவதை, உன்னுடைய வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்டேன், அதனால உனக்கு தங்க காசுகள் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். அந்த தங்க காசுகளை வாங்குறதுக்கு நீ என்ன பாத்திரம் வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது தேடி பாக்குறாரு, தன்னுடைய பழைய அழுக்கு கோணி பைய தவிர அவர்கிட்ட எதுவுமே இல்லை. இந்த பையில கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. வெகுளியா கேட்டதால சரி அந்த பைய விரிச்சு பிடி, அந்த பையில நான் தங்க காசுகளை கொட்ட ஆரம்பிக்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை, தங்க காசுகள்ல ஒண்ணு கீழே விழுந்தாலும் எல்லாமே கற்களா மாறிடும், கவனமா வாங்கணும் சரியா அப்படின்னு சொன்னதும் கவனமா அவர் பிடிச்சுக்கிட்டாரு. தங்க காசுகளை கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதிர்ஷ்ட தேவதை பை நிரம்பிடுச்சு அப்படின்னு தெரியும் போது தங்க காசுகள் கொட்டுறதை நிறுத்திட்டாங்க. ஆனா இந்த யாசகருடைய மனசு அப்பதான் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு மாறுது. அப்போ அதிர்ஷ்ட தேவதை சொல்றாங்க, உன்னோட பை தாங்குமா அப்படின்றத பாத்துக்கோ, அப்புறம் நீ தூக்கும் போது கிழிசலாயிடாம கொஞ்சம் கவனமா பாரு அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டாங்க. இதுக்கு மேல உன்னுடைய பை தாங்காது, சரி உன்னுடைய பைய தூக்கி எடுத்துக்கிட்டு நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு, இவ்வளவு தங்க காசுகள் இருக்கிறதால இந்த ஊருக்கே நீ அரசனாவே மாறிடலாம் அப்படின்னு அதிர்ஷ்ட தேவதை சொல்றாங்க. ரொம்பவே சந்தோஷமா அந்த பைய தூக்க முடியாம தூக்குறாரு யாசகர். அதிர்ஷ்ட தேவதை சொன்னது போலவே பாரம் தாங்காமல் கிழிந்து விழ ஆரம்பித்தது. ஒரு காசு விழுந்தாலும் தான் எல்லாமே கல்லாயிடுமே. எல்லா தங்க காசுகளும் கற்களா மாறிடுச்சு. அதிர்ஷ்ட தேவதையும் மறைஞ்சு போயிட்டாங்க. அப்போதான் தன்னுடைய தவறை உணர்ந்து கதற ஆரம்பிக்கிறாரு, அழ ஆரம்பிக்கிறாரு அந்த யாசகர். பேராசை இல்லாமல் கிடைத்ததை வைத்து மகிழ்ச்சி அடையும் மனநிறைவே மனித வாழ்வின் மிகச்சிறந்த செல்வம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம் தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு மெழுகுவர்த்தி ரொம்ப நாட்களா தன்னுடைய நண்பர்களோட ஒரு பெட்டிக்குள் அடைபட்டு கிடந்ததான். எல்லா மெழுகுவர்த்திகளும் அமைதியா இருக்கும் போது ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் அதிகமா கவலைப்பட்டதான். இப்படியும் ஒரு வாழ்க்கையா, இதுக்காகவா நான் பிறந்தேன்? எல்லா மெழுகுவர்த்திகளும் வெளியே வெளிச்சத்தை கொடுக்குது, அலங்காரமான பீடங்கள்ல இருக்குது, எவ்வளவு உயரமான இடத்துல இருக்குது, நான் மட்டும் இந்த இருட்டு பெட்டிக்குள்ள இருக்கேனே அப்படின்னு கவலைப்பட்டதான். அதோட கவலையை கேட்ட அலங்காரமான பீடத்துல இருந்த மூத்த மெழுகுவர்த்தி சொன்னதான், உனக்கான காலம் வரும் வரை கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு, நிச்சயமா உனக்கான நேரம் வரும் அப்படின்னு சொல்லுதான். அது எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஆமா, இந்த இடத்துல நிச்சயமா நீனும் ஒரு நாள் வருவ, நீங்க இருக்கும்போது நான் எப்படி வருவேன் அப்படின்னு கேட்டதான் அந்த மெழுகுவர்த்தி. இந்த இடத்துக்கு வரும்போது அது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிடுச்சான். ஒரு நாள் அந்த இடத்திற்கு இந்த மெழுகுவர்த்தி கொண்டு போகப்பட்டதான். மூத்த மெழுகுவர்த்தி எல்லாம் அதை தேடல, தனக்கு இந்த இடம் கிடைச்சிடுச்சு அப்படின்ற சந்தோஷத்துல அந்த இடத்த சுத்தி பார்த்ததான். தன் மீது ஏற்றப்பட்ட வெளிச்சத்தை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டதான். ஆகா, எவ்வளவு உயரமான இடத்துல இருக்கேன், ஆகா என்னுடைய வெளிச்சத்துல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டதான். அப்போதான் ஒரு விஷயத்த கவனிச்சதான், தன்னுடைய வெளிச்சம் கொஞ்சமும் குறையவே இல்லை, ஆனா தன்னுடைய உயரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுகிட்டே வர்றத கவனிச்சதான். அப்போ சக மெழுகுவர்த்திகள் கிட்ட கேக்குதான், நம்மளுடைய வெளிச்சம் அப்படியேதான் இருக்குது, ஆனா நம்மளுடைய உயரம் குறைஞ்சுகிட்டே வருதே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் போதுதான், நமக்கான முடிவும் நெருங்கிட்டு இருக்குது, இந்த இடத்திற்கு இன்னொரு மெழுகுவர்த்தியும் வரணும் அப்படின்னு சொன்னதும், அப்போ இதைதான் அந்த மெழுகுவர்த்தி எனக்கு சொல்லியிருக்குமோ, எனக்கு இந்த இடத்தை விட்டு போறதுக்கெல்லாம் மனசே இல்லை, வெளிச்சத்தை கொடுத்து நான் இதே இடத்துல நிலையா இருப்பேன் அப்படின்னு ஆணவமா பேசுச்சான். அப்போதான் பக்கத்துல கரைஞ்சு தரையோட தரையா ஒட்டி இருந்த மூத்த மெழுகுவர்த்தி சொன்னதான், இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை தான், நம்ம கரைஞ்சிட்டு இருக்குமே நம்மளுடைய வாழ்க்கை முடியுதே அப்படின்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில நம்மளால என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அதை செய்யறதுலதான் நாம சந்தோஷப்படணும், அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். ஆமா நேயர்களே, பொருளுதவி, அறிவு உதவி, மன ரீதியான உதவி, உடல் உழைப்பு, இந்த மாதிரி தேவையில இருக்கிறவங்களுக்கு நம்மளாலான உதவிகளை செய்யும் போது மன அமைதி, சமூக வளர்ச்சி, நன்றி உணர்வு, இதெல்லாமே கிடைக்கும். வாழும் காலம் கொஞ்ச காலம், அதில் நம்மால் முடிந்தவரை பிறருக்கு நன்மைகளை செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: சுரேஷே வா அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ் வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீய குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மே மாசத்தை மார்வெலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன்ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: அண்ணே, மாடியில என்ன பண்றீங்க?
2: அனுஜோட அக்யூ பிரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூம கூலா வச்சுக்குது அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
3: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
4: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
5: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
4: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
6: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 7:18 ஆயிடுச்சு. நினைச்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காலை பொழுதும் தொடங்கியாச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே இன்றைக்கான வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். வானிலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 17 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 25 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசும். இன்றைக்குமே ஒரு நல்ல ஒரு காற்று வந்து இருக்கு. இதுதான் உண்மையிலேயே ஒரு அந்த காலத்து பாம்பன் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து இருக்கும்போது பகலில் வெயில் அடிக்கும், நைட்டு ஃபுல்லாக வந்து காற்றடிக்கும், ஒரு நல்லா வந்துருக்கும், சூப்பராக வந்துருக்கும். தான் எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி நான் பார்க்கவே மாட்டேன். நம்ம ஊரில் அது நடக்கும், நல்லா காற்றடிக்கும், சூப்பராக வந்து காற்றடிக்கும். ஏன்னா இப்போ ஆனால் இந்த சமீப காலமாக ஒரு 2 வருஷமாக நான் அந்த மாதிரி பார்க்குறதில்ல. இரவு நேரங்களையும் வெக்க எல்லா ஊர்லேயும் இருக்க மாதிரி வெக்கைகளும் இருக்கும். ஆனால் இப்போ சமீபமாக இந்த ஒரு வாரமாக வந்து பார்க்கும் பொழுது வெயில் இருந்தாலும் அதோட சேர்த்து காற்றும் இருக்குது. இதுதான் உண்மையான ஒரு பாம்பன் பகுதி, ராமேஸ்வரம் பகுதி. அதுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லலாம். மீண்டும் நம்ம பாம்பன் வந்து உயிர்த்தெழுந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். நல்லா காற்றடிக்குது. இதே காற்று இந்த இன்னும் வெயில் காலம் ஃபுல்லாக அடிச்சிச்சுன்னா வெயில் காலத்தை ஈஸியாக தாண்டிடலாம். அந்தளவுக்கு வெக்கம் வந்து தெரியாது. மழை வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து கிடையாது. இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். அடுத்து இப்போ பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: வரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:30 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோஸ் எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். அடுத்ததா டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்கள் வந்து இன்னும் சில நாட்களில் வந்து ஆரம்பிக்கிருக்காங்க. அது இன்னும் ஒரு 2-3 வந்து அடுத்தடுத்து எல்லா எக்ஸாமும் நடத்துவாங்க. அது குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இருக்கும். இப்போ இந்த தேர்வுகளுக்காக இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட இருக்குது. அடுத்த மாதம் 4ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிருக்காங்க. எங்கே அப்படின்னா நம்மளோட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வந்து இதுக்கான ஒரு பயிற்சிகள் வந்து நடக்கிறதுக்கு நம்ம ராம்நாட்டில். இங்கே நீங்கள் வந்து போனீங்க மூலமாக நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். அங்கே வந்து ஒரு சாதாரண ஒரு இடம் கிடையாது, சாதாரண ஒரு ஆஃபீஸ் கிடையாது, மற்ற ஆஃபீஸ் மாதிரி அதிகாரிகள் வேலை பார்க்குற இடம் கிடையாது. நம்ம யாருக்கு வந்து படிக்கணும்னு ஆசை இருக்கோ, யாருக்கு வந்து தன்னை வளர்த்துக்கணும்னு ஆசை இருக்கோ, அவங்களுக்கான இடம் அந்த இடம். அதனால் இந்த மாவட்ட வேலை மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தை பயன்படுத்திங்க. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நாலேஜை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ரொம்ப பெரிய உதவியாக வந்து இருக்கும். நிறைய பேருக்கு இதை வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கு. அதனால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று முடிஞ்சால் எந்த அளவுக்கு போகலாம், எப்படி இருந்தால் இருக்கும் அப்படிங்கிறத ட்ரையாச்சும் பண்ணி பாருங்கள். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எண் கொடுத்துருக்காங்க, அந்த எண்ணுக்கு கால் பண்ணி கேட்டு நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணிக்கலாம். 8489866698 இந்த எண்ணுக்கு, 8489866698 இந்த எண்ணுக்கு கால் பண்ணி கேட்டு நீங்களும் இதை பற்றின தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் வந்து போகிறது மூலமாக உங்களுக்கு வந்து சிறந்த வல்லுநர்களை கொண்டு ஒரு பயிற்சி வந்து வழங்குவாங்க. ஸ்மார்ட் போர்ட் கிளாஸஸ் வந்து இருக்கும், இலவசமான அந்த பாடக்குறிப்புகள் வந்து இருக்கும். அப்புறம் தொடர் மாதிரி தேர்வுகள் வந்து நடத்துவாங்க. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எழுதுறதுக்கான மாதிரி தேர்வுகள் நிறைய நீங்கள் எழுதலாம். நிறைய ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது. விண்ணப்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சீக்கிரம் கால் பண்ணி விண்ணப்பிங்க. 4ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்கூல் எப்படி ஆரம்பிக்கிறாங்களோ அதே மாதிரி இதையும் ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பெரிய உதவியாக வந்திருக்கும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு. இது இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் தான் நிறைய பேருக்கு தேவைப்படுது. ட்ரை பண்ணுங்கள். இப்போ எடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோஸ் எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:43 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் இன்றைக்கான விலை நிலவரங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 102.73 ரூபாய்க்கும் டீசல் லிட்டருக்கு 94.32 ரூபாய்க்கும் ப்ளஸ் ஏற்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம். பெட்ரோல் டீசலோட விலை வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் சொல்லிட்டு நானே வந்து பழைய ரேட்டை வந்து சொல்கிறேன், புது ரேட்டு மாறினதே வந்து சரியாக வந்து மைண்டுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. பெட்ரோல் டீசலோட விலை வந்து எவ்வளோ ஏறி போயிடுச்சு. பெட்ரோல் லிட்டருக்கு 110 ரூபாய்க்கும் டீசல் லிட்டருக்கு 101.55 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். மன்னித்து விடுங்கள், நான் வந்து பழைய ரேட்டை வந்து அப்படியே வந்து சொல்லிட்டேன் அந்த ஒரு ஞாபகத்திலேயே. தங்கத்தோட விலை அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,986 ரூபாய்க்கும் 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,650 ரூபாய்க்கும் 24 கேரட் 1 கிராம் தங்கம் 15,383 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் ஒரு பொன் தங்கத்தின் விலை 22 கேரட் 117,200 ரூபாய். இன்னைக்கு தங்கத்தோட விலை 600 ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு. அதுதான் இன்றைக்கான விலை. மற்றபடி வந்து பார்க்கும் பொழுது நிறைய பொருட்களோட விலைகள் வந்து ஏறி இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு பெட்ரோல் டீசலோட ரேட்டு கூடுச்சு அப்படின்னாவே அதன் மூலமாக வந்து வரக்கூடிய உணவுப் பொருட்கள் காய்கறி பொருட்கள் எல்லாத்தோட விலையுமே வந்து ஏற்றம் வந்து காணும். அது வந்து எப்போவுமே நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயந்தான். அதே மாதிரி தான் இந்த இப்போவுமே வந்து நிறைய பொருட்களோட நிறைய காய்கறிகளோட விலைகள் வந்து ஏற்றம் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரத்து இருந்தாலுமே அந்த ஃபியூலுக்கு, ஏன்னா நிறைய லாரி டிரைவர்கள் வந்து ஸ்ட்ரைக்னா வந்து பண்ணிட்டுருக்காங்களா அங்கங்கே, அவங்க அப்படி ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பொருட்கள் வரவே வராது. அப்படி வராதனால அதோட விலையும் வந்து அதிகமாக இருக்கணும் வாய்ப்பு இருக்குது. ஒரு தற்காலிக ஒரு பிரச்சனையாக அது வந்து இருக்கிறதுக்கான நிறைய ஒரு வாய்ப்புகள் வந்துருக்கு. அதனால் பார்த்து தெரிஞ்சுக்கோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாடல் வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நினைச்சிருங்க, இது நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி. அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்பு பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 விருப்பப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். அடுத்ததான் நேற்று நடந்த ஒரு விளையாட்டு தகவல் தெரிஞ்சுக்கலாம். ஐபிஎல் போட்டியில முதல் வெளியேற்றுதல் சுற்று வந்து நடந்துச்சு, எலிமினேட்டர் சுற்று வந்து நடந்துச்சு. இந்த எலிமினேட்டர் சுற்று எதுக்காக அப்படின்னா, அரையிறுதி சுற்றில 3 விதமாக வந்து நடக்கும். ஏன்னா தகுதி சுற்று 1, அப்புறம் வந்து எலிமினேட்டர் நடக்கும், அப்புறம் தகுதி சுற்று 2 நடக்கும். தகுதி சுற்று 1 வந்து ஜெயித்தவங்க வந்து ஃபைனல் மேட்சுக்கு வந்து போயிடுவாங்க, அதில் வந்து தோத்தவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. இந்த எலிமினேட்டரில் வந்து யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட மோதலுக்காக. இப்போ நேற்று வந்து 2 போட்டி, நேற்று வந்து 2 அணிகளுக்கான போட்டி வந்து நடந்துச்சு. ராஜஸ்தான் மற்றும் ஹைதராபாத் 2 அணிகள் வந்து விளையாண்டாங்க. இன்னும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு மேட்சாக வந்து போச்சு. நம்ம ஒரு பிளேயர் வந்து எவ்வளோ வந்து ஒரு பொட்டன்ஷியலாக ஒரு மேட்சே வந்து மாற்ற முடியும், ஒரு டோர்னமெண்ட்டே மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சிறுவர் வந்து நிரூபிச்சுட்டு இருந்தார். எப்படின்னா வந்து ஒரு காலத்தில் கிரிக்கெட் வந்துச்சோ, தட்டி தட்டி தடவி தடவி வந்து விளையாடுவாங்களோ, அதெல்லாம் இப்போ சரிவிட்டு வராது, அடினா அடிதான் அப்படிங்கிற மாதிரி சிறப்பான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. ஒரு சூரியவன்சி அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் பிளேயர். நீங்கள் கிரிக்கெட் பார்த்துருந்தீங்க, லைட்டாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த பேர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 15 இருக்கக்கூடிய ஒரு சிறுவர், அவர் 29 97 வந்து அடிக்கிறாங்க. ஒரு அந்த ஒரே ஒரு லாஸ்ட் பாலில் ஒரு 4 or 6 அடிச்சிருந்தா 29 ஒரு 100 அப்படின்னு சொல்லிட்டு யாருமே படைக்க முடியாத ஒரு சாதனையை வந்து படைச்சி வச்சுட்டு இருந்துப்பாங்க. அந்தளவுக்கான ஒரு அவங்க பேட்டிங் பண்ணி 243 ராஜஸ்தான் அடிக்க, திரும்ப அதை வந்து திரும்ப அடிக்க முயற்சி பண்ண ஹைதராபாத் அணி 196 ரன்கள்லேயே ஆல் அவுட் ஆகிறாங்க. அவங்க வந்து ஆல் அவுட் ஆகிட்டு இந்த வருஷத்துக்கான அந்த கோப்பையை வெல்லும் ஒரு வாய்ப்பை வந்து இழந்துட்டாங்க. இப்போ நாளைக்கு வந்து மீண்டும் இன்னொரு வந்து தகுதி சுற்று நடக்க போது. இதில் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் 2 அணிகள் வந்து விளையாட இருக்காங்க. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய ஃபைனல் மேட்சில் பெங்களூர் அணியை வந்து சந்திப்பாங்க. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் கோப்பை. யார் இந்த வருஷம் ஐபிஎல் கோப்பையை வந்து வெற்றி பெறா அப்படிங்கிறத இன்னும் ஒரு 2-3 நாளில் தெரிஞ்சுக்கலாம். அதனால் இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்பவும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர். ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
4: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
5: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
4: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
6: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தூய்மை இந்தியா இயக்கத்தின் 2ம் கட்ட நடவடிக்கைகளை திறம்பட அமல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற பிரகதி கூட்டத்தில் பேசிய அவர், இந்த இயக்கத்தில் மக்கள் பெருமளவில் பங்கேற்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உள்கட்டமைப்பு வசதிகளின் உருவாக்கத்தை கடந்து தூய்மை நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்க செய்வதுடன் தொடர்ந்து அவற்றை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான கோபர்தன் ஆலை உட்பட திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். இக்கூட்டத்தில் ரயில்வே, மின்சாரம், சாலை உள்ளிட்ட துறைகளில் 9 மாநிலங்களை உள்ளடக்கிய 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் ஆய்வு செய்தார். பொருளாதார வளர்ச்சி, பொதுநலன் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் உரிய காலத்திற்குள் நிறைவு செய்வதுடன் பல்வேறு முகமைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் மக்கள் இதுகுறித்து பதற்றமடைய தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையிலும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். உணவுப் பொருட்களின் விலையை தொடர்ந்து கட்டுக்குள் வைத்திருக்கும் வகையில் விவசாயிகளுக்கு உரங்கள் மற்றும் இதர அத்தியாவசிய வேளாண் பொருட்கள் போதிய அளவில் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். முன்னதாக மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தி குறித்த 3வது மதிப்பீட்டு அறிக்கையை புதுதில்லியில் அவர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியில் சாதனை படைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக கூறினார். நாட்டில் உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், வர்த்தக பயிர்கள் உற்பத்தி வலுவான நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தியை அதிகரிக்க ஏதுவாக இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமத்தின் ஆய்வுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக சட்டப்பணி ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தகுதி வாய்ந்தவர்கள் இதற்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 1ம் தேதிக்குள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பொதுமக்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் போக்குவரத்து துறையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர், அரசு போக்குவரத்து கழகங்களின் வருவாயை அதிகரிப்பதற்கான வழிவகைகள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போக்குவரத்து துறையை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பேருந்துகள் நிற்கும் உணவகங்களில் பரிமாறப்படும் உணவுகளின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தினார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள வனத்துறை தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மனித வனவிலங்கு மோதலால் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் பயிர் சேதங்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணத் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். வனத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் அனைவரும் இணைந்து பங்காற்ற வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்தார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஒரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40°C இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழையானது கொட்டி தீர்த்தது. மாநகராட்சி பகுதிகள் மற்றும் தோமையார்புரம், செட்டிநாயக்கம்பட்டி உள்ளிட்ட கிராமப்புறங்களிலும் பெய்த இந்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. மழையின் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாய நிலங்களுக்கு புத்துயிர் கிடைத்துள்ளதால் திண்டுக்கல் பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆகாசவாணி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: எத்தியோப்பியாவில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலையொட்டி நடத்தை விதிமுறைகளை கண்காணிப்பதற்காக ஆப்பிரிக்க யூனியன் தேர்தல் பார்வையாளர் குழுவை பணியமர்த்தியுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள நேபாள மக்களுக்கு ஆன்லைன் வாயிலாக தூதரக சேவைகளை வழங்கும் நோக்கில் புதிய மொபைல் செயலி ஒன்றை அந்நாட்டு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. காங்கோ நாட்டிற்கு இந்தியா அளித்துள்ள அவசரகால மருந்துகளுக்கு ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. இந்திய பங்களாதேஷ் எல்லைப்பகுதிகளில் வேலி அமைப்பதற்காக 149.79 ஏக்கர் நிலத்தை மேற்குவங்க மாநில அரசு எல்லை பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைத்துள்ளது. இந்தியாவில் இஸ்லாமிய பெண்களுக்கான உரிமைகள் குறித்த அறிக்கையை உள்துறை அமைச்சகத்திடம் தேசிய மகளிர் ஆணையம் சமர்ப்பித்துள்ளது. அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு முகாம் ஜூன் மாதம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தப்பேட்டையில் அமைக்கப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். கரூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் வைகாசி பெருவிழாவையொட்டி கம்பம் ஆற்றில் விடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோவில் உண்டியலிலிருந்து 28,64,000 ரூபாய் ரொக்கம், 29 கிராம் தங்கம் மற்றும் 927 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் லூ குவாங்ஸுவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஒரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ரோல் பண்ணிட்டவாங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 விக்கல் வருது அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, யாரோ ஒண்ணு நினைக்கிறாங்க போல அப்படின்னு தானே சொல்லுவாங்க. உண்மையாவே யாராவது நம்மள நினைச்சா விக்கல் வருமா? அந்த விக்கலுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? விக்கல் வர்றதுக்கான காரணம் நம்ம மார்பு பகுதியையும் வயிறு பகுதியையும் பிரிக்க தசையாலான ஒரு பந்தல் இருக்குது. அதோட பேரு தான் உதர விதானம். உதரம் அப்படின்னா வயிறுன்னு அர்த்தம், விதானம் அப்படின்னா பந்தல். இந்த உதர விதானம் முழுசா தசையாலானது. அதே சமயம் உதர விதானத்துல ஏற்படுற ஒரு அன்னிச்சையான திடீர் அதிர்வு தான் விக்கல். மூச்சு இழுக்கிற தசைகளும் மூச்சை வெளிவிடக்கூடிய மூச்சு குழாய்களோட வாழ்வும் மூடுறதுனால அந்த காத்து அன்னிச்சையா வெளியேறும். அதுதான் விக்கல் சவுண்டுக்கான ஒரு காரணமாவும் இருக்குது. தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நேரம் சரியாக 8:33 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்து இன்றைக்கான மீன் உலக நிலவரத்தை கொடுக்க நம்ம கேப்டன் ராஜா நான் இணைஞ்சிட்டாங்க. அண்ணனோட பேசலாம். வணக்கம் அண்ணே.
1: வணக்கம் வணக்கம். காலை வணக்கம் எல்லாருக்கும்.
0: காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். எப்படி இருக்கு எல்லாரும்?
0: சிறப்பா இருக்கானே.
1: எல்லாரும் சிறப்பா இருக்கும் சொல்லிட்டு கடலூர் சேப்பம் சார்ல அப்படி கடற்கரை போயிடலாமா?
0: போயிடலானே.
1: காலை நிலவர பிரகாரம் கடலூர் சேப்பம் பிரகாரம் இந்த விலை நிலவரம் மக்கள் நிலவரம் வந்துகிட்டு ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடியது ஏலக்கடை ரேட்டு மட்டுமே. இதர ரேட்டுகள் சொல்றது இல்ல. அன்றன்று வர்ற மீன் கூடும் குறையும். இன்றைக்கு பண்டிகை நாட்கள்னால வந்து வியாபாரிகள் கம்மியா வந்திருந்தாங்க. இருந்தாலும் வந்த மீன்களை பத்தி நம்ம சொல்லலாம். விலை மீன் எல்லாம் வந்து 350 ரூபாய்க்கு விட்ட மீன் இன்னைக்கு 250 ரூபா 100 ரூபா அளவு குறைஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி 400 ரூபாய் 450 ரூபாய்க்கு விட்ட மீன் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து 300 ரூபா 300 ரூபா ரேஞ்சுக்கு விட்டு இருக்கு. அடுத்தப்பல வந்துட்டு கிழக்கா மீன் எல்லாம் வந்துட்டு வழக்கத்தை விட வந்துட்டு 650 ரூபாய்க்கு விட்ட மீன் இன்னைக்கு 500 ரூபா ரேஞ்சு தான் போயிருக்கு. இப்படி ஒவ்வொரு மீன்லயுமே 100 ரூபா 100 ரூபா குறைவா விட்டுருக்கு. இன்னைக்கு மட்டும்தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒருவேளை காட்டுக்கு நிறைய படகுகள் வல்லங்கள் கோவலங்கள்லாம் போகல. இருந்த போதிலும் மீன் வியாபாரிகள் கம்மியா வந்திருக்காங்க. கேட்டதுக்கு இன்னைக்கு விசேஷமான நாட்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நகர மீன் வந்துகிட்டு 300 ரூபாய்க்கு விட்ட நகர மீன் 200 ரூபாய்க்கு விட்டுருக்கு. சூட மீன் மட்டும் குறையில்லாம விட்டுருக்கு இன்னைக்கு. அது சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா நிறைய பாடுகள் வரல கடலுக்கு போயுமே. சூட மீன் 120 ரூபா 130 ரூபா ரேஞ்சு குறைஞ்சு விற்கவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்துச்சு அந்த சூட மீன். அதே மாதிரி ஓர மீன் வழக்கமா விற்க வேண்டிய 100 ரூபா மீன் இன்னைக்கு 70 ரூபாய்க்கு போச்சு. 150 ரூபாய்க்கு விற்கிற மீன் 100 ரூபாய்க்கு போச்சு. இந்த மாதிரி 50 ரூபா 100 ரூபா குறைவாகவே விற்றுருக்கு. ஓர மீன்ல 3-4 ரகமா வந்திருக்கு. 250 ரூபாய்க்கு விற்ற மீன் இன்னைக்கு 150 ரூபா ரேஞ்சில் விற்றுருக்கு அப்படிங்கிற சொல்லிக்கலாம். அதே மாதிரி பண்ணா மீன் வழக்கமா 280 ரூபாய்க்கு விற்கிற மீன் இன்னைக்கு 220 ரூபாய் 230 ரூபா ரேஞ்சில தான் நமக்கு இன்னைக்கு விற்றுருக்கு அப்படிங்கறது. இன்னைக்கு வழக்கத்தை விட கொஞ்சம் குறைவாவே இன்னைக்கு மட்டும் விற்றுருக்கு. இதே ரேட்டு நாளைக்கு இருக்குமா அப்படின்னு சொன்னா அது கரெக்டா சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு திடீர்னு இதை விட கூடுதலா விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட்டுகள் விற்க. அதே மாதிரி ஏலக்கடையை பொறுத்த அளவுக்கு நீங்க வர்ற டயம் 5:30 மணில இருந்து 8 மணிக்கு உள்ள வந்துருந்தா அதுக்குள்ள இந்த ஏலக்கடை முடிஞ்சிடும் அப்படிங்கறது சொல்லிட்டு நிறைய செஞ்சுக்கலாம்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி தகவலுக்கு.
1: நன்றியா.
0: நம்ம கேப்டன் ராஜனுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சிடலாம். அண்ணன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு நிறைய தகவலை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அண்ணனுக்கு நன்றி. இப்போ அடுத்த பாடல் நிறையா இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:44 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் நம்மளுடைய அந்த 10வகுப்பு 12வகுப்பு மாணவ மாணவிகளுக்காக திரும்பவும் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பகிர்ந்துக்கணும். என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து எல்லோரும் வந்து காலேஜுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க, பண்ணிட்டு இருந்தாலும் டென்த்து மாணவர்களும் லெவல்த்தில் வந்து என்ன எடுத்து படிக்கணும் அப்படின்னுங்கிறத மாதிரியான விஷயங்களும் வந்து பார்த்துட்டீங்க. ஆனால் ரொம்ப முக்கியமாக அதில் வந்து நம்ம தோல்வி விட்டுற மாணவ மாணவிகள் இருக்காங்களையா, நிறைய பேர் ஆகிட்டுருக்காங்க. ரொம்ப மனசங்கட்டமாக இருந்துச்சு. அவங்கள்ட்ட வந்து பேசும்போது என்ன சொல்ல யாரும் சொல்ல முடியும், தைரியமாக இருங்க, அடுத்த எக்ஸாம் இருக்குது, பாஸ் ஆகிக்கலாம், ஆனால் இது விட்டுறாதீங்க, இது வந்து ஒரு மார்க் வந்து கிடைக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நிச்சயமாக கிடைக்கும் நமக்கான மார்க். நீங்கள் ரீவாலுவேஷன் வந்து போட்டிருப்பீங்க, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ரீவாலுவேஷன் வந்து போட்டிருக்காங்க. ரீவாலுவேஷன் போடுங்க. ரீவாலுவேஷன் போடுறதுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப எக்ஸாம் வந்து இருக்குது. 6 June ஆரம்பிக்கிறதுக்கு எழுதுங்க. நீங்கள் எதில் வந்து தோல்வி விட்டுறீங்களோ அதில் பாஸ் ஆகுங்க. பாஸ் ஆகிட்டு காலேஜ் போய் படிங்க. எந்த ஒரு தயக்கமும் வந்து பட வேணாம். அந்த நடக்கிறது தான் எல்லாருக்கும் வந்து இது பாஸ் ஃபெயிலெல்லாம் வர்றது தான். அது வந்து நம்மளோட திறமையை வந்து சோதிக்கிறதுக்கு மட்டும்தான் தவிர உனக்கு திறமையே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்குனா கிடையாது. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ஆர்வம் இருந்திருக்கலாம், திறமை இருந்திருக்கலாம். மார்க்குங்கிறது அடுத்த காலேஜ் போகிறதுக்காக மட்டும்தான். அதனால் அதில் வந்து கவலைப்படாமல் திரும்ப உட்காந்து படிங்க. உங்கள் இருக்கக்கூடிய லீவ் நாட்களில் வந்து படிங்க, திரும்ப எக்ஸாம் எழுதுங்க, பாஸ் ஆகுங்க. வாழ்த்துக்கள். இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்களும் நிறைய நினைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசகரங்களாக இருக்கட்டளையின் கடலோ செஃபம் 90.4 வெளுப்பு பாடி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசியிருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி. டாட்டா பை பாய். சி யூ மக்களே.

0: தேங்க்ஸ் பா.
1: யார நம்புறதுனே தெரியலக்கா.
2: ஏன், என்னாச்சு?
1: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
2: நீயும் உடனே பண்ணிட்டியா?
1: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
2: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
1: இப்போதான்க்கா புரியுது.
2: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
3: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்தநாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கரும்பு மற்றும் வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கவும் வேளாண் துறை சார்ந்த வர்த்தக நடைமுறைகளை மேம்படுத்தவும் அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர் ஆதாரம், நீண்டகால நீர் பாதுகாப்பு போன்ற திட்டங்களை மாபெரும் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்படுவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் கிராமப்புற குடிநீர் விநியோகம், நீர் ஆதாரங்கள் மற்றும் பாசன உட்கட்டமைப்பு வசதிகள் போன்ற திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாசனத்திற்காக நீர் ஆதாரங்கள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பல்வேறு நீர் பாதுகாப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவது தொடர்பான விரிவான செயல் திட்டத்தை மாநில அரசுகள் வகுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். குறைந்த செலவில் நிலத்தடி நீர் ஆதாரத்தை அதிகரிப்பதற்கு மழைநீர் சேகரிப்பு திட்டங்களை சிறந்த முறையில் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தினார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்திகள், இந்த பண்டிகை பக்தி, தியாகம் மற்றும் தன்னலமற்ற சேவைக்கு அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். விளிம்பு நிலை மக்களுக்கு மனிதாபிமான சேவைகளை வழங்குவதற்கு இப்பண்டிகை உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூகத்தில் மக்களிடையே அன்பு, நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்கான தீர்மானத்தை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். 4 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மூத்த வழக்கறிஞர் ஒருவர் என 5 பேரை நீதிபதியாக நியமனம் செய்வதற்கு உச்சநீதிமன்ற கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான கொலீஜியத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பள்ளி மற்றும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மோகனா ஆகியோரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். தற்போது உச்சநீதிமன்றத்தில் 32 நீதிபதிகள் உள்ள நிலையில் அடுத்த மாதம் 2 நீதிபதிகள் ஓய்வு பெறுவதை ஒட்டி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. 2026 ஆண்டிற்கான தேசிய விருதுக்கு அதற்கான பிரத்யேக இணையதளத்தில் ஜூலை 5ஆம் தேதிக்குள் ஆன்லைன் மூலம் பரிந்துரைகளை அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமத்துடன் இணைந்து இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதுக்காக பரிந்துரைக்கப்படும் ஆசிரியர்கள் இளங்கலை அல்லது முதுகலை படிப்பில் குறைந்தது 5 ஆண்டுகள் முழுநேர ஆசிரிய பணி அனுபவமும் 55 வயதிற்கு உட்பட்டவர்களாகவும் இருப்பது அவசியம் என்றும் உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு தேர்வு மதிப்பீடு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்வு மதிப்பீடு தொடர்பான ஒப்பந்தங்களை வழங்குவதில் பொதுவான நிதிசார் விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் குறிப்பிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் செல்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது காந்தி நகரில் பொதுமக்கள் பயன்பாடு, கல்வி மற்றும் கிராமப்புற உள்கட்டமைப்பு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் அகமதாபாத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். இதனையடுத்து ஷாஹிபாக் மையத்தில் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களின் தயார் நிலை மற்றும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திரு அமித்ஷா பங்கேற்கிறார். ஐரோப்பிய யூனியன் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான உயர்நிலை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சைப்ரஸ் சென்றடைந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஐரோப்பிய ஆணையத்தின் துணைத் தலைவர் திரு காஜா கல்லாஸ் மற்றும் சைப்ரஸ் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் கான்ஸ்டன்டினோஸ் காம்போஸ் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் சம உரிமை மற்றும் பொது சிவில் சட்ட நடைமுறைகளை கொண்டு வருவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பொது சிவில் சட்டத்தை உத்தராகண்ட், குஜராத் மாநிலங்கள் ஏற்கனவே அமல்படுத்தி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் சமநீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் இந்த பொது சிவில் சட்டம் உறுதுணையாக அமையும் என்றும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் விளையாட்டில் ஆர்வமுள்ள சிறார்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு விருப்பமுள்ள விளையாட்டில் பயிற்சி அளிப்பதற்கான புதிய திட்டத்தை மாநில அரசு தொடங்க உள்ளதாக ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் அம்மாநில முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான ஐந்தாண்டு திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இத்திட்டத்தை செயல்படுத்த ஏதுவாக பஞ்சாயத்துகள், பள்ளிகள் மற்றும் விளையாட்டுத்துறை இணைந்து இதற்கான செயல் திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கிராமப்புறங்களில் விளையாட்டு மைதானங்களை அமைக்கப்படுவதை விளையாட்டுத்துறை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயாப் சிங் சைனி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய பிரதேசம், விதர்மா, தில்லி, சண்டிகர், ராஜஸ்தான், ஹரியானா, சத்தீஸ்கர், பஞ்சாப், தெலங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று புழுதிக்காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவிக்கிறது. இந்நிலையில் பீகார், தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன் எடுத்தது. இதனடுத்து 244 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் ஆடிய ஹைதராபாத் அணி 19.2 ஓவரில் 196 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை முகவரிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து, கடல் ஓசை FM 90.4.
3: ஒன்பது மணி பத்து நிமிஷத்தில் எனது அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய பக்ரித்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த பக்ரித்தி தினம் வந்து சமத்துவம் சமதர்மம் எல்லாத்தையும் கொண்டாடுற விதமாக இந்த பக்ரித்தி தினம் அமைஞ்சிருக்கு. இந்த பக்ரித்தி தினத்துக்கு வந்து கலை வந்து பெருசாக லென்த்தாக இருக்குது. அந்த கலை உண்மையிலே ஒரு அழகான கலை. இது எப்படின்னா ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு இறைவன் தோன்ற ஒரு தலுக்கு குழந்தை இல்லை. அப்போ குழந்தை இல்லாதபோது இறைவன் தோன்றி உனக்கு ஒரு அழகான ஆம்பளை பைய பிறப்பான் அப்படின்னு இப்ராஹிம்கிட்ட சொல்லிடுறாப்போ. சரி அப்படின்னு சொன்னோடனே நான் கேட்குற நேரம் இந்த ஆம்பளை பையில நீ எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்த உடனே அந்த இஸ்மாயில்னு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த இஸ்மாயிலை பழி கொடுக்கணும். அப்போ பழி கொடுக்கும்போது அப்படி இந்த குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோடனே சரி கடவுளே இறைவனே கேட்டார் கொடுத்துருவோம் அப்படின்னு அவர் ரெடியாக ஆயிட்டார். உடனே வானத்தில் இருந்து ஒரு தூதரை அனுப்பி டக்குன்னு குழந்தையை வெட்ட போகும்போது இதுக்கு ஒரு ஆடோ மாடோ ஒட்டகமோ இது மாதிரி ஒன்று பழி கொடுக்க சொல்லி அந்த குழந்தைய இறைவன் காப்பாற்றிடுறாரு. இந்த பக்ரித்தி தினம் வந்து எல்லாருமே குர்பானி கொடுப்பாங்க. குர்பானி ஒரு ஆட்டை இதை வெட்டி பக்கத்து வீட்டில் சொந்த பந்தத்துக்கும் கொடுப்பாங்க. வெளியில் உள்ளவங்களுக்கு நிறையா கொடுப்பாங்க. இப்போ கூட நான் பரமக்குடி பக்கம் இருந்து வந்தேன். பஸ்ஸில் வந்துக்கு இருக்கும்போது நிறையா கறிகளை வெட்டி அங்கங்கே பஸ்ஸுகளில் கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க எங்கே அப்படின்னு இன்றைக்கி நாங்கள் குர்பானி கொடுக்குறோம்ப்பா, இது வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும், நம்மள்கிட்ட இருக்கிறது கூட நம்மள்கிட்ட இல்லாதவங்களுக்கு நம்மள்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்து தின நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஆடுகுழி ஆட்டம் படத்துலேருந்து ஒரு அழகான பாடலும் அடுத்து சித்தார்கோட்டையிலேருந்து யாரோ பேசியிருக்காங்க கேட்போம்.
4: எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் சித்தார்கோட்டையிலேருந்து தௌஃபீக் ரஹ்மான். இன்னைக்கு தங்கமான நிகழ்ச்சியை வழங்கும் தங்கமானன் அவர்களுக்கும் தங்கை நிவாசினி அவர்களுக்கும் இந்த நிலையத்தரவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவர்களுக்கும் அஜிப்பர் நாள் வாழ்த்துக்கள். எனக்காக சந்திரலேகா படத்திலிருந்து அல்லாஹ் உன் ஆணைப்படி எல்லாம் நடக்கும் அந்த பாட்டை போடவும். இன்னைக்கு எல்லாரது நண்பர்களுக்கும் நான் வாழ்த்துக்கள். பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள் வாழ்த்துக்கள்
3: எல்லாருக்கும். ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க சந்திரலேகா படத்தில். உங்களுக்கு விருப்பமானவர்களுக்கும் நீங்கள் இன்றைக்கி பக்ரித்தி தின நல்வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு கல்யாண வாழ்த்து, திருமண வாழ்த்து, பிறந்தநாள் வாழ்த்து, இப்படி பல வாழ்த்துக்களோட வாருங்கள் கடல் ஓசை பண்பலை. வணக்கம், யார் எங்கேருந்து உங்கள் பேர்? ஹலோ. வணக்கம் சகோதரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம். யாரு? இனிய பக்ரித்தி தின நல்வாழ்த்துக்கள் சகோதரி. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நன்றி. நன்றி சகோதரி.
5: வாங்க சாப்பிடுவோம், சமைச்சுட்டு இருக்கிறோம்.
3: நைட்டு வாரேன், இந்த இதே முடிச்சுட்டு வாரேன் சாப்பிட.
5: கட்டாயமா வரணும், கட்டாயமா வரணும்.
3: சரி, என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு வந்து சாமி நிலையத்துல இறைவன் வருவான்.
3: அழகான பாடல் கண்டிப்பா கொடுத்துருவோம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சகோதரி. நன்றி நன்றி. பம்பன் முஸ்லீம் தெருவில் இருந்து சகோதரி யாசின் அவங்க தான் பேசுறாங்க. ஒரு அழகான பாடலும் ஒன்று கேட்டிருக்காங்க. இளைஞருங்க கடல் ஓசை பண்பலை 90.4.

0: சம்மர்னா ஹாட் கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்.
1: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு அனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு அனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். அனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சாப்பாடா?
1: என்னம்மா சாப்பாடு?
0: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசியில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
0: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலையை பார்த்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபா பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
0: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
2: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
5: எனது அன்பான மக்களுக்கு அழகான மீண்டும் ஒரு காலை வணக்கம். இன்னைக்கு வந்து உலக பட்டினி தினம். அதாவது நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டு சோறுகளை வந்து நிறையா வீணாக்குறோம். ஆனால் ஒவ்வொரு நாடுகளில் வந்து களிமண்ணையே உருவாக்கி சாப்பிட்றாங்களாம். அங்கெல்லாம் வந்து ரொம்ப பஞ்சமாக இருக்கும். அப்படியெல்லாம் நிறையா நாடுகள் இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து இப்போ ஓரளவு பரவாயில்ல. முதல்ல வந்து நிறையா அந்த பட்டினியாக கிடக்கிறதுலேயும் ஒரு தனி ஒரு இன்பம் இருக்குது. கண்டிப்பாக பட்டினியாக கடந்து கிடந்தாலும் அந்த சோறு இல்லாட்டாலும் பரவாயில்ல, தண்ணியை குடித்து கொஞ்ச நாள் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து உலக மாதவிடாய் விழிப்புணர்வு தினம். அதாவது அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள், ஒரு சவால்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக இது பண்ணணும். அதே நேரத்தில் கண்டிப்பாக அப்படி இருக்கும்போதெல்லாம் கோயிலு குளத்துக்கெல்லாம் போகக்கூடாது. கண்டிப்பாக இறைவனை நம்புகிறவங்க போக மாட்டாங்க, நம்பாதவங்க போவாங்க. அது எந்த கோயிலுக்குமே அப்படி இருந்து போகிறது அவ்வளவு சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம கடலாடி வட்டம் சவரியார் வட்டணத்தில் இருந்து ராபர்ட் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு இறைவன் வருவான் அப்படின்னு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து சுபா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு விஷ்ணு படத்திலிருந்து ஹாஜாரே முஸ்தபா அப்படின்னு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. வில்லச்சாமி என்ன என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
6: கடல் ஓசை 90.4 இனிய வியாழக்கிழமை காலை வணக்கம். மா எனக்கு மாய் படத்திலிருந்து நிலவே வான் நிலவே என்ற பாடலை போடுங்கள், நன்றி.
5: வெள்ளச்சாமின்னு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் மாயி படத்துல இருந்து. முத்தான 3 பாடல்களும் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில தாங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: அடர்த்தியா முடி வேணும், நீளமா முடி வேணும், அதுவும் வெள்ள முடி வராம கருப்பாவே இருக்கணும் இப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு கண்டிப்பா இருக்கும். இப்படி முடிய பத்தி யோசிக்கிற நாம முடி ஏன் கருப்பா இருக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கமா? இல்ல இல்ல, அத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நம்ம முடிக்கும் சரி தோலுக்கும் சரி அதுல இருக்கிற கலரை குடுக்கறது மெலனின் அப்படிங்கிற நிறமி தான். முடியோட கலருக்கு காரணம் இரண்டு வகையான நிறமி. ஒண்ணு யூ மெலனின், இது முடி கருப்பு பழுப்பு நிறங்கள்ல இருக்க காரணமா இருக்குது. அடுத்ததா பியோ மெலனின், இந்த நிறமி மூலமாதான் சிலருக்கு சிவப்பு நிறம் கொண்ட முடியெல்லாம் உருவாகுது. அதே எந்த நிறமும் இல்ல அப்படின்னா முடி வெள்ளையா மாறிடும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கும் அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறும் நேரத்துக்கு நெருங்கிவிட்டோம். இளன் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. தென்காசி பட்டணம் அந்த பட்டணத்திலிருந்து, மலேசியாவிலிருந்து பவர் பாண்டி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ஒன்சுமார் படத்தில் அனுராதா ஸ்ரீராம் குரல் நினைக்கிறேன், ஊட்டி மலை பியூட்டி ஓம் பேர் என்னம்மா அப்படின்னு. இதோட நம்ம வாழ்த்து நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நெசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் வந்திருக்காங்க. ஒரு தலைப்போட தலைப்பை கேளுங்க, பதில சொல்லுங்க, பாடலை அள்ளுங்க. மக்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் திரும்ப வந்து சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைந்திருங்க, இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.
6: கிளிகள் அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா மஞ்சக்குள்

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்குற மேசு, எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: அன்பு, சகோதரத்துவம், நல்லிணக்கம் இதெல்லாம் பகிரக்கூடிய ஒரு சூப்பரான நாள் தான் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஹஜ் பெருநாள் வந்து எல்லாருக்குமான வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப சூப்பராக நிறைய இடங்களில் நாமளுமே கொண்டாடுவோம், பிரியாணிலாம் ஷேர் பண்ணிக்குவோம். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து எல்லா உணவு வகைகளையும் ஷேர் பண்ணி இந்த பக்ரீத் பண்டிகையை சூப்பராக கொண்டாடுங்க அப்படின்றதோட, நேரம் சரியாக 10:01 நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட அடுத்த 2 மணி நேரம் பேச போறது நான் இவாஷினி. டெக்னாலஜி வளர வளர நம்ம வாழ்க்கை ரொம்ப ஈஸியானது உண்மைதான். ஆனால் அதே வேகத்தில் நாம் சில முக்கியமான அடிப்படை திறமைகளை இழந்துக்கிட்டே வர்றோமோ அப்படின்ற ஒரு விஷயமும் தோணுது. ஒரு காலத்தில் நம்மளுடைய விரல் நுனியில் இருந்த நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஸ்க்ரீனுக்குள்ளே சுருங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி நம்மளுடைய திறமைகளாக வச்சுருந்த பல விஷயங்கள் மூளைக்கு வேலை கொடுத்தது மட்டும் கிடையாது, நம்மளுடைய உடம்புக்குமே வேலை கொடுத்து நாமளும் சுறுசுறுப்பாக இருந்தோம். நிறைய பேருக்கு ஒரு சின்ன ஒரு பழக்கம் இருக்கும், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட்டி நோட் பேட்டில் எல்லாருடைய நம்பரையும் வந்து நோட் பண்ணி வைக்கிற ஒரு பழக்கம் இருந்திருக்கும். இது பெரும்பாலும் இப்போ குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டிகிட்டலாம் இந்த ஒரு பழக்கத்தை பார்த்துருக்க முடியும். அப்படி பார்த்தா தான் நான் ஏன் தாத்தா கிட்ட பார்த்தேன், ஒரு சின்ன குட்டி புக்கு மாதிரி தான் இருக்கும், ஃபோனில் கூட அவ்வளோ நம்பரை நம்மளால் சேவ் பண்ண முடியுமா அப்படின்லாம் தெரியாது. ஆனால் அந்த நோட் புக் ஃபுல்லாமே அவ்வளோ நம்பர் இருக்கும். ஆனால் அப்படி எழுதுகிற பழக்கம் நம்மக்கிட்ட வந்து இப்போ குறைஞ்சி போச்சு. அந்த காலத்தில் அப்படி இருந்தாலுமே அவங்க பாதி நம்பருக்கு மேலே மனப்பாடத்தோடு சொல்லுவாங்க. இப்போ எனக்கெலாம் வந்து என்னுடைய அம்மா அப்பா தவிர வேறு நம்பர்லாம் தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா வந்து ஃபோன் இருக்கே அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் குறைஞ்சிருச்சு அப்படின்னா, அது வந்து கையால் தைக்கக்கூடிய இந்த தையல் கலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வீட்டிலலாம் பெரிய தையல் மிஷின் இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு குட்டி ஊசி நூல் வச்சு குட்டி குட்டியான விஷயங்களை நாமளுமே பண்ணிப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது இது நமக்கு மட்டும் தெரியாது, நம்மளுடைய அம்மா அப்பா அண்ணான்னு நிறைய பேரும் கற்று வச்சுருப்பாங்க. இப்போ நிறைய இடங்களில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சாதாரணமாக ஒரு சட்டையில் வந்து பட்டன் தைக்கிறதே ரொம்ப ஈஸியான வேலை தான். ஆனால் இன்றைக்கான காலத்தில் நம்ம வந்து அதற்கு கடைகளையே சார்ந்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபாஸ்ட் ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தில் எல்லாம்

0: எல்லாத்தையும் சரி செய்கிறத விட மாற்றதே ஈஸி தான் அப்படின்ற ஒரு நிலைமையில் நாமளுமே போயிட்டுருக்குறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணமாக மனக்கணக்கு போடுறதா இருக்கட்டும், புத்தகம் வாசிக்கிறது, செய்தித்தாள் வாசிக்கிறது, அதுக்கப்புறம் குறிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி நம்மள்ட்ட இருந்து மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டு வரக்கூடிய பழக்க வழக்கங்கள்லாம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? அது குறையிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத உங்களுடைய கருத்தாக நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இல்லை இன்னுமே இந்த ஒரு பழக்கத்தெல்லாம் நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அது என்ன ஒரு பழக்கமாக இருக்கும் அப்படின்றதையும் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா நம்ம நேசகரங்கள் நிகழ்ச்சி இன்னுமே சுவாரஸ்யமான வகையில் போகும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததாக கிழக்கு கரை மற்றும் சாமி படத்திலிருந்து பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.
1: I love, love, love, love, love, love, love, love.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
2: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
3: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஜூலை மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு அனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு அனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். அனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
6: நேரம் இப்பொழுது சரியாக 10:15 ஆச்சு. கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் இனிதா பிரகாசி மற்றும்
7: நிவாஸ்னி.
6: நம்மக்கிட்ட இப்போ குறைஞ்சி வர்றதில் ஒரு பழக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா மனக்கணக்கு. இந்த மனக்கணக்கு அப்படின்னா வந்து மென்டல் மேத்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கால்குலேட்டர், பேனா, பேப்பர் இல்லாமல் மனசுக்குள்ளேயே கணக்கு போடுறது தான் மனக்கணக்கு. இந்த மனக்கணக்கு பார்த்திங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. முன்னாடி காலத்தில் வியாபாரம் பண்ண பொருட்களை வந்து எண்ணுறதுக்கு, நிலத்தை அளக்கிறதுக்கு ஈஸியாக கூட்டல் கழித்தல் மனசில் போட்டாங்க. அப்போலாம் எழுதுகிற வசதி எல்லாருக்கிட்டேயுமே இருக்காது. இந்த மாதிரி நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மூளையை நம்பி தான் மனக்கணக்கு போட்டாங்க. இந்தியா, சைனா, எகிப்து இந்த மாதிரி நாடுகளில் வந்து இந்த கணக்கு வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விரல் எண்ணிக்கை, கற்கள், குச்சிகள், அபாகஸ் இந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள் வந்து பயன்படுத்தினாங்க. மனக்கணக்குனா அதிகமாக வந்து வளர்ந்துச்சு. இந்தியாவில் முதல் கணித மேதை வந்து பார்த்திங்கன்னா ஆரியப்பட்டர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கணித வளர்ச்சிக்கு வந்து அவங்க பெரிய பங்களிப்பு செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் வந்து மனக்கணக்கு பழக்கம் வந்து ரொம்பவே தான் குறைஞ்சிருச்சு. மனக்கணக்கு வந்து கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நினைவாற்றல் வந்து அதிகமாக இருக்கும், சிந்திக்க உதவும். இப்போ மனக்கணக்கு குறைய வந்து முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம போடுற கணக்கு தவறாயிருமோ அப்படின்ற ஒரு பயம். ஜிபேல வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸ்கூலில் பார்த்திங்கன்னா இப்போ ஈஸியாக வந்து மெத்தட்ஸ்லாம் கொண்டுட்டு வந்துட்டாங்க. சீக்கிரமாக ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி யோசிக்காமல் கால்குலேட்டர் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நினைவாற்றல் குறையுது, வேகமாக சிந்திக்கிற திறன் குறையும், குறிப்பாக கணக்கில் வந்து கான்ஃபிடென்ட்டு குறையலாம். மறுபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மனக்கணக்கை கொண்டு வர என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா டெய்லி ஒரு 10 நிமிஷம் வந்து மனக்கணக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பாடு வந்து மனப்பாடம் பண்ணலாம். சின்ன சின்ன ஷாப்பிங்ஸ் கூட போகும்போது நம்ம கணக்கை சரிபார்த்து மனசுக்குள்ளேயே போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு குறிப்பாக கணக்கு கேம்ஸ் சொல்லி கொடுக்கலாம்.
7: இப்படி பேசிட்டு இருக்கிற நம்மளுடைய நேரத்தில் ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
8: வணக்கம்மா, ஈரோடு சோமசுந்தரம்.
7: இப்ப சொல்லுங்கண்ணா, உங்ககிட்ட இருக்கிற இன்னுமே மறையாத ஒரு பழக்கம்னா என்னதுன்னா?
8: நீங்க சொல்றீங்க பாருங்க, அந்த மனக்கணக்கு. நான் கணக்குல ஓடுன போது பழக்கம்.
7: ஓகேண்ணா.
8: இப்ப அப்பெல்லாம் சில்லற தட்டுப்பாடு நிறைய இருக்கும். அப்ப என்ன பண்ணுவான், அந்த கையில யாராலும் சேஞ்சு வச்சிருக்கிறானோ அதை பூரா வாங்கிக்குவான்.
7: ஓகே,
8: வாங்கிட்டு நம்மகிட்ட காஞ்சிகள் ஒண்ணு, நசினூர் ஒண்ணு, நல்லாம்பட்டி 2 அப்படிமா. நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காசு வரும். அதை இதுல 2, அதுல 1, அதுல 2 அப்படின்னு டிக்கெட்டை கொடுக்க போட்டு நாம கால்குலேட்டர் எடுத்து நோட்டிட்டு இருக்க முடியாது.
7: கண்டிப்பா
8: டக்குன்னு வரும். அது இப்பவுமே ரொட்டி வண்டி வரும் மளிகை கடை சின்னதா வச்சிருக்கேன். 500 ரூபாய் 1000 ரூபாய் வரைக்கும் போட்டு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். அந்த ரொட்டி கண்காரர் வந்தாருன்னா எவ்வளவுன்னு சொல்ல அவரே கணக்கு போட்டு சொல்லுவாரு அப்படிங்கிறாரு.
7: ஓகேண்ணா, இதுவரை கால்குலேட்டரோ இல்ல போனோ நீங்க வந்து கணக்கு போட யூஸ் பண்ணதே கிடையாதானா?
8: பெருசா போட்டுக்குவேன், போட்டுட்டு எதுக்கு அப்படிங்கிற போது அமௌண்ட் ₹20,000 அப்படிங்கிற போது அதை செக் பண்ணிக்குவேன். அதுக்குதான் பயன்படுத்துவேன். மற்றபடிக்கெல்லாம் பெரும்பாலும் மனசுக்குள்ளாரியே வந்துருமா பழக்கம் தான். எங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, 4.5-3 காசுக்கு 7.5-8 கத்திரிக்காய், அப்போ 1 கத்திரிக்காய் எவ்வளவு அப்படிம்பாங்க. எனக்கு இது வரைக்கும் அதுக்கு அது அந்த அர்த்தமும் புரியல, அவருடைய விளக்கமும் தெரியல. 1 காசுக்கு 1 கத்திரிக்காய் அப்படிம்பாங்க. இது ஏதாவது உங்களுக்கு புரியுதா?
6: கண்டிப்பா புரியல.
8: எனக்கு புரியல. என் பாட்டி இந்த மாதிரி கணக்கு நிறைய போடுவாங்க. அங்கிருந்து என் பாட்டிட்டு கேட்டு அது எப்படின்னு சொல்லாயா அப்படின்னாக்கு அது அவங்களுக்கும் சொல்ல தெரியாது. அதாவது ஒரு விடுகதை மாதிரி போடுவாங்க.
6: ஓகேண்ணா, இப்ப உங்க வீட்டுல உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்க வந்து அதை சொல்லி கொடுக்குறீங்களாண்ணா?
8: இப்பதான் பேசி 8 மாசம் ஆகுது.
6: ஓகே ஓகேண்ணா,
8: கண்டிப்பா சொல்லி தருவேன். இதெல்லாம் விடுகதை கணக்கு எல்லாம் நம்ம சார்ந்து இருக்கிறது, தாத்தா பாட்டிங்கிறது அப்புறம் எதுக்கு இருக்கிறோம்?
6: கண்டிப்பா உங்களுக்கு யாருன்னா சொல்லி கொடுத்தா இந்த மாதிரி எல்லாம் மனக்கணக்கு போடலாம் அப்படிங்கறத?
8: எனக்கு எங்க அப்பாவோட அம்மா, ஆயாமா, நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். என்னம்மா இந்த எனக்கு கணக்கு பாடமே அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. இது வரைக்குமே அது கரெக்டா ஆன்சர் சொல்லுவாங்க, ஆனா அது அது எப்படி வந்தது அப்படிங்கறத சொல்லு அப்படின்னா அது அது அவங்களுக்கு சொல்ல தெரியாது.
6: ஓகே, நான் படிக்காட்டாலும் இந்த கணக்கு விஷயத்துல கரெக்டா இருந்திருக்காங்க.
8: ஆமாங்க, இல்ல அது ஆன்சர் கரெக்டா இருக்கு. நாம விலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா விலை அதுதாங்கிறது கரெக்டா இருக்கும். அது எந்த வழியில் இப்படி சொல்லு சார், இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா நீ அந்த மாதிரி சொல்லுமா அப்படின்னா அது விடுக்க சொல்ல தெரியாது.
6: ஓகே, நான் இந்த மனக்கணக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இன்னுமே உங்கள்ட்ட குறையல. இதனால இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்கன்னா?
8: பேப்பர் வேண்டாம், பேனா வேண்டாம், எடுத்து எழுதிட்டுக்கணுங்கிறது இல்ல. நேரம் தெரியும், நமக்கெல்லாம் என்ன வியாபாரம் வருது. சில நேரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மளிகை இங்க ஒருத்தன் கேப்பான், அங்க ஒருத்தன் இழப்பான், சில கடைகள் எல்லாம் அந்த மாதிரி இழுபறி இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல டக்குன்னு இந்த மனசுக்குள்ளார சில ரகமெல்லாம் நான் இது என்ன வேலை அப்படின்னு கேப்பான். அவன் டஜன் ரேட்டு தான் சொல்லுவான். நம்ம கால்குலேஷன் உடனே போடணும், எவ்வளவு வருது? 480 ரூபாயா, 448, ஓ 40 ரூபா வருது, 4 ரூபா கணக்கு வருது அப்படிங்கறத நம்ம மனசுக்குள்ளார போட்டுக்கணும். போட்டுட்டு இது நமக்கு 6 ரூபாய்க்கு விற்க முடியுமா, 7 ரூபாய்க்கு விற்க முடியுமா இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல? இதெல்லாம் அவன் ரேட்டு சொல்ற போதே நாம கால்குலேட் பண்ணி நமக்கு இது கரெக்டா ஆகிறப்பா, நீ இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி பேசணும்.
6: கண்டிப்பா, நான் இதனால இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. என்ன உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
8: எனக்கு இந்த பாபா என் தேவதைய போடுங்களேன்.
6: கண்டிப்பா
8: கொடுத்துடலாம். தந்தைக்கும் சுரந்தம்மா தேவதையே அந்த பாட்டு போடுங்களேன்.
6: கண்டிப்பா கொடுத்துடலாம். அருமையா பாடுறீங்கன்னா நன்றிண்ணா. ஈரோட்ல இருந்து சோமசுந்தரம் அண்ணாதான் இன்னுமே இவ்வளவு வயசானாலும் மனக்கணக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் மறங்கவே இல்லை.

வந்து சொல்றதுக்காண்டி பகிர்ந்துக்கிறேன். புக் ரீடிங் அப்படின்றது எல்லாருக்குமே பிடிக்கும். குறிப்பாக வந்து இந்த கதை புத்தகங்கள், மேகசின்ஸ் இதெல்லாமே வந்து ரெகுலராக படிக்கிறவங்களும் இருப்போம். புத்தகம் அப்படின்ற ஒன்று இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எழுதுறதுக்காக பயன்படுத்தின பொருட்கள், அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பண்டைய காலத்தில் பாறைகளில் எழுதி வைப்பாங்களாம், அப்புறம் இந்த பனை ஓலைகளில் எழுதி வைப்பாங்க, பாப்ரஸ் அப்படின்ற ஒரு தாவர பட்டையில் எழுதுவாங்களாம். இந்த பாப்ரஸ் அப்படின்ற தாவரம் வந்து பார்த்திங்கன்னா எகிப்து நாட்டில் நைல் நதி பக்கத்தில் வளரக்கூடிய ஒரு நாணல் செடி. இதில் இருந்து வந்து எடுக்கக்கூடிய ஒரு கடினமான தண்டில் இருந்து தான் நம்ம பேப்பர் தயாரிச்சிருக்காங்க. இந்த பேப்பரில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்புகள் எழுத பயன்படுத்துவாங்க. இந்த பேப்பரில் காலப்போக்கில் வந்து இது புத்தகமாக மாறி வந்துருச்சு. லிஸ்பன் நாட்டில் வந்து ரோமன் எழுத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா காட்டில்லா அப்படின்ற ஒரு புத்தகம் தான் நம்ம தமிழில் வெளியான முதல் புத்தகம். இதை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை இன்னுமே தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:34 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குட்டி குட்டியான விஷயங்கள், அதாவது ஒரு செய்தித்தாள் படிக்கிறது, ஒரு புத்தகம் வாசிக்கிறது, இல்ல வந்து பழைய வாட்ச்லாம் இருக்கு அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ணி மறுபடியும் வந்து சரி பண்ணி நம்ம வந்து போட்டுட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான நிறைய பழக்க வழக்கங்கள் வந்து இந்த ஒரு காலத்துல குறைஞ்சுக்கிட்டே வருதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படின்னா இந்த ஒரு பழக்கம் இன்னுமே என்கிட்ட இருக்கு அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறத நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நீங்களுமே பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததா ஒரு குறைஞ்சிட்டு வர்ற ஒரு பழக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேப் பார்த்து டிராவல் பண்றது. என்னடா எல்லாருமே மேப் பார்த்து தானே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கலாம். நம்ம வந்து இப்ப கொஞ்சம் டிஜிட்டலா கூகுள் மேப்லாம் பார்த்து போயிட்டு இருக்கோம். ஆனா முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இந்த வரைபடம் பேப்பர்லயே வரைபடம் வச்சு அது மூலமா திசையெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த மாதிரி டிராவல் பண்ற நிறைய ஆட்கள் எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா இதை நம்ம என்னைக்காவது நம்மளுடைய அம்மா அப்பா நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிச்சாலே நம்ம நைஸா நழுவி ஓடிடுவோம். நிறைய பசங்க வந்து இந்த மாதிரியான கதைகளை கூட நம்ம கேட்கறத வந்து விட்டுட்டோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதைகள் வந்து நம்ம அம்மா அப்பா சொல்றாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத கத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் நிறைய பேர்கிட்ட வந்து இந்த காலத்துல ரொம்ப அதிகமாவே கம்மியாயிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்ததா வந்து களத்துல இருந்து நீங்க சுதன் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம் தம்பி, உங்க பேர் என்ன?
4: என் பேர் சுதன்.
3: நீங்க என்ன பண்றீங்க?
4: நான் காலேஜ் முடிச்சிட்டேன், வீட்டுல தான் இருக்கேன்.
3: இப்போ ஒரு காலகட்டத்தில் நம்ம மக்கள் எல்லாராலையும் பண்ணிட்டு இருந்த அவங்க செஞ்சுட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள், ஒரு சில பழக்க வழக்கங்கள், அதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பழக்கங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னா எதை சொல்லுவீங்க?
4: இது நியூஸ் பேப்பர் படிக்கிறது, அது நின்றுச்சு. அப்புறம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு புக்கு வரும், வாரம் வாரம் அப்படி ஒரு கணக்குல புக் வரும். அது வரும், இப்ப யாரும் அதை படிக்கிறது பெருசா பாக்குறது இல்ல, கண்டுக்கிறது இல்ல. அப்புறம் அந்த குடும்பத்துல மொத்தமா உட்காந்து பேசுவாங்க. முன்னாடினா இப்ப அந்த போன் வர வர எல்லாரும் தனித்தனியா ஆளுக்கு ஒரு கையில போன் வந்துட்டு அதெல்லாம் இப்ப கொஞ்சம் தவிர்க்கப்படுது. அப்புறம் பசங்களோட கடை குளிச்சுட்டு நடந்தே போய் நடந்தே வருது.
3: சரி, இதுல உங்களோட லைஃப்ல இருந்து நீங்க தொலைச்ச ஒரு பழக்கம், இந்த இப்படி ஒரு பழக்கம் என்ன இருந்துச்சு ஆனா இப்ப இல்லவே இல்ல, அதெல்லாம் பண்றதே பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லுவீங்க?
4: இது பசங்களோட நடந்து போவோம், எங்க இருந்தாலும் நடந்து தான் போவோம், வண்டி இருக்காது. அது இப்ப குறைஞ்சிச்சு.
3: இப்ப வண்டி வந்தனால வண்டியிலே போறீங்களா?
4: ஆமா.
3: இந்த பழக்க வழக்கங்கள் குறைய என்ன காரணம்னு நினைக்கிறீங்க?
4: இது செல்போன். உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி.
3: உங்களுக்கு என்ன பாடல் சொல்லுங்க?
4: ராசாத்தி வண்ண அந்த பாட்டு.
3: உங்களுக்காக அந்த பாடலை கொடுத்துலாம் நன்றி.
4: நன்றி.
2: கண்டிப்பா நம்ம சுதன் அவங்க சொன்ன மாதிரி முன்னாடிலாம் எவ்வளோ தூரம் இருந்தாலுமே நம்ம நடந்துதான் போவோம். குறிப்பா அது பாம்பட்லேருந்து தங்கச்சி மலமா இருந்தா கூட பரவாயில்ல, நிறைய பேர் நடந்து போயிட்டே நடந்து வருவோம். இதனால நம்ம உடலுக்குமே ரொம்ப ஆரோக்கியமா இருந்தது, எந்த மாதிரியான ஒரு செலவுகளுமே இல்லாம நம்ம வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தோம். ஆனா இப்ப வந்து அது கொஞ்சம் கம்மியாகிருச்சு அப்படின்னு நானுமே நினைக்கிறேன். அடுத்ததா ஒரு விஷயம் கண்டிப்பா மனக்கணக்கு தான். ஏன்னா நிறைய பெட்டி கடைகள்ல உள்ள தாத்தா பாட்டி நாம ஒரு 58 ரூபாய்க்கு ஒரு வந்து 100 ரூபாய் கொடுத்து ஜாமா வாங்கினாலுமே டக்குன்னு மிச்சத்தை வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. இப்ப கூட அந்த மிச்ச காசு என்ன அப்படின்னு தெரியாம தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்கும் அது மாதிரி காலேஜ் கேன்டீன்லாம் பார்த்தோம் அப்படின்னா எங்க காலேஜ்ல ஒரு பார்ட்டி தான் இருப்பாங்க நிறைய பேருக்கு பார்ட்டியோட கண்டிப்பா சண்டை எல்லாம் வரும் கடைசியில் அந்த பார்ட்டி தான் இவ்வளவுதான் காசு அப்படின்னு சொல்லி அவங்க தான் ஜெயிப்பாங்க சோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனக்கணக்கு தான் அதை வந்து நம்ம வந்து மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்கூல் அந்த மாதி தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: முன்னாடி இப்போ நம்ம புத்தகத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், அந்த புத்தகத்தை பற்றி தொடர்றேன். நம்ம முன்னோர்கள் வந்து இப்படி புத்தகங்களை உருவாக்குனாங்க. இப்படி வந்த புத்தகங்களில் நம்மளோட சிந்தனை திறன் வளர்க்கும், தொழிலில் தனிப்பட்ட வாழ்க்கையில் அளவே இல்லாத புதுசான வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு ஊக்குவிக்கும், மன அழுத்தத்தை வந்து குறைக்குது, அமைதியை தரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா அந்த புத்தகம் வந்து நிறைய வாசிப்பாங்க, அது மட்டும் இல்லை நியூஸ் பேப்பர்ஸ் வாசிப்பாங்க. தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனோம் அப்படின்னா நிறைய மேகசின்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். யார் படிக்கிறாங்கன்னு கேட்டால் நம்ம தாத்தா பாட்டி தான் படிப்பாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருப்பாங்க, ஆனால் நியூஸ் பேப்பரை அழகாக வாசித்து காட்டுவாங்க. படிப்பறிவு இல்லாத காலத்துலேயுமே நம்ம முன்னோர்களோட வாசிப்பு திறன் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து நிறைய கவிதை கதை பாடல் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டோம். குறிப்பாக வந்து ஏன் அப்படின்னா அந்த புத்தகம் வந்து படிக்க நமக்கான நேரம் கிடைக்கல, இதனால் வந்து மொபைலில் ஒரு லிங்கை டச் பண்ணோமா வரலாறு கதைகள் நமக்கு தேவையான தகவல் எல்லாமே கிடைச்சிருது. இதனால் புத்தகத்தோட வாசிக்கிறதுக்கான திறன் வந்து வாய்ப்பு ரொம்பவே குறைஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை நம்ம கிஃப்ட் பண்ணலாம், புத்தக திருவிழாவில் வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் புத்தகம் படிக்க ஆர்வம் காட்டலாம், இந்த மாதிரியான வாசிப்பு வந்து அதிகமாக நம்ம ஊக்கப்படுத்தலாம். அடுத்து பாடல்கள் வருது கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

வேண்டும், கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: கோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: புத்தக வாசிப்பு, செய்தித்தாள் வாசிப்பு, மனக்கணக்கு போடுறது, பழைய பொருட்களை வந்து மறுபடியும் வேலை பார்த்து நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருந்து மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டு வர்ற பழக்க வழக்கங்கள்லாம் என்ன, அதுக்கான காரணம் என்னவா இருக்கும், அதை பற்றி தான் இன்றைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நாமளும் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களையுமே பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 709-443-9999. நேரம் சரியாக 11:05 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. அடுத்து ஒரு பழக்கம் வந்து மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டு வருது, ஏன் காணாமையே போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம், லெட்டர் எழுதி போடுற ஒரு பழக்கம். நம்மளுடைய அழகான கையெழுத்துனாலையும் நம்ம என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்றத அந்த ஒரு பேப்பருக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எழுதின ஒரு பழக்கம் நிறைய பேருக்கும் இருக்கு. ஆனா இப்ப வந்து நார்மலா நம்ம வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான சோசியல் மீடியாக்கள் மூலமாகவே ஈஸியாக நம்ம வந்து மெசேஜ் அனுப்புகிற பழக்கம் வந்து அதிகமாயிருச்சு. என்னதான் அவசர சூழ்நிலையாக இருந்தால் கூட நிறைய பேரும் மெசேஜ் தான் அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு காலத்தில் பேனா பிடிச்சி எழுதும்போது நம்ம எழுத எழுத சிலருக்குலாம் கண்ணீரே வந்துடும். அப்படி எழுதி பழகின நாம இன்னைக்கான அந்த ஒரு நவீன காலத்தில் அந்த ஒரு பழக்கத்தை இழந்துக்கிட்டே வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ச் பார்த்து டைம் சொல்கிற ஒரு பழக்கமே காணாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆட்டோல வந்து என்கிட்ட ஒரு அம்மா வந்து எத்தனை மணி அப்படின்னு கேட்டாங்க. கையில வந்து வாட்ச் கட்டி இருந்தேன், இருந்தாலுமே டக்குன்னு போனை ஆன் பண்ணி தான் நான் வந்து அந்த டைமே சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ஸோ அப்படி டிஜிட்டல் திரைகளையே பார்த்து பழகினனால என்னமோ நம்ம வந்து டக்குன்னு வாட்சை பார்த்து மணி சொல்ற அந்த ஒரு இன்ஸ்டிங்டுமே குறைஞ்சிட்டு வருது அப்படின்ற ஒரு தகவலோட அடுத்ததா களத்துல இருந்து நேயர் சாஜித் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம் அண்ணே, உங்க பேர் என்னண்ணே?
4: என் பேர் சாஜித்.
3: நீங்க என்ன பண்றீங்க?
4: நான் வந்து இப்படி லோக்கல்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
3: இப்ப நம்ம கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிறைய ஒரு பழக்க வழக்கம் வந்து வந்திருக்கோம். இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருக்கிறது இந்த புத்தகம் வாசிக்கிறது, இந்த மனக்கணக்கு போடுறது, நிறைய பேர்கிட்ட இந்த விசாரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பழக்கங்கள் வந்து இருக்கும். இப்ப அந்த மாதிரி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க?
4: ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த ஊரில் போய் ஒரு அட்ரஸ் விசாரிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம யார்கிட்ட விசாரிப்போம், பக்கத்து உள்ளவர்கள்ட்ட விசாரிப்போம், இல்லைன்னா ஆட்டோக்காரர்கள்ட்ட விசாரிப்போம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, ஃபோனை எடுத்தோம்னா மேப்பை பார்ப்போம், மேப்பை பார்ப்போம்னா மேப்பை பார்த்து நம்மளே ஆட்டோமேட்டிக்காக போய்க்கிறோம். அந்த மாதிரி விஷயங்கள் காலையில் இப்போ வந்து தூங்கி எந்திக்கிறோம்னா அம்மா கிட்ட சொல்லி வச்சுது, அம்மா காலையில் 6 மணிக்கு எழுப்பி விட்ருங்க அப்படின்னு சொல்லி வச்சுருவோம். இப்போ அப்படி கிடையாது, அலாரம் வச்சுக்கிட்டு நம்மளே தூங்கி நம்மளே எந்திரிச்சுக்கிறோம். அப்புறம் வந்து நம்ம கை முன்னாடினா வந்து வாட்ச் கழி தான் டைம் பார்ப்போம். இப்போலாம் அப்படி இல்லை, போன வாட்சே தூக்கி போட்டு போன் இருந்தா வாட்சே கட்டி இருந்தாலும் போன்ல தான் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சிச்சுவேஷன் வந்துருச்சு.
3: இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் குறைய என்ன ஒரு காரணம்னு நினைக்கிறீங்க?
4: போன் தான், போன் அடிக்ஷன் தான், எல்லாமே போன் அடிக்ஷன்லயே வந்ததுனால வந்து எல்லாமே ஈஸி ஆயிருது நம்மளுக்கு. எல்லாமே சர்ச் பண்ண, எல்லாமே உலக நடப்புறது எல்லாமே ஒரு கைக்குள்ள வந்தோன்னே எல்லாமே ஈஸி ஆயிருது. நம்ம அதுக்குள்ளேயே போயிட்டோம், மத்த எதுவும் எதிர்பார்க்காம போயிட்டோம். இந்த அடிக்ஷனால இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போறோம் விசாரிக்கிறோம் அப்படின்னா அவங்க 4-5 மக்கள்கிட்ட நம்ம பேசுவோம், அது பேச அதுவும் குறையற மாதிரி இதாகுது.
3: இப்ப இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில நீங்க நேரடியா வந்து பார்த்து கொஞ்சம் யோசிக்கும் போது என்ன விஷயம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, இப்படி ஒண்ணு நான் பண்ணிட்டு இருந்தேன், இப்படி எனக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, இப்ப எனக்கு ஞாபகம் வருது, அதை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க?
4: முன்னாடி வந்து போன் இல்லாத கட்டத்துல வந்து ஏதாச்சும் எனக்கு எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப அழகா இருக்கும் ஸ்கூல்ல சொல்லுவாங்க, அதனால ஏதாச்சும் எழுதிக்கிட்டே இருப்பேன். இப்ப போன் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா போன்லயே ரீட் பண்றது படிக்கிறது எல்லாமே போன்லயே ஆயிடுச்சு. பட் அதிகமா டிராயிங் வருவேன், இதே அப்பவே இப்பவுமே போன்லயே டிராயிங் வரைகிற நிலைமையில நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம்.
3: உண்மையே உங்களோட கருத்துக்கு ரொம்ப நன்றி. யதார்த்தமா நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க?
4: எனக்கு என் எல்லைக்கு படத்துல இருந்து எனக்கு என்ன யாரும் பாட்டு.
3: நன்றி
4: நன்றி.
2: என்னோட வாழ்க்கையிலுமே ஒரு சூப்பரான ஒரு பழக்கம் இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புக்கு வாசிக்கிறது அப்படின்ற ஒரு பழக்கம். ஆனால் அது இப்போ எப்படி ஆகிருச்சு அப்படின்னா ஃபோனில் எந்த நேரம் சார்ஜ் இல்லையோ அப்போ தான் போய் புக் எடுத்து வாசிக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் அதுவே உங்கள்கிட்ட வந்து காணாமல் போயிட்டுருக்கு அப்படின்னா அது என்னன்னு கூட நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நீங்க பகிர்ந்துக்கலாம். அடுத்ததா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வண்டி ஓட்டுறதுல இப்ப நம்மளுடைய தேவைக்காக பெட்ரோல் டீசல் கார்லாம் தவிர்த்துட்டு நிறைய பேரும் எலக்ட்ரிக் கார் வந்து சார்ந்து போயிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இதெல்லாம் நம்மளால வந்து பார்க்க முடியுது. நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெட்ரோல் டீசல் கார் தான் இன்னுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த மேனுவல் கியர் கார்களுக்கு பதிலாக நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் கார்களோட ஆதிக்கம் வந்து இப்போ பெருகிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி கிளச்சு கியர்னு அந்த ஒரு உணர்வோட கார் ஓட்டுறதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு இப்போ என்னடானா ஆட்டோமேட்டிக் கியர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நாமளுமே வந்துட்டோம். இதெல்லாம் தான் மிக முக்கியமான மாற்றமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, நடந்து போகிற ஒரு பழக்கமே இப்போ சமீபமாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அப்பாக்களோட போகும்போது இதை நிறைய பேரும் சந்திச்சிருப்போம். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நடக்க வச்சே தான் கூட்டிகிட்டு போவாங்க. சொல்லப்போனால் என்னோட ஃப்ரெண்டோட அப்பாலாம் இன்னும் வர காலையில் அந்த யாகப்பா ஸ்டாப் இருக்கு இல்லையா, அங்கேருந்து பாமன் வர நடந்து வந்துட்டு தான் திரும்பவும் நடந்து போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நல்லாவும் இருந்துச்சு, உடலுக்கு ஆரோக்கியமாகவும் இருந்துச்சு, சுற்றி நடக்கக்கூடிய நாலு விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துச்சு. இப்போ உள்ள பிள்ளைங்க எங்கே போனாலும் ஆட்டோ பிடிங்க, என்னால் நடக்க முடியாது, இல்லை நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமையும் ஆகிட்டு வருது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு அனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன்ரோட் ஃபண்டிங்னு பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர். ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு அனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். அனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: சின்ன வயசில் யூஸ் பண்ண பழைய பொருட்கள் நம்ம மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த 80-90களில் யூஸ் பண்ண பொருட்கள் வந்து பார்க்கும்போது நம்ம பள்ளி பருவத்துக்கே கூட்டிகிட்டு போகும், போய்விடும். அப்படிப்பட்ட பொருட்களை வந்து நம்ம ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறோமா அப்படின்றது வந்து தெரியாது. அதை பற்றின தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். நேரம் சரியாக இப்பொழுது 11:22, கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் இனிதா பிரகாசி மற்றும்
3: நிவாஸ்னி.
2: முன்னாடிலாம் இந்த தாத்தா பாட்டி அம்மா அப்பா பயன்படுத்தின ஏதாவது ஒரு பொருட்கள் வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா வேலை பார்த்து யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வந்து தூக்கி எறிய மாட்டாங்க. நம்ம அப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாட்ச் தான் வச்சுருப்பாங்க, அதையே பத்திரமாக கட்டிப்பாங்க, ஓடலைனா கூட ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. கேட்டால் அது அவங்கள ராசியான வாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இது சின்ன வயசில் எனக்கு வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க, அதனால நான் அதை பத்திரமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரங்கள், பழைய பாத்திரங்கள் ஏதாச்சும் உடஞ்சி ஓட்டையாக இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன செய்வாங்க அப்படின்னா தகரம் வச்சு அடைச்சி யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் ஏதாச்சும் பழைய ட்ரெஸ் இல்லை கிழிஞ்ச புடவை இதெல்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா தூக்கியே போட மாட்டாங்க. மெத்த தலையணை உரை தலையணை இந்த மாதிரியாக ஏதாவது தயாரித்து வச்சுப்பாங்க. பழைய நார்கட்டில் இருக்குது இல்லையா, அந்த நார்கட்டில் பழசாக போனால் தூக்கி போடாமல் அதை வந்து பார்த்திங்கன்னா புது நார் வாங்கி பின்னி கட்டிலாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அந்த செருப்பு கூட இதை எல்லாமே கிழிஞ்சு போனால் கடைகளில் கொடுத்து தச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் செப்பல் எல்லாமே நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்துருச்சு. கொடை கிழிஞ்சா தூக்கி போட்டுருவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை, பழைய செருப்பு வாட்ச் கூட ரிப்பேர் பண்ணுறவங்க எங்கேயாச்சும் தான் இருக்கிறாங்க. அவங்கள தேடி போய் ரிப்பேர் பண்ண முடியலை அப்படின்றதுனாலையும் நம்ம ஊரில் வந்து இந்த வாட்ச் ரிப்பேர் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. அதனால தான் இந்த பழைய பொருட்களை எல்லாம் நம்ம தூக்கி போட்டுறோம், புதுசாக வாங்கி யூஸ் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா பழைய பொருள் இருந்தாலும் கூட யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படி

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, இப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அத சேர்த்து வச்சிருக்கேன். அத வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:34. இந்த எல்லா விஷயங்களையும் தவிர ஒரு சில விஷயங்கள் வந்து இப்ப ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. அப்படின்னா துணியை வந்து கையால துவைக்கிறது, வார வாரம் எண்ணெய் வச்சு குளிக்கிறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரங்களோட நம்ம செஞ்ச சாப்பாடை வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றது, லெட்டர் அனுப்புறது, இப்படின்னு நிறைய விஷயங்கள் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. வளர்ச்சி அப்படின்ற பேர்ல நாமளுமே இந்த மாதிரியான விஷயங்களை குறைச்சிக்கிட்டே வரோம். அது மட்டும் கிடையாது, வளர்ச்சியை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாலும் அதே சமயம் நம்மளுடைய ஒரு சில நினைவுகளாக இருக்கக்கூடிய விஷயங்களை அழிக்காத வகையிலையும் நம்மளுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்றது இருக்கணுங்கிறத சொல்லிட்டு இப்ப நம்ம கூட ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்த சந்திரசேகர்.
5: வணக்கம் அண்ணா. இன்னைக்கான நிகழ்ச்சியில எதை பத்தி பேசுறோம் அப்படின்னு தெரியுமாண்ணா?
6: கண்டிப்பாப்பா. அதாவது 3-4 விஷயம் நமக்கு இருக்குப்பா. புத்தகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் படிக்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கு. அந்த புத்தகத்தை நம்ம காணொலி காட்சியமா, அதாவது யூடியூப்ல வீடியோஸா கேட்கறது அப்படிங்கிறது தான் வளர்ந்துருக்கு. இது நிறைய இளைஞர்களுடைய அந்த ஒரு விஷயமாகவும் இருக்கு. ரெண்டாவது, ஒரு காலத்துல திருவிழா அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா வருவோம், அக்கத்து பக்கத்து வீட்டுலாம் ஒன்னா கூடுவோம், 10 நாளுக்கு ஜேஜேன்னு கொண்டாடுவோம். திருவிழாலாம் 1-2 நாள் 1 நாள் அப்படிங்கிற மாதிரி தான் குறுகி போயிடுச்சு. அதே மாதிரி இந்த கிரீட்டிங் கார்டு அப்படிங்கறத நம்ம வாங்கி அதுல அழக எழுதி மத்தவங்களுக்கு, நமக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுப்போம். அந்த எழுதுற வழக்கம் அப்படிங்கறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அதே போலதான் லெட்டர் அப்படிங்கறத இந்த போன் வந்தாலும் வந்தது சுத்தமா நம்ம எழுதுறது அப்படிங்கறதே மறந்துட்டோம். ஏதா இருந்தாலும் மெயில் பண்றோம், அல்லது வாட்ஸ்அப் பண்றோம், அல்லது நம்ம டெலிகிராம், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு போறோமே தவிர்த்து லெட்டர் அப்படிங்கறத எழுதுறதே இல்லை. அதுவும் குறைஞ்சிச்சு. ஏன், இது எல்லாத்திற்கும் மேலாக நம்ம ஆன்லைன்ல தான் ஷாப் பண்றோமே தவிர்த்து கடைக்கு போய் நேரடியா அந்த டெய்லர் கிட்ட நம்ம அளவு எடுத்து ட்ரெஸ்ஸ கிழிச்சு தைச்சு கொடுக்கற வழக்கம் அப்படிங்கறதும் கூட சுத்தமா அறவே போச்சு. வீட்டுல அம்மி இருக்கு, பாட்டாங்கல் இருக்கு, ஆனா அரைக்கிறாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. காரணம், மிக்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு, அப்புறமா கிரைண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்துருச்சு. ஏன், இது எல்லாத்தையுமே விடுங்களேன், மாவு மிஷின் அப்படின்னு ஒன்னு இருக்கும். அந்த காலகட்டத்துல கோதுமைய மாவு மிஷின்ல கொடுத்து அரைப்பாங்க, குழம்பு பொடி, மிளகா பொடி, இதெல்லாமே கொடுப்பாங்க. ஆனா இப்போ வீட்லயே அரைக்கிறாங்க, அல்லது பாக்கெட்டா போட்டு விக்கிறாங்க, அதை வாங்குறாங்க. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்மள விட்டு மறைஞ்சிருக்கு. இதெல்லாம் நினைக்கும் பொழுது அடடா, எவ்வளவு மிஸ் இவ்வளவு விஷயத்த மிஸ் பண்றோம் அப்படின்ட்டு தான் தோணுது.
5: கண்டிப்பா, நான் நீங்க சொன்னதுல இருந்தே நிறைய விஷயங்கள் அடடா இதெல்லாம் வந்து போயிருச்சா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து என்ன ஒரு விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டேன்னு வர்றீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க?
6: கடிதம் எழுதுறதுதான்ப்பா, அது எனக்கு எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்ல. அதே மாதிரிதான் கிரீட்டிங் கார்டு எல்லாம் முன்னாடி கொடுப்பேன் சின்ன வயசுல. இப்ப கிரீட்டிங் கார்டே கொடுக்கறது இல்ல, வாட்ஸ்அப்லயே கிரீட்டிங் வருது, அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன். இது ரெண்டும் என் வாழ்க்கையில குறைஞ்சோ கம்மி ஆயிட்டு வருதோ அப்படின்ட்டு தான் தோணுது. ஆனா ஒன்ஸ் இன் வயல அதை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் மெனக்கெடுறேன்ப்பா.
5: ஓகேண்ணா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கம்மியாயிட்டே வருதே, அதுக்கான காரணம் என்ன?
6: டெக்னாலஜியினுடைய அந்த ஒரு விரிவாக்கம் அப்படிங்கறதுதான். கம்ஃபர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே பிடிச்சு போனது ஒரு காரணம். எதுக்கு பழைய விஷயத்தையே இன்னும் செஞ்சிட்டு இருப்பானே, புது விஷயம் இருக்கு, ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதா அப்படின்ட்டுன்னு புது விஷயத்த நோக்கி மாறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகமா இருக்கிறது. இது எல்லாமே காரணம் தான் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை மாத்துறது. ஆனா நல்ல பழக்க வழக்கங்கள் அந்த காலகட்டத்தில இருந்து இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கறது தப்பு எதுவும் இல்லை.
5: கண்டிப்பானா, நன்றினா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: வெயில் இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே பாட்டினுடைய இசை ரொம்ப நல்லா இருக்கும், அதை ஒளிபரப்புறீங்களா?
5: கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி அண்ணா.
6: தேங்க்யூப்பா, பாய் பாய்.
5: வேலூர்ல இருந்து சந்திரசேகரண்ணா தான் அவங்களுடைய கருத்துக்களை வந்து ரொம்ப சூப்பராகவே பகிர்ந்துக்கிட்டாங்க. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, இந்த மாதிரியான பல விஷயங்கள் போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒன்று அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருடைய வீட்லேயுமே கேஸ் அடுப்பு அப்படின்றது வந்துச்சு. இப்போ சொல்ல போனோம் அப்படின்னா மாதம் மாதம் அதோட விலை அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்குது. தொடக்கத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, இப்போ வந்து ஒரு 3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். அப்படி மெல்ல மெல்ல காணாமல் போயிட்டதாக இருந்தாலுமே இப்போ அந்த கேஸோட விலை அதிகரிக்கவும் எல்லாருமே திரும்பின ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபமா இந்த அடுப்புல சமைக்கிறது அப்படின்னு. சும்மா வந்து குழம்பு கூட்டு இருக்கு அப்படின்னா கூட நம்ம வந்து நார்மலா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்லயோ இல்ல கேஸ்லயோ வச்சுடுறோம். ஆனா வந்து நிறைய பேர் சோர் ஆக்கணும் அப்படின்னாவே இதுல சமைச்சா அதிகமான கேஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த விறகடுப்பு பக்கம் வந்து இப்ப திரும்பிட்டாங்க. நாமளுமே திரும்பிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரியான நிறைய பாரம்பரிய விஷயங்கள் வந்து நம்ம என்னைக்காவது ஒரு நாள் திரும்ப வரக்கூடியதா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிட்டு இப்ப நம்ம கூட அடுத்த ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
7: வணக்கம். சிங்காசன் எப்படி இருக்கீங்க? நான் வசந்த ரங்கநாதன் அருள் வந்து பேசுறேன்ப்பா.
5: சூப்பரா இருக்கேன்க்கா, எப்படிக்கா இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன்ப்பா.
5: இப்ப நீங்க சொல்லுங்கக்கா, உங்களுடைய வாழ்க்கையில இந்த பழக்கம் நான் முன்னாடி வச்சிருந்தேன் ஆனா இப்பலாம் அது குறைஞ்சுகிட்டே வருது அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க?
7: குறைஞ்சுகிட்டே வருதுன்னா சுத்தமாவே நின்று போச்சுன்னு சொன்னது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க இந்த புக்கு படிக்கிறது, அப்பா தவறாம விகடன் குமுதம் ரெண்டும் வாங்கிட்டு வருவாங்க. நானும் அம்மாக்கெல்லாம் சண்டை போட்டு வாங்கி படிச்சோம். கல்யாணம் ஆன நாள் இருந்து அதை விட்டது இது வரைக்குமே தொடராமே இருக்கு.
5: ஓகேக்கா, அதை தவிர வேற?
7: அதை தவிர வேற என்னக்கா, எல்லா பழக்கமும் அப்ப இதுல இருந்து இப்ப வரைக்கும் கொஞ்சம் தொடர்ந்துட்டே இருக்கு. என்ன பெரிய குடும்பத்துல வந்ததுனால அது வழி வழியா அந்த தேவை இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கண்டினியூ ஆகுது. விட்டதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய வேலைகள் நம்ம எல்லாருமே தான் விடுறோம். இப்ப வாஷிங் மிஷின் வந்ததுனால துணி துவைக்கிறது இல்ல. அப்ப எல்லாம் கிணறு இருக்கும் வீட்டுல, தண்ணி சேர்ந்துவோம். இப்ப கிணறுங்க கிடையாது, அந்த தண்ணி சேர்ந்த பழக்கமும் இல்ல. இப்ப நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னாக்க வாசல்ல கோலம் போடுறது கூட தவிர்த்துட்டாங்க. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில சாயந்தரம் 2 நேரம் கோலம் போட பழக்கம் இருக்கும்.
5: கண்டிப்பாக்காலே நிறைய வீட்டு வாசல்ல சூப்பர் சூப்பரா இருக்கும்.
7: மார்கழி மாசம் மட்டும் இல்லைங்க, இத ரெகுலராவே வந்து 2 நேரமும் கோலம் போடணும். அப்பெல்லாம் நாங்கெல்லாம் அப்படிதான் போட்டுட்டு இருந்தோம். காலையில சாயந்தரம் 2 நேரமும், ஒரு நாள் போடலைன்னா கூட எங்க மாமியார் திட்டுவாங்க, அது என்ன பழக்கம் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி 2 நேரமும் போடணும். ஆனா இப்ப எல்லாம் வந்து நிறைய பேர் கோலம் வருதானே, எனக்கு கோலம் போடவே வரதில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க.
5: நீங்க போடுறீங்களாக்கா?
7: நான் போட்டுட்டேன் சார் இருக்கேன். ஆனா இது வந்து 2-3 வீடு ஒட்டுக்கா இருக்கிறதுனால நான் மட்டும்தான் மெயின்டைன் பண்றேன். 2 நாள் மட்டும்தான் போடுவேன் வாரத்துல.
5: ஓகே ஓகேக்கா.
7: மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்த ஒயர் கூட பின்றதெல்லாம் பாத்தீங்கன்னாலும் நிறைய பேர் தவிர்த்திப்பாங்க. பழைய பொருள் யூஸ் பண்றது கேட்டுட்டு இருந்தீங்க. நான் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹேண்ட்பேக் எல்லாம் வந்ததுனாக்கா அதுல பேக் போயிடுச்சுன்னா ஜிப்பு நல்லா இருக்கும். அந்த ஜிப்பை எடுத்து வச்சு மிஷின் இருக்கிறதுனால இப்ப பேத்திக்கு பவுச் எல்லாம் தைச்சு கொடுத்தேன்.
5: ஓகேக்கா, நீங்களே வந்து அதை வேற மாதிரி மாத்தி யூஸ் பண்றீங்க?
7: ஆமா ஆமா.
5: ஓகேக்கா.
7: இப்ப அப்புறம் பாத்தீங்கன்னா இட்லிக்கு மாவு அரைக்கிறது பாத்தீங்கன்னாக்கா மிஷின் வந்துருச்சுனது. ஃபர்ஸ்ட் மிக்ஸி வேணும்னாங்க, கிரைண்டர் வேணும்னாங்க, எல்லாம் வந்து அப்பயும் இப்ப அரைக்காம மிஷின்ல கொண்டு போய் அரைக்கிறாங்க. கடைசியில் அதுவும் இல்லாம பேக்கெட் மாவு வாங்கி செஞ்சிடறாங்க.
5: இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் இருக்கும் எல்லாத்துக்கும்?
7: என்ன காரணம்னாக்கா முக்கியமா வந்து அப்போ உங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரென்த் இருந்து நீங்க செய்யறீங்க, எங்களால எல்லாம் முடியல அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாங்க.
5: ஓகேக்கா, ரொம்ப நன்றிக்கா தகவல் சொன்னதுக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
7: எனக்கு வந்து உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன், அதுல இருந்து என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னது அந்த பாட்டு கொடுக்க.
5: கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா, ரொம்ப நன்றி.
7: நன்றிக்கா.
5: நம்மளுடைய வசந்தி அக்கா வந்து கோலம் போடுற ஒரு பழக்கம் வந்து இப்ப நிறைய பேர்கிட்ட குறைஞ்சு போயிருச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த மார்கழி மாசத்துல நிறைய பேர் வீட்டுல வந்து கோலமா தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு டைம்ல நம்ம வந்து ரொம்ப அதிகமா பார்க்க முடியும், ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிட்டு வந்துடும். ஸோ இதை பத்தி நாமளுமே தொடர்ந்து பேசலாம். அடுத்துதான் வந்து சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 11:50. இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பழக்கங்கள் குறைஞ்சதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏகப்பட்ட காரணம் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த மொபைல் இன்டர்நெட்டோட யூசேஜ் அதிக அளவில் இருக்குது. ஸோ ஒரே ஒரு கிளிக்லேயே நமக்கு எல்லாம் நடக்கிற பட்சத்தில் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு தேவை கிடையாது. ஸோ இதுவுமே ஒரு காரணமாக இருக்குது. ரெண்டாவதாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேகமான வாழ்க்கை முறையில் ஏற்படுற ஒரு அவசரத்தினால எல்லாருமே ஓடிட்டே இருக்கோம். இப்போ காலையில் எழுந்திரிச்சு நான் அம்மியில் தான் சட்னி வச்சு இந்த மாதிரி தான் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கே வர முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் நமக்கு அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்ததான் டெக்னாலஜி மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. கால்குலேட்டராக இருக்கட்டும், கூகுள்னு எல்லாத்தையுமே ஒரு பழக்கமாக நாம் கொண்டு வந்துட்டோம். அதனால் நாம் சிந்திக்கிற ஒரு பழக்கமே குறைஞ்சி போச்சு. இன்னொரு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சோசியல் மீடியாவோட தாக்கம் தான். நிறைய பேர் புத்தகம் வாசிங்க இல்லை செய்தித்தாள் வாசிங்க அப்படிங்கிற மாதிரி நாமளும் சொல்லிகிட்டே தான் இருக்கோம். இருந்தாலுமே இந்த கால குழந்தைகளாக இருக்கட்டும், ஏன் பெரியவங்களுக்கு இந்த ஷார்ட் வீடியோ இல்லைனா வந்து ரீல்ஸ் மேலே அதிகமான மோகம் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ அதை நோக்கி எல்லாருமே போயிட்டு இருக்கிறனால தான் இந்த மாதிரியான குட்டி குட்டியாக நம்ம வச்சிருந்த பழக்க வழக்கங்களே காணாமல் போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பழக்கத்தை மறுபடியும் கொண்டு வர முடியாது அப்படின்லாம் கிடையாது. தினமும் கொஞ்ச நேரம் இதுக்காக ஒதுக்கி நம்ம செலவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விதத்தில் கண்டிப்பாக இதுவும் வளரும் அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில் நிறைய நேயர்களும் உங்களோட கருத்துக்களும் சூப்பராகவே பகிர்ந்துக்கிட்டீங்க. நாளைக்கு இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததா வசந்தி அக்கா அவங்க கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி, சிட்டுக்குருவி.

0: SAFM 90.4
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம்னா முதல்ல என்ன பண்ணுவோம், அந்த கடையில என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கடையோட மெனு கார்டை கேட்போம். இதுல ஒரு சில கடைகள்ல பாத்தீங்கன்னா மெனு கார்டுல வந்து அந்த உணவுப் பொருட்களோட பெயர்கள் மட்டும்தான் இருக்கும். ஒரு சில உணவு கடைகள்ல மட்டும்தான் பெயரோட உணவு பொருளோட புகைப்படமும் இருக்கும். அப்படி புகைப்படத்தை பார்த்துட்டு அதையே ரசிச்சுட்டு நம்மளோட கற்பனையிலுமே இந்த உணவுப் பொருள் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளும் ருசிக்க ஆரம்பிச்சிருவோம். இது ஹோட்டல்ல மட்டும் இல்லைங்க, நம்ம நடந்து போகும்போது ஏதாவது ஒரு போஸ்டர்ல ஏதாவது ஒரு உணவுப் பொருளோட போட்டோ இருந்தா கூட நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே அதை வியந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி நம்ம கண் முன்னாடி ஒரு போட்டோ இருந்து அந்த போட்டோவை நம்ம நாக்கால எச்சில் ஊற வைக்கிறதுனா அந்த போட்டோவை எடுத்த புகைப்பட கலைஞர் ஜெயிச்சிட்டாங்கன்னு தானே சொல்லணும். அப்படி உணவுப் பொருளை புகைப்படம் எடுத்தது மூலமா ஜெயிச்ச ஒரு பெண் பத்தி தாங்க இன்னைக்கான நேதல்பெண் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல்பெண்ணின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. ராணிப்பேட்டையை சேர்ந்தவங்க தாங்க பிரிசில்லா பிரியதர்ஷினி. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தனியார் நிறுவனத்துல ப்ராஜெக்ட் மேனேஜரா வேலை பார்த்துட்டு வர்றவங்க அவங்க வேலை பார்க்கும் போதே DSLR கேமராவை வாங்கியிருக்காங்க. எதுக்காக ப்ராஜெக்ட் மேனேஜரா இருந்தவங்க கேமரா வாங்கினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே பிரிசிலாவுக்கு போட்டோ எடுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. அதாவது இவங்களோட அப்பாவும் மாமாவும் ரெண்டு பேருமே இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ரோல் கேமரா வச்சிருந்திருக்காங்க. வீட்டுல ஏதாவது விசேஷம் வந்தாலோ இல்லைன்னா எங்கேயாவது ஃபேமிலியா டூர் போறாங்க அப்படின்னாலுமே அவங்க ரெண்டு பேரும் தான் கேமராமேனாவுமே இருந்திருக்காங்க. அப்படிதான் பிரிசில்லாவுக்குமே இதுல ஆர்வம் வந்திருக்கு. ஸோ ஒரு சமயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ஸ்கூல் படிக்கும்போது அவங்களோட அக்காவை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அப்போ அவங்க எடுத்த அந்த ஃபோட்டோவோட பிம்பம் வந்து பக்கத்தில் இருக்கிற தண்ணியில் விழுற மாதிரி நல்லா இருந்திருக்கு. எதேர்ச்சியா இவங்க எடுத்த ஃபோட்டோவுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கவும் அப்போ இருந்தே ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. ஸோ நம்மளும் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ எடுக்கணும், அதை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை கற்றுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல நம்ம தெருக்கள்ல எல்லாம் சின்ன சின்னதாக ஃபோட்டோ எடுக்க தொடங்கி வைல்ட் லைஃப் அப்புறம் பறவைகளை படம் பிடிக்கிறதுன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேலையினால ஏற்பட்ட மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காகவும் தான் இவங்க தொடர்ந்து 2012 புகைப்படங்களும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே தொடர்ச்சியாக நிறைய ஃபோட்டோக்களை எடுக்கிற ஒர்க் ஷாப்லையும் கலந்துக்கிட்டு நிறைய காடுகளுக்கும் போய் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு கட்டத்தில் அதில் இருந்து ஓய்வு எடுக்கணும்னு தோணியிருக்கு. இப்போ நம்மளுமே ஒரே வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா போர் அடிக்கணும், அதுலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்போம்ல, அதே தாங்க இவங்களும் செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்காக 2018 வீட்டிலே கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுப்போன்னு முடிவு பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்கு போயிருக்காங்க. அங்கே போய் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு சமோசா வாங்கி அது பார்க்க நல்லா இருக்கவும் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து பிரிசில்லாவோட சமூக ஊடகத்தில் பதிவிட்டுருக்காங்க. அதை பார்த்த ஒரு நிறுவனம் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த சமோசாவை எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்கவும் இவங்களும் பக்கத்து கடையில் தான் வாங்கினேன்னு சொல்லவும் இதே மாதிரியே எங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து தர முடியுமான்னு கேட்கவும் பிரிசில்லாவும் உணவுப் பொருட்களுக்கான ஃபோட்டோஷூட்டுக்கு இப்போ டிமாண்ட் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து தரேன்னு சம்மதிச்சிருக்காங்க. உணவு சம்பந்தமான ஃபோட்டோக்களை எடுக்கிறதுக்காக நிறைய இடங்களுக்கு போய் தேடி தேடி நிறைய ஃபோட்டோக்களுமே எடுத்திருக்காங்க. இப்படி தொடர்ந்து நிறைய பெரிய கம்பெனிகளோட சேர்ந்து வேலையும் பார்த்துருக்காங்க. புதுசாக நம்ம ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் சவால்கள்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி தாங்க பிரிசிலாவுக்குமே சவால்கள்லாம் இருந்திருக்கு. ஆனால் அது எல்லாத்தையுமே சமாளித்து இப்போ தன்னோட திறமையால் பிரிசி ஃபோட்டோகிராஃபிங்கிற பேரில் ஃபுட் ஃபோட்டோகிராஃபி, ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபின்னு பல பிரிவுகளில் கலக்கிட்டும் இருக்காங்க. என்னதான் ஆரம்ப நமக்கு கஷ்டமாக இருந்தாலுமே நம்மளோட உழைப்பை கொடுத்து அதை பிடிச்சி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான வெற்றி நம்மளை வந்து சேரும்னு தன்னோட திறமையால் வெளிப்படுத்தின பிரிசில்லா பிரியதர்ஷினிக்கு கடலுசை எஃப்எம் 90.4 சார்பாக நம்மளோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலுசை எஃப்எம் 90.4.

நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த கீரையை சாப்பிட கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் இந்த முருங்கைக்கீரைலாம் சாப்பிட கொடுத்தோன்னா என்னம்மா இது இலையெல்லாம் சாப்பிட கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. குழந்தைங்களுக்கு தெரியாதுல்ல முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்து இருக்குன்னு, நம்ம தானே அதை சொல்லி கொடுக்கணும். இதை நம்ம ஒரு சில குழந்தைங்கள்ட்ட சொன்னோன்னா டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. ஆனால் ஒரு சில குழந்தைங்கள்லாம் நம்ம எவ்வளோ தான் சொன்னாலுமே வேண்டாம் வேண்டான்னு ஒரேடியாக அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. சரி, குழந்தைங்களை விடுங்க, ஒரு சில பெரியவங்களுமே இந்த முருங்கைக்கீரைனாலே சாப்பிட மாட்டேன்னு தாங்க சொல்கிறாங்க. ஆனால் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருள் தாங்க லட்டு. லட்டுன்னு பேர் இருந்தாலே போதுங்க, என்ன கலரில் இருக்குது அதில் என்னென்ன இருக்குன்னாலும் குழந்தைங்க பார்க்குறதே கிடையாது. ஸோ அவங்களுக்கு தேவை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு லட்டு. அப்படி முருங்கைக்கீரையையும் ஒரு சில உலர்ந்த பழங்கள் பருப்பு வகைகளை வச்சு எப்படி லட்டு செஞ்சு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் மட்டும் இல்லைங்க டயட் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்குமே ஆரோக்கியமான உணவாக கொடுக்கலான் தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பிணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்கள் கூட பேசிட்டு இருக்குது நான் மதி. லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா, கேழ்வரகு மாவு ஒரு அரைக்கப்பு எடுத்துக்கணுங்க, முருங்கைக்கீரை பொடி ஒரு அரைக்கப்பு, உலர்ந்த அத்திப்பழம் ஒரு 6, உலர்ந்த பேரிச்சம்பழம் விதைய நீக்கினது ஒரு 10, உலர்ந்த திராட்சை ஒரு 1/4 கப் எடுத்துக்கணும், முந்திரி ஒரு 1/4 கப், பாதாம் 1/4 கப், பிஸ்தா 1/4 கப், உலர்ந்த தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப், வெல்லம் பொடிச்சு எடுத்துக்கணும் ஒரு 1/2 கப், ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், உலர்ந்த தேங்காய் பொடி 2 டேபிள்ஸ்பூன், நெய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன். முதல்ல நம்ம உலர்ந்த அத்திப்பழம் அப்புறம் பேரிச்சம்பழத்தை மிதமான சூடுள்ள தண்ணியில் போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கணுங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் நெய்யை சூடுபடுத்தி அதில் கேழ்வரகு மாவை கொட்டி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்ல மிதமான தீயில் வறுக்கணும். அதே மாதிரி அதிலேயே முருங்கைக்கீரை பொடியையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அது ரெண்டையுமே அடுப்புலேருந்து இறக்கி இன்னொரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சிடணும். மறுபடியும் கடாயில் முந்திரி பாதாம் பிஸ்தா அது எல்லாத்தையும் போட்டு மிதமான தீயில் போட்டு அதையுமே வறுக்கணும். அதுக்கப்புறமா உலர்ந்த தேங்காய் துருவலை கொட்டி அதையும் நல்லா கிளறணுங்க. ஸோ பச்சை வாசனை போனதும் அதை அடுப்புலேருந்து இறக்கி ஆற வைக்கணும். அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு இது எல்லாத்தையும் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஊற வச்ச அத்திப்பழம் பேரிச்சம்பழத்தை கூட உலர் திராட்சை பழத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா விழுதாக்கி அரைச்சி எடுத்துக்கணும். மறுபடியும் அடுப்பில் கடாயை வச்சு அதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய்யை ஊற்றி நெய் சூடானதும் நம்ம ஆல்ரெடி விழுது ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த விழுதையும் சேர்த்து விழுது வந்து கடாயில் ஒட்டி வர அந்த நேரத்தில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற முந்திரி கலவையும் அதில் போட்டு நல்லா கிளறணும். ஸோ இப்போ இதில் கேழ்வரகு அப்புறம் முருங்கைக்கீரை பொடி இருக்குல்ல நல்லா கலந்துட்டு மீதி இருக்கிற நெய்யையும் ஊற்றி நல்லா கிளறணும். ஸோ தேவையான அளவு வெள்ளத்தையும் இது கூட நம்ம சேர்த்துட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. ஸோ இந்த கலவையை மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம லட்டாக பிடிச்சி அதை உலர்ந்த தேங்காய் வச்சுருக்கோம்ல அந்த பொடியில் லைட்டாக உருட்டி எடுத்தோம்னா முருங்கை லட்டு தயார். ஸோ நம்ம வந்து தேங்காவை வறுத்து சேர்த்துருக்கனால இந்த லட்டு வந்து 2 வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான லட்டாக தினமும் ஒன்று வச்சு இதை நம்ம கொடுக்கலாங்க. அதே மாதிரி இந்த லட்டை நம்ம 5-5 கவர் போட்டு நம்ம பக்கத்தில் இருக்க கடைகளை கொடுத்து கூட நம்ம விற்பனை பண்ணலாம். வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற நேரங்களில் கூட பெண்கள் இதை தொழிலாக செஞ்சு லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.

தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நாம சாலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இடைவெளிகளை விட்டு மைல்கற்கள் இருக்கும். அந்த மைல்கற்கள் நிறைய கலர்ல இருக்குமே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சாலை தேசிய நெடுஞ்சாலையா, மாநில நெடுஞ்சாலையா, இல்ல மாவட்ட சாலையா அப்படிங்கறத ஈஸி

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

அவங்களோட முகவரியே அவங்களோட முகத்துல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக அட்ரஸ் அவங்களோட முகத்துல இருக்குன்னு சொல்லலைங்க. அதாவது ஒருத்தங்களோட முகத்தை பார்த்ததுமே இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்களோட கேரக்டர் இதுவாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி.

சோ அப்படிப்பட்ட முகம் பழிச்சுன்னு இருக்கணும் தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். அதுதான் நம்மள நிறைய பேரோட விருப்பமாகவும் இருக்கும். சோ அதுக்காக ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய செலவும் செய்வாங்க. ஆனா நம்ம அதிகமான செலவு செய்யாமலே நம்ம வீட்டுல இருக்கிற சாதாரண பச்சை பாலை வச்சு கூட நம்மளோட முகத்தை பொலிவாகவும் வச்சுக்க முடியுங்க. சோ அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதை தெரிஞ்சுக்கதான் இணைஞ்சிருக்கீங்க நம்ம நீதல் பெண்ணு நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. சொல்லணும்னா இந்த பச்சை பாலுங்கிறது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த சருமத்தோட பராமரிப்புக்காக பயன்படுத்தப்பட்டு தாங்க வருது. எந்த ஒரு ரசாயன கலப்படமும் இல்லாததால எல்லா வகையான சருமத்துக்குமே நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாலோட சிறப்புமே. ஸோ இந்த பாலை நம்மளோட முகத்துக்கு பயன்படுத்துறதுனால நம்மளோட சருமத்தை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். ஏன்னா இதில் இருக்கிற லாக்டிக் அமிலம் வந்து இறந்த செல்களை நீக்கிறதால சிறப்பான முறையில் செயல்படுதுனாங்க சொல்லணும். அதே மாதிரி பாலில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்மளோட சருமத்துக்கு தீங்கு விளைவிக்கிற ப்ரீ ரெடிக்கலுடன் போராடுது. பாலில் இருக்கிற விட்டமின் ஏ வந்து நம்மளோட சருமத்தை ஈரப்பதமாக வச்சிருக்க உதவுது. நம்மளோட முகத்தோட நிறத்தை மேம்படுத்துது. அது மட்டும் இல்லைங்க, இதில் இருக்கிற புரதம் வந்து நம்மளோட சருமத்தை இளமையாக வச்சுக்க உதவுதுன்னே சொல்லலாம். ஸோ பச்சை பாலை நம்மளோட முகத்தில் தினமும் நம்ம பூசணும் அப்படின்னா நம்மளோட சருமம் எப்போவுமே ஈரப்பதமாக இருக்கும். பால் வந்து நம்மளோட முகத்தை ஈரப்பதமாகவும் மென்மையாகவும் வச்சுக்கும். ஸோ பச்சை பாலை முகத்தில் நம்ம தடவுறதுனால நம்மளோட முகத்தில் அங்கங்கே வீக்கம்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த வீக்கம் கூட குறையுங்க. ஸோ நம்மளோட முகத்தை புத்துணர்ச்சியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட அதிகமாக இந்த பாலை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ முக்கியமான ஒரு காரணம் தான் ஆன்டி ஏஜிங், அதாவது வயசு போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ வயசு போகிறதுக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட சருமத்தில் வந்து இந்த தோல் சுருக்கங்கள் இருக்கும், அப்புறம் சின்ன சின்ன கோடுகளாக இருக்கும்ல. ஸோ நம்ம ரெகுலராக இந்த பச்சை பாலை பயன்படுத்துறது மூலமாக நம்மளோட முகத்தில் இருக்கிற இந்த சுருக்கம் அப்புறம் சின்ன சின்ன கோடுகளை கூட நம்ம குறைக்கலாங்க. இன்னொன்று என்னென்னா பச்சை பாலை நம்மளோட சருமத்தில் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த முகத்தில் சின்ன சின்னதாக துளைகள் மாதிரி இருக்கும்ல, ஸோ அப்படிப்பட்ட துளைகளில் கூட ஆழமாக போய் அதை சுத்தப்படுத்தி சருமத்தை பளபளப்பாக வச்சுக்கவே உதவுது. ஸோ இவ்வளோ பயன்கள் இருக்கிற இந்த பச்சை பாலை எப்படி பயன்படுத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அது எப்படின்னா நம்மளோட முகத்தை முதல்ல நல்லா கழுவிட்டு 2 டீஸ்பூன் பச்சை பாலுக்கு கொஞ்சமாக தேன் சேர்த்து அதை நல்லா கலக்கிட்டு நம்மளோட முகத்தில் பூசணுங்க. பூசிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம நல்ல தண்ணியில் முகத்தை கழுவிக்க வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதாங்க. இதை மட்டும் நம்ம வாரத்தில் 1 இல்லைன்னா 2 நாள் பண்ணாலே போதும், நம்மளோட முகமும் பளபளப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அப்படி சென்சிட்டிவான சருமம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கலவையை நம்மளோட முகத்தில் ஓரமாக கொஞ்சம் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அலர்ஜி இல்லைன்னா அப்புறமா பயன்படுத்திக்கலாம். ஸோ பச்சை பாலை நம்ம வாரத்தில் 1 தடவை இல்லைன்னா 2 தடவை பயன்படுத்துறது மூலமாக நம்மளோட ஸ்கின்னை இளமையாகவும் சுருக்கம் இல்லாமலும் முகப்பரு இல்லாமலும் பளபளப்பாகவும் மென்மையான சருமமாகவும் நம்ம மாற்றிக்கலாம். நீங்களும் பளபளப்பான சருமத்தை பெறணும் அப்படின்னா இன்னிலிருந்தே நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாட மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன?

0: தாத்தா, கரவாட
1: அதான் ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
0: ஏன் தாத்தா, இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
1: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பார்ப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
0: வடக்கு திசை.
1: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பார்ப்போம்.
0: என்னது, புரியலையே.
1: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
0: கிழக்கு பக்கம்.
1: பின்னந்தல?
0: மேற்கு பக்கம்.
1: வலதுகை?
0: தெற்கு பக்கம்.
1: இடதுகை?
0: வடக்கு பக்கம்.
1: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா, இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
0: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம். கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
1: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
0: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
1: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
0: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
1: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
0: வடகிழக்கு.
1: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
0: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
1: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
0: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
1: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம்மோட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

உதவி செய்யணுங்கிற எண்ணம் நிறைய பேர்கிட்ட இப்பெல்லாம் இருக்குங்க. ஆனா நம்ம செய்யற உதவி, நம்ம கிட்ட இருந்து உதவியை எதிர்பார்க்கறாங்கல்ல, அவங்களுக்கு உறுத்தாம இருக்கணும்ல. அப்பதானே நம்ம செஞ்ச உதவிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடலோ சேஃபம் 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருப்பது நாம் மதி. மரியாதையுடன் கூடிய ஈகை, இந்த வார்த்தை கேட்க எவ்வளோ அழகா இருக்கு. ஆனா நிஜத்துல எத்தனை பேர் இதோட அர்த்தம் உணர்ந்து உதவி செய்யறோம்? இப்போ நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு பணமோ இல்ல ஒரு பொருளாவோ கொடுக்கும்போது ஒரு நல்ல செயல் செஞ்சிட்டோம் அப்படின்னு நம்மளோட மனசுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கும். ஆனா நம்ம கிட்ட இருந்து அந்த பொருளை வாங்குவாங்கல்ல, அவங்களோட கண்ணில் ஒரு சின்ன தயக்கம் இருக்கும், ஒரு சின்ன கூச்சம் தெரியும். அதை நம்மள எத்தனை பேர் உத்து பார்த்துருப்போம். ஸோ நம்ம அன்பா தான் ஒரு உதவியை செய்யறோம், அந்த உதவியை வாங்குறவங்களுக்குமே ஒரு நெருடலோ ஒரு உறுத்தலோ இருக்கும்ல. நம்ம உதவி செஞ்சாலுமே அதை செய்யக்கூடிய அந்த விதம் இருக்குல்ல, அந்த விதத்தை பொறுத்து நம்மளுக்கு தெரியாமலே நம்ம வந்து அவங்களோட மனம் புண்பட நம்ம காரணமா இருந்துருவோம். ஸோ நம்ம செய்யற உதவியோட அளவு முக்கியம் இல்லைங்க, அதை நம்ம எப்படி செய்யறோம் அப்படிங்கறதா முக்கியம். ஸோ அதுதான் மரியாதையுடன் கூடிய ஈகை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இதேது நம்ம ஒரு பிறந்தநாள் விழாக்கு போகிறோம், இல்லைனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா புதுசாக பார்க்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற பொருள் தானே வாங்கிட்டு போய் கொண்டு கொடுப்போம். ஆனால் அதுவே கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கவும் மட்டும் ஏன் நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை கொடுக்கணும்னு நினைக்கிறோம்? இது எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு யாராவது இதே மாதிரி நமக்கு ஒரு பழைய பொருளை கொடுத்தாங்கன்னா எனக்கு இது போதும் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுவோமா?

அப்படின்னு நம்மளை நம்ம முதல்ல கேட்டுக்கணுங்க. ஒரு பெரிய மனுஷங்களோட வீட்டுக்கு நம்ம போகும்போது எப்படி நம்ம கொடுக்கமோ அதே மாதிரி தான் இல்லாத ஏழைகளுக்கு நம்ம அந்த அளவுக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லைங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பழசை கொடுக்காம புதுசாக ஏதாவது வாங்கி கொடுத்தோன்னா அது அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்ல. இன்னொரு செயல் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு கோடீஸ்வரருக்கு வந்து ஒரு பெரிய செக் கொடுக்குறோம் அப்படின்னா அதை நியூஸில் போடுவாங்களா? போட மாட்டாங்களா? ஆனால் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறத மட்டும் விளம்பரப்படுத்துகிறாங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைய ஸ்டேஜில் கூப்பிட்டு அவங்களோட பேரை சத்தமாக கூப்பிட்டு அந்த பணத்தை அந்த குழந்தைங்க கையில் கொடுக்கும்போது பணம் கிடைச்சாலுமே அந்த நேரத்தில் அது அவசர உதவி அப்படிங்கிற உறுத்தல் வந்து அந்த குழந்தையோட மனசில் இருக்கும்ல. உண்மையான ஈகை அப்படின்னு சொல்லப்போகிற வந்து யாருக்குமே தெரியாமல் சத்தம் இல்லாமல் நம்ம பண்ணணுமே தவிர எல்லாருக்கும் முன்னாடி நம்ம கொடுக்கறது உண்மையான ஈகை கிடையாதுங்க. அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு சுயமரியாதை இருக்கும்ல. ஸோ வறுமை அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமானதான், அது நிரந்தரமான கிடையாது. ஆனால் சுயமரியாதை அப்படிங்கிறது நிரந்தரமானதுல. ஸோ அதனால் நம்ம கொடுக்குறவங்களுக்கும் ஒரு சுயமரியாதை இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு நம்ம கொடுக்கணுங்க. இப்போ மழையெல்லாம் வந்துச்சு, மழை வந்த நாட்களில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் வந்து உதவி செய்கிற நோக்கத்தில் நிறைய பெட்ஷீட்லாம் வாங்கி அந்த நேரங்களில் கொண்டு கொடுத்தாங்க. ஒருவேளை நம்ம உதவி செய்ய நினைக்கிறவங்களுக்கு வந்து பெட்ஷீட் தேவைப்பட்டிருக்காது, சமைக்கிற பாத்திரம் தேவைப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா மளிகை பொருட்கள் தேவைப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா குழந்தைங்க படிக்கிறதுக்கு புத்தகங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம கம்பளி கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம்னாலுமே உண்மையாகவே அந்த குடும்பத்துக்கு அந்த நேரத்தில் என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே நல்ல விஷயங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எவ்வளோதான் கொடுத்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கணும்ல. ஸோ நிறைய பேர்கிட்ட திறமை இருக்கும், அதை செய்கிறதுக்கு அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்கோ இல்லை அது மூலமாக தனக்குன்னு ஒரு தொழிலை உருவாக்குறதுக்கான தகுதி அவங்கக்கிட்ட இருந்திருக்காது. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு நேரத்துக்கு உணவு கொடுத்துருவோம். அந்த உணவு கொடுக்கறது நல்ல விஷயம்தான், இருந்தாலும் அடுத்த வேலைக்கான உணவை அவங்களை ஏற்பாடு செய்கிறதுக்கான வழியை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அது இன்னும் பெரிய உதவியாக இருக்கும்ல. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து தையல் தைக்கிறதுல ஆர்வம் இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம உணவாக கொடுக்கறத விட ஒரு சின்னதாக ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தோம்னா அடுத்த நேரம் அவங்க தைக்க ஆரம்பித்து அவங்களால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கும் செய்வாங்கல்ல. இப்படி நம்ம செய்கிற சின்ன சின்ன உதவிகள் மூலமாக அவங்க என்ன பண்ணலான்னா, அடுத்த முறை அவங்க யார்கிட்டையும் உதவி கேட்டு நிற்கணும்னு அவசியம் இருக்காது. இல்லை ஒரு சிலர் வந்து சின்னதாக தொழில் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம கடனுதவி மட்டும் செஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட குடும்பத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கான வழியை அவங்க செஞ்சிருவாங்கல்ல. ஸோ உதவி அப்படிங்கிறத நம்ம எந்த வகையினாலும் செய்யலாங்க. ஆனால் ஒருத்தங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன தேவைப்படுது, அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம செய்கிற உதவியை ரகசியமாக வச்சு செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க உண்மையிலே நம்ம அவங்களுக்கு செய்கிற உதவி. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா அது வந்து ரகசியமாக வச்சுக்கிட்டோம். ஸோ அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வச்சுட்டு பண்ணோன்னா அந்த உதவி என்றைக்குமே உதவி செய்கிறவங்களுக்கும் சரி, அந்த உதவியை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கும் சரி என்றைக்குமே ஒரு உறுத்தலாக இருக்காது. மீண்டும் மற்ற நிகழ்ச்சி

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று என் தங்கை கல்யாணி மற்றும் உல்லாச பறவைகள் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று என் தங்கை கல்யாணி மற்றும் உல்லாச பறவைகள் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசையம் 90.4
1: வெயில் காலம் வந்துட்டா போதும், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஃபேனுக்கும் ஏசிக்கும் ரெஸ்டே கிடையாது. இதனால கரண்ட் பில்லுமே கூடிட்டே போகும். ஏசி யூஸ் பண்ணா கரண்ட் பில் தாறுமாறா வருமேங்கிற பயம் நிறைய பேருக்கு உண்டு. ஏசி யூஸ் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை கவனிச்சா கரண்ட் பில்லும் பாதியா குறைக்கலாமா? எப்படி தெரிஞ்சுக்கலாம். விடியல் காலையில நைட் நேரங்கள்ல இயல்பாவே கொஞ்சம் குளிர்ச்சியான காத்து தான் வரும். அந்த டைம்ல வீட்டோட ஜன்னல் கதவுகளை திறந்து வச்சிருந்தா வீட்டுக்குள்ள வெப்பத்தை ஓரளவு குறைக்கும். இதனால ஏசி ஃபேனோட பயன்பாட்டை குறைச்சுக்க முடியும். ரெண்டாவதா, ஏசில டைமர் செட் பண்ணி வச்சு தூங்கினா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அதை அடிக்கடி அமர்த்த வேண்டிய தேவையுமே இருக்காது. மூணாவதா, ஏசி ஆன் பண்ணிட்டு அடிக்கடி ரூம் ஜன்னல் கதவுகளை திறக்க வேணாம். வெளியிருந்து வெப்பம் வர்றதுனால கூலிங் ஆக அதிக நேரம் எடுத்துக்கிறோம். இது மூலமாவும் கரண்ட் பில் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது, ஏசிய எப்ப வாங்கியிருந்தாலும் சரி அதை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில சர்வீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஞ்சாவதா, ஏசி யூஸ் பண்ணாத சூழல்ல அதை முழுசா ஆஃப் பண்றதுமே முக்கியம். அதான் ரிமோட் மூலமா ஏசி ஆஃப் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நினைச்சீங்கன்னா பில்லு தான் அதிகமாகும். இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்றது மூலமாவே கரண்ட் பில்ல பாதியா இந்த கோடை காலத்துல குறைக்க முடியும்.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று என் தங்கை கல்யாணி மற்றும் உல்லாச பறவைகள் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்னா, எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே என்னமோ நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று என் தங்கை கல்யாணி மற்றும் உல்லாச பறவைகள் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: என் தங்கை கல்யாணி மற்றும் உல்லாச பறவைகள் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது ஐ தர்மபுரி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நான் அந்த கொரோனா இருந்த டயத்துல ஏர்போர்ட்டுக்கு போகும்போது சார், மெயின்டைன் த சோசியல் டிஸ்டன்ஸ்னு டிக்கெட் கவுண்டர்ல போட்டிருந்தேன் சார். இங்க நிக்கணும், அங்கேருந்து 4 அடி தள்ளி ஒருத்தர் நிக்கணும். சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணா கொரோனா வராதுன்னா, பக்கத்துல உட்காந்தா வரும்னாலும் எப்போ வேணாலும் வரும், பக்கத்துல உட்கா வராதுன்னா எப்போ வேணாலும் வரா, இவ்வளவுதான் கணக்கு. அதுக்கு நம்ம செய்யற காரியம், இது வேணுமா இது வேண்டாமா இது கரெக்ட், எல்லாமே ஒரு சடங்காயிடுச்சு, அத்தனையும் ஒரு சடங்காயிடுச்சு. ஒரு காலத்துல தமிழர் வாழ்வியல்ல மரங்கள் வந்து அவ்வளவு மதிக்கத்தக்க ஒன்று. நிஜமாவே ஒரு நல்லது கெட்டதுன்னா மரம் நடுவாங்க வீட்டுல. இன்னைக்கு இந்த கல்ச்சர் எங்க தெரியுமா இருக்கு? கேரளால இருக்கு. ஒரு வீட்டுல நல்ல காரியம் நடந்தாலும் சரி, கெட்ட காரியம் நடந்தாலும் சரி, பெரியவங்க இறந்து போயிட்டாலும் அவங்க அடையாளமா ஒரு மரம் நடுவாங்க, ஒரு பலாமரம் ஒன்னு நடுவாங்க. இல்ல நல்ல காரியம் திருமணம் நடக்குதுனாலும் ஒரு மரம் நடுவாங்க. அந்த மரத்துக்கு பூஜை பண்ணி அந்த மரத்தை வழிபாடு பண்ணி ஒரு நல்லது கெட்டது பண்றது நம்முடைய வழக்கம். இப்போ காங்கிரீட்ல கல்யாண மண்டபம் பண்ணி ஒரு மரத்தோட குச்சியை உடைச்சிட்டு வந்து அதை ஒரு தூண்ல கட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் அப்படியே நாம வச்சு ஒரு மரத்தை ஒடிச்சு அதுக்கு எல்லாம் பண்ணிட்டு 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தா எல்லாரும் அதை காலில் மிதிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். இது என்ன, அது இது என்ன பர்பஸ் கொண்டு வந்தோம்? நிஜமாவே மரம் நடணும், மரம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயிர், நம்முடைய உறவு அப்படிங்கிற கான்செப்ட் போய் நாம இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே. திருமண வீட்டில் கோச்சுக்காதீங்க, அக்ஷதேன்னு ஒண்ணு கொடுக்குறா, அதாவது முனமுடியாத அரிசிக்கு அக்ஷதேன்னு பேருங்க. அக்ஷதம் குத்துப்படாத அரிசி. அதாவது அக்ஷதை எப்படி தயாரிக்கணும் கேட்டீங்கன்னா, நெல்லை ஊற போட்டு நகத்தால கீறி முனமுடியாத அரிசி எடுத்து மஞ்சள்ல தடவி மணமக்கள் தலைமையில தூவுறதுக்காக நிறதானியத்தை கொடுத்தாங்க. இப்போ யார் வீட்லயாவது நெல்லுல ஊற போட்டு ஈரத்துல ஊற போட்டு நகத்துல கிழிச்சிருப்பானா? வந்த உடனே அக்ஷதை கொடுக்குறான். மன்னிச்சுக்கோங்க, தாலி கட்டுறதுக்குள்ளேயே பல பேர் தின்னுடுறான். மிச்சம் இருக்கிறவனு என்னடா பண்றான்னா, வீடியோகிராஃபர் இருப்பாரு அவர் தலைமையில போடுறான். அதனால என்ன நடக்குதுன்னா, வீடியோகிராஃபருக்கெல்லாம் 2வது மேரேஜ் இப்ப ஈஸியா நடக்குது. ஏன்னா நிறைய பேருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு வந்து, நிறைய பேர் அவங்களை ஆசீர்வாதம் பண்ணி. இது எதுக்கு கொடுத்தா, இதுக்கு பொருள் என்ன? இதுல மனசை வாழ்த்தி அந்த மணமக்களை தூவி நீங்க நல்லா இருங்கப்பா அப்படின்னு எல்லாமே சடங்காயிட்டா. ஒரு ஒரு விஷயத்தை செய்யறமே, இதை ஏன் செய்யறோம், இதை எப்படி செய்யணும், மரபின் வழி இதை எப்படி செய்யணும், என்ன நோக்கத்துக்காக இதை கொண்டு வந்தாங்க, அதை யோசிக்கணுமா இல்லையா? சடங்குகளை நாம ரொம்ப இம்பார்ட்டண்டா நினைக்கிறோமே ஒழிய, அதன் பின்னால் இருக்கிற உண்மைகள், அதன் பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளை நாம நம்ப மறுக்கிறோம்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காதில்லாதவன் குடும்பத்திலே.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: இந்த காலத்துல நம்மளுடைய பெரும்பாலான நேரத்தை நிறைய பேர் போனு லேப்டாப் மாதிரியான சாதனங்களோட தான் செலவு பண்றோம். நம்மளுடைய தகவல்களை பரிமாறிக்கிற பேசுறமோ இல்லையோ மெசேஜ் மூலமா தகவல்களை ஈஸியா சொல்லிடுறோம். அப்படி மெசேஜ் பண்ணும் போது என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, ஏன் இந்த ABCDன்னு சொல்லக்கூடிய ஆல்பபெட்ஸ் வரிசையா இல்லாம அங்க இங்கே இருக்குன்னு? அத பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த காலத்துல எல்லாம் டைப் ரைட்டர்ல டைப் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண முடியும். அதனால எல்லா கீஸ்மே வரிசையா இருந்திருக்கு. ஆனா காலப்போக்கில் அது மக்களுக்கு பழகி டைப்ரைட்டர்ல அடிக்கிற ஸ்பீடை விட அதிவேகத்துல டைப் அடிக்க ஆரம்பிச்சதுல டைப்ரைட்டர்ல எல்லா கீஸ்மே ஜாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி டைப்ரைட்டர்ல ஜாம் ஆகாம இருக்கதான் குவர்ட்டி மாடல் கீபோர்ட அறிமுகப்படுத்தினாங்க. இந்த குவர்ட்டி மாடல் கீபோர்ட்ல எழுத்துக்கள் எல்லாமே வேற வேற இடத்துல இருந்ததுனால இந்த ஜாம் ஆகிற பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அதுவே காலப்போக்குல நிறைய பேருக்கு பழகுனதுனால நாமளுமே இந்த குவர்ட்டி மாடல் கீபோர்டு தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம்.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா உங்க வீட்ல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க?
1: அனு ஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட்ட ரெஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சுக்குது. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ்ல ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 2:2 சைஸ்லயும் கிடைக்குது.
2: அனு ஸ்டைல் ஸ்மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது ஐ தர்மபுரி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: கூட்டமா இருந்து ஒன்னு சொல்லிட்டா அது உண்மையா இருக்கும்னு நம்புறோம். எப்பவுமே கிடையாதுங்க. கூட்டம் குறைவா இருந்து தனியா ஒரு ஆள் சொல்ற விஷயம் உண்மையா இருக்குங்க. கூட்டம் சொல்றது பல சமயத்துல முட்டாள்தனமா இருக்குங்க. நான் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், கோச்சுக்காதீங்க. தனி மனிதனை நீங்கள் ஞானியாக்க முடியும், ஒட்டுமொத்தமாய் ஒரு கூட்டத்தை ஒரே நாளில் ஞானியாக்க முடியவே முடியாது. உண்மையா பொய்யா? யாராவது ஒரு கூட்டத்தை அப்படியே ஞானியாக்க முடியுமா ஒரே நாள்ல? ஒரு ராமகிருஷ்ணர், ஒரு விவேகானந்தர் ஞானியாக்க முடியும், புரியுதா? ஒத்தரும் ஞானியாக்க முடியும், ஒரு கூட்டத்தை அப்படியே ஞானியாக்கிற முடியுமா? கூட்டத்தை உணர்ச்சி வசப்பட வைக்க முடியும், கூட்டத்தை கொதித்தழ வைக்க முடியும், கூட்டத்தை சண்டையிட வைக்க முடியும், கூட்டத்தை நீங்கள் ரத்தம் சிந்த வைக்க முடியும், கூட்டத்தை ஞானியாக்குவது முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு கூட்டம்னா அது அது சொல்ல சரியா தான் இருக்கும், நிறைய பேரு நம்ம அதை ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஒரு வகையான சமூக உணர்வு நமக்குள்ள ஏற்பட்டு போச்சு. இப்போ ஜாஸ்தியான பேர் அது சொல்றாங்க, அது கரெக்டா தான் இருக்கும், நம்ம ஏத்துக்கிட்டு போவோமே அப்படின்னு இன்னொரு படி மேல போவோம். எவ்வளவு அருமையான விஷயங்களை பல பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க. தாவோ டீச்சிங்னு ஒண்ணு, இறையன்பு தலைமை பண்புகள் பத்தி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. உண்மையிலேயே ஒரு அதிசயமான புஸ்தகம் அது. மேனேஜ்மெண்ட் சயின்ஸ், அதாவது தலைமை பண்பு பற்றி ஒரு அற்புதமான ஒரு இலக்கியம் நம்முடைய இறையன்பவர்களுடைய அந்த புத்தகம், தலைமை பண்பு பற்றிய ஒரு புத்தகம். அது ரெண்டு வார்த்தை சார், தாவோ, தாவோட டீச்சிங் ஒன்று எழுதுறாரு சார், பியூட்டிஃபுல் டீச்சிங். இதெல்லாம் படிக்கணும். பெரிய நாட்டை ஆள்வது என்பது லாவோட்ஸோட டீச்சிங். இது பெரிய நாட்டை ஆள்வது என்பது சிறிய மீனை சமைப்பது போல. என்ன பியூட்டிஃபுல் வார்த்தை பாருங்க. பெரிய நாட்டை ஆள்வது என்பது சிறிய மீனை சமைப்பது போல. அதிகம் கிளறக்கூடாது, கிளறினால் உதிர்ந்து விடும். எவ்வளவு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சயின்ஸ் அது. சிறிய மீனை சமைப்பது போல, அதிகம் கிளறக்கூடாது, அதிகம் கிளறினால் உதிர்ந்து விடும். இன்னொரு அருமையான டாவோ டீச்சிங்ல ஒரு வார்த்தை என்ன, தெளிந்த நீரில், மிக சுத்தமான தெளிந்த நீரில் மீன்களால் உயிர் வாழ முடியாது, மிகவும் நெறிவாய்ந்த தலைவன் பின்னால் மக்கள் போக மாட்டார்கள். பயங்கரமான உண்மை. ஏ இப்ப அழுக்கு இருந்தாதான் சார் மீன் தின்னுகிட்டு உட்கார்ந்து இருக்க முடியும். அழுக்கே இல்லாதபடி அப்படியே எம்எம்எல்ல தண்ணி உருகி வர மாதிரி சுத்தமான தண்ணியை வச்சுட்டு அதுல நீங்க மீன் வளரணும்னு எதிர்பார்த்தா மீன் வளராது. அது மாதிரி சில பேர் வளர முடியல அப்படின்னு சொன்னா, நான் ரொம்ப தூய்மையா எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன்னா அதான் யதார்த்தமான உண்மை, புரிஞ்சுக்கணும். ஏதோ சில காம்ப்ரமைஸ் பண்ணாம லீடர்ஷிப்ல நம்ம ஒரு இயக்கத்தையோ ஒரு அமைப்பையோ வளர்த்த முடியாது, ஒரு குடும்பத்தையே நடத்த முடியாது. சில சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும், இல்லாட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாம நம்மால இந்த உலகத்துல வாழ முடியாது. இதை ஒத்துக்கணும், நான் காம்ப்ரமைஸ் தான் இந்த விஷயத்துல பண்ணிருக்கிறேன், வேற வழி இல்ல. இந்த குடும்பத்தை நடத்தணும், இந்த கம்பெனியை நடத்தணும், இந்த அமைப்பை நடத்தணும், இதை நடத்தி ஆகணும். தெளிந்த நீரில் மீன்களால் உயிர் வாழ முடியாது, அதுபோல் மிக நேர்மையான தலைவனோடு பின்னால் மக்கள் பயணிக்க மாட்டார்கள். ஒரே வார்த்தை முடிச்சுட்டான்.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
1: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

கொஞ்சம் மாயிருப்பவ வீட்டுக்கு பாரம் வரவறியாமல் சிலவிடும் மனிதன் தாய்க்கும் பாரம் தனக்கும் பாரம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது ஐ தர்மபுரி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நாம் நம்ம கிட்ட இருக்கிற தவறுகள் என்ன அப்படிங்கறத நாமே ஒப்புக்கொள்ளுவதற்கு பழகணும். நம்ம யாரு அப்படிங்கறத பத்தி நாமளே ஆராய்ச்சி பண்ணி நம்முடைய தவறுகளை சிந்திக்கிறதுக்கு பழகணும். கொஞ்சம் சிக்கலான விஷயம், பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு ஆங்கிலத்துல

0: ஒரு ஒரு வார்த்தை இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னுடைய கண்ணுக்கு தெரிவிங்க, ஆனா ஒரு பர்டிகுலர் புள்ளி ஒன்று இருக்கு அந்த ஆங்கிள், அந்த பர்டிகுலர் புள்ளியில என்ன இருக்குங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது ஒரு ஆங்கிள் கணக்கு இருக்கு. இந்த இந்த டிகிரி இது நேரா 90 டிகிரிஸ்ல உள்ள போது அது வரைக்கும் தெரியும். இது பாருங்க, இது வரைக்கும் தெரியும். ஆனா ஒரு பர்டிகுலர் புள்ளி இருக்கு, அந்த புள்ளியில யாராவது இருந்தா நமக்கு அது தெரியாது. அது பிளைண்ட் ஸ்பாட்னு பேரு. அந்த புள்ளியில யாராவது இருக்கிறது எப்படி நமக்கு தெரியாதோ அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிஸ்டேக்கு நமக்கு தெரியாது. மற்ற எல்லாருக்கும் தெரியும், ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிஸ்டேக் நமக்கு தெரியாததால நாம என்னமோ 10% நியாயம் மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம். பட் நம்ம கிட்ட அந்த தப்பு இருக்குங்கிறத நம்மால உணரவே முடியாது. அதுக்குதான் விழிப்பு நிலை வேணும். அதை யாரோ சொல்லும் போது அவர் சொல்றாரு, அப்ப நம்ம அதை யோசிச்சு பார்க்கணுமோ, அவர் சொல்றதுல நியாயம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிப்போமே நம்ம கிட்ட அப்படின்னு. இப்ப எங்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நீங்க சொல்றதெல்லாம் கருத்து நியாயமா இருக்கலாம் சார், ஆனா ரொம்ப கோபமா சொல்றீங்க. நீங்க கோபமா சொல்றதை நிறுத்திட்டு அதையே கொஞ்சம் அமைதியா சொல்ல பழகுங்களேன்றது. எனக்கு அது அவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு அது தோணல. எனக்கு சொசைட்டி மேல ஒரு கோபம் வரும், பழியிருந்து கோபமா ஒரு விஷயத்த சொல்லிடுவேன். நீங்க சொல்றதெல்லாம் நியாயம் தான் சார், ஆனா நீங்க கோபமா சொல்றீங்க. அந்த கோபத்தை நிறுத்திட்டு அதே அமைதியா சொல்லி பாருங்க, இன்னும் பல பேரை நீங்க ரீச் பண்ண முடியும். தட் இஸ் கரெக்ட். அது எனக்கு தெரியல, ஆனா யாரோ எங்கேயோ கேட்டுட்டு அவர் சொல்றாரு. தட் இஸ் மை பிளைண்ட் ஸ்பாட். நான் ஒத்துக்கணும், அது என்னுடைய பிளைண்ட் ஸ்பாட். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு சில விஷயத்துல பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். அதை யாராவது சுட்டி காட்டுவாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சு திருத்திக்கிட்டா நம்ம மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, இதே மாதிரி இன்னொரு பிளைண்ட்னஸ் சொல்றான். டிரைவிங்ல மேல போறவங்களுக்கு, நீங்க 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கார்ல உட்காந்து போறீங்கன்னு வச்சுங்க, ஏதாப்புல யாருமே இல்லை, நீங்க வந்து அப்படியே ஆக்சிலேட்டர்ல காலை அப்படியே மிதிச்சுக்கிட்டு கிளச்சில இருந்து காலை எடுத்துட்டு ரொம்ப அப்படியே ஹைவேஸ்ல யாருமே இல்லை, 120 அழுத்திட்டு போறீங்க, 140 120 அழுத்துறீங்க, அதே ஸ்பீடுக்கு பின்னாடியும் வருது முன்னாடியும் போகுது. நம்ம மைண்ட் என்ன பண்ணு தெரியுங்களா, அந்த ஸ்பீடை ஸ்பீடாகவே கன்சிடர் பண்ணாது. Now we are traveling in 140 km speed. அப்படிங்கிற எச்சரிக்கை மூளைக்கு போயிடும். ஏன்னா உங்க பக்கத்துல போற வண்டி, பக்கத்துல போற வண்டி எல்லாமே ஸ்பீடா போகுது. நீங்க கதவை ஏத்திட்டு ஏசி போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க, 140 கிலோமீட்டர் வேகத்துல போறீங்க. 140 கிலோமீட்டர் வேகத்துல போனா அப்படிங்கிற நேரத்துக்குள்ள முன்னாடி காரன் பிரேக் போட்டா உங்க வண்டி அடிச்சிடும். பின்னாடி இருக்கிற யாரோ ஒருத்தன் வேகமா வந்து நீங்க பிரேக் போட்டாலும் அடிச்சிடும். ஏன்னா 140 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கிறீங்க, வேகம் போயிட்டு இருக்கிறீங்க. 140 போறோங்கிற பிரஜை உங்களை விட்டு போயிடும். நார்மலா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடும் நமக்கு. இப்ப நம்ம 140 டிராவல் பண்றோம் அப்படிங்கறதா அவேர்னஸ். ஆனா 140 டிராவல் பண்றோம்னு தெரியாம நார்மலா ஒரு ஸ்பீட்ல போற மாதிரியான ஒரு மாயை நமக்குள்ள உருவாயிருக்கு பாருங்க. தட் இஸ் கால்ட் பிளைண்ட்னஸ். இது நமக்கு ஏற்படும் சில சமயத்துல, நம்ம பேச்சுல வரும், நம்முடைய நடவடிக்கையில வரும், நம்ம பண்ற தொழில் நிறுவனத்துல வரும். ஏதோ ஒரு வகையில் நம்முடைய ஸ்பீடு ஜாஸ்தியா இருக்குங்கிறது நமக்கு ரெஜிஸ்டர் ஆகாது. அது ஒரு பிளைண்ட்னஸ். நம்ம அது தெரியாம அதே ஸ்பீட்ல ஓட்டணும், பின்னாடி இருக்கிற அடிப்பான் இல்லாட்டி முன்னாடி இருக்கிற போய் அடிவாங்க. அந்த நேரத்திலையும் அந்த விழிப்பு அது நமக்கு நிச்சயமா மனசுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நாம அதை மேற்கொண்டு செல்ல முடியும்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இந்த கோடை வெயிலோட தாக்கம் ஏப்ரல் மாச கடைசியில தான் எப்பவுமே வாட்டி வதைக்கும். ஆனா இப்பெல்லாம் மார்ச் மாசத்திலே தலை தூக்கிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வெயில்னால நமக்கு நீர்ச்சத்து குறைபாட்டுனால நோய் பாதிப்பு ஏற்படுற பயம் அதிகம். அதனாலதான் தண்ணி குடிங்கன்னு மருத்துவர்களுமே பரிந்துரை செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது கோடை வெயிலை சமாளிக்க பறவைகளும் விலங்குகளுமே பரிதவிச்சு வருது. அவைகளும் இந்த கோடை காலத்துல பாதிக்கப்படாம இருக்கிறதுக்காக ஒரு அகண்ட பாத்திரத்துல தண்ணி தினமும் பறவைகளுக்காக நம்மளுடைய செவத்திலேயோ இல்ல வெளிப்புறமா வைக்கிறது மூலமா அவைகளும் குடிக்க குளிக்கன்னு இளைப்பாறிக்கிற முடியும். அதே மாதிரி விலங்குகள் கால்நடைகளுக்கு தண்ணி வைக்கிறது மூலமா அவைகளும் வெப்பத்தை தணிக்க ஏதுவா இருக்கும். அதனால இன்னையில இருந்தே நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பறவைகள் விலங்குகளுக்கு தண்ணி வைக்க ஆரம்பிக்கலாமா?
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போடவேனா, இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோனே வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு. இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: அறிவோம் ஆயிரம் இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது ஐ தர்மபுரி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: நான் இது மாதிரி நூத்துக்கணக்கான விஷயம் சொல்லிட்டு போலாம். ரொம்ப பர்சனலா பயன்படக்கூடிய விஷயம் சொல்றேன் பாருங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, எஸ்பெஷலி ஆஃப்டர் கொரோனா, நிறைய மக்கள் வந்து தே ஆர் ரெஸ்ட்லெஸ், அமைதியா இல்லை, எதனாலயோ துக்கமா இருக்காங்க, இல்ல எதனாலயோ கோபமா இருக்காங்க. இப்ப ஸ்கூல்ஸ்ல எல்லாம் கூட பாருங்க, ரெண்டுல ஒண்ணு நடக்குது. ஒன்னு பிறர் மீதான வன்முறை, அல்லது தன் மீதான வன்முறை. பள்ளிக்கூடத்து பசங்க வாத்தியார அடிக்கிறதுக்கு போறான், தப்பா பேசுறான், ஆசிரியரை வந்து மரியாதை இல்லாம நடந்துக்கிறான், இல்ல தானே சூசைட் பண்ணிக்கிறான். இப்ப எத்தனையோ விதமான காரியம் பள்ளி பிள்ளைகளுக்குள்ள நடக்குது. ஒரு வன்முறை நடக்குது, அல்லது பிறர் மீதான வன்முறை நடக்குது, இல்ல ஒரு ஏமாந்துட்டோங்கிற மாதிரியான ஒரு சோக மனோபாவம் இருக்கு. ஒரு பஸ்ல சின்ன விஷயம் கூட பெரிய சண்டை ஆயிடும், ரயில்ல, பஸ்ல, ஏர்போர்ட்ல, நார்மலான சின்ன விஷயம், ஆனா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுது. அப்ப மக்கள் ஏதோ மன அமைதி இழந்திருக்கிறாங்க. இது நம்ம உணரணும். நமக்கு 2.5 வருஷமா ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமா நம்முடைய பிஹேவியர்ல ஒரு சேஞ்ச் வந்துருச்சு. நம்மால சின்ன ஏமாற்றங்களை தாங்க முடியல, சின்ன குழப்பங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியல, ஒரு சின்ன எதிர்ப்பு வந்தா நம்மால அதை ஏத்துக்க முடியல. இன்க்ளூடிங் டீச்சர்ஸ் பிள்ளைகளை ஹேண்டில் பண்றதுல அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து இப்ப கவுன்சிலிங் தேவை, அவங்களுக்கு சைக்காலஜிஸ்டோட கவுன்சிலிங் ரொம்ப தேவை, டீச்சர்ஸுக்கு சைக்காலஜிஸ்டோட கவுன்சிலிங் தேவை. ஏன்னா அவங்க அங்கேருந்து நேரடியா ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. இப்ப 2.5 வருஷமா சார், எந்த நோட் புக்ல எதையுமே எழுதுற பழக்கமே இல்லாத பையனை திடீர்னு 5 பக்கம் எழுதுனா எழுத மாட்டான், அவன் எழுத முடியாது. அவன் எழுதுறதுக்கு பதிலாக எழுத சொல்ற வாத்தியாரை எதிர்த்து நிற்பான். அப்போ நீங்க என்ன பண்ணணும், அவனை முதல்ல நீங்க மாற்றணும். நான் அதுக்குதான் என்னுடைய இதுல யோசனை சொன்னேன், முதல்ல பிள்ளைங்க எழுதுது படிக்குதுங்கெல்லாம் அப்புறம், குழந்தைங்களை கிரவுண்டில் நிறைய விளையாட விடுங்க, குதிக்கணும், வேர்வை வரணும், அந்த செல்லெல்லாம் அப்படியே அதிரணும், அதுங்க சிரிக்கணும். கிளாஸுக்கு வந்த உடனே குழந்தைங்க நீ ஒரு ஜோக் சொல்லு, நீ ஒரு ஜோக் சொல்லு, நீ ஒரு ஜோக் சொல்லுன்னு எல்லா குழந்தைங்களையும் ரொம்ப நேரம் சிரிக்க விடணும். இதெல்லாம் நடத்திட்டு அப்புறமா முடிஞ்சா பாடம் நடத்துங்க. எனக்கு பாடம் நடத்துறது முக்கியம் இல்லை, எங்க பிள்ளைங்க உயிரோடு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நடந்திருக்கு சொசைட்டில 2.5 வருஷமா நாம எந்த ஒண்ணுல லாக் ஆயிட்டோம், தெரிஞ்சு லாக் ஆனமோ தெரியாம லாக் ஆனமோ எல்லாருமே ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்துட்டோம். மனசு நமக்கு சோகமா இருக்கு, வலியா இருக்கு, வேதனையா இருக்கு, மத்தவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நமக்கு தெரியல. அப்ப நம்மளை மாத்தணுமா இல்லையா, இது நடந்து போச்சு நம்ம கிட்ட, அப்ப நாம அதை மாத்தணும், அதுக்கு சிரிக்கணும், அதுக்கு மகிழணும். குழந்தைங்களுக்கு டான்ஸ் போட்டி நடத்தணும், ஸ்கூல்ல ஆடணும். அந்த குழந்தைங்க எவ்வளவு கூட நல்லா குதிச்சு ஆடுதோ அவ்வளவு கூட உடம்புல இருக்கிற அந்த வலி குறையும், மனசுல இருக்கிற வலி குறையும். நம்ம எஜுகேஷனல் பேட்டர்ன் மாத்தணும். எனக்கு 2.5 வருஷம் இன்னொரு 6 மாசம் ஆயிட்டு போகுது, போயிட்டு போகுது, குழந்தைங்க விளையாடிட்டுமே, கிரவுண்ட யூஸ் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா என்ன நடந்திருக்கு, இப்ப நம்ம என்ன மாற்றத்தை நோக்கி போறோம், மன வலியிலேருந்து எப்படி குழந்தைங்களை மீட்டு வெளியில கொண்டு வர்றது அப்படிங்கறத பத்தி கவலைப்படணும். இதுதான் விழிப்புணர்வுன்னு பேரு.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது ஐ தர்மபுரி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: இன்னொன்னு வளர்ந்தவங்களுக்காக சொல்றேன். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, மத்தவங்க வந்து என்னை ரொம்ப காயப்படுத்துறாங்க, மத்தவங்க வந்து என்னை ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க, என் துக்கத்துக்கெல்லாம் மத்தவங்க காரணம். கிடையவே கிடையாது. நாம்பளா துக்கப்பட்டாதான் உண்டே ஒழிய யாரும் நம்மளை துக்கப்பட வைக்க முடியாது. நாம்பளா துக்கப்பட தயாரா இருந்தாதான் துக்கம் உண்டே ஒழிய மத்தவங்க நம்மளை துக்கப்பட வைக்க முடியாது. நான் அதுக்கு ரெண்டு பிலசாபிக்கல் ஆர்கியூமெண்ட் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் என் பேச்ச. நம்பர் ஒன், நம்ம உடம்ப வந்து நம்ம அனுமதி இல்லாம காயப்படுத்தலாம், நம்ம மனசை நம்ம பர்மிஷன் இல்லாம காயப்படுத்த முடியாது. நம்ம உடம்ப நம்ம அனுமதி இல்லாம காயப்படுத்தலாம், ஆனா நம்ம மனசை நம்ம அனுமதி அல்லது ஒத்துழைப்பு இல்லாம காயப்படுத்த முடியாது. இப்ப நான் போயிட்டு இருக்கேன், டே குண்டான்னு ஒருத்தர் கூப்பிட்டா நான் திரும்பி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அவன் குண்டான கூப்பிட்டதை நான் ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம். அப்புறம் என்ன, அவன் குண்டான கூப்பிட்டான்னு நான் வருத்தப்படணுமா? அவன் கூப்பிடுறான், நான் பாட்டில் போயிட்டே இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அவன் சொன்னதையும் நான் ஒத்துக்கல, அப்புறம் நான் ஏன் வருத்தப்படணும்? இப்ப இதே மாதிரி தான் யாரோ ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி நம்மளை திட்டுறான், கெட்ட வார்த்தை சொல்லி எனக்கு நல்லா தெரியும் எங்க அம்மா ரொம்ப ஒழுக்கமானவன், அவன் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினா நான் ஏன் அதுக்காக வருத்தப்படணும்? அப்ப நான் ஏன் ஒத்துக்கிறேன், என் மனதளவில் அதை ஏத்துக்க ஆரம்பிக்கிறேன், அப்ப எனக்கு மனசுல வலி வருது, நான் அதை ஏத்துக்க முடியாதுப்பா, நான் அதை ஏத்துக்க முடியாது, மனசால ஏத்துக்கவே முடியாது, அது எனக்கு சம்பந்தமே இல்லை. மவுண்ட் ரோடு மாதிரி ஒரு பொது இடம் இல்ல ஒரு பொது இடத்துல போய் நின்று டே முட்டாள்னு கூப்பிட்டா நாம ஏன் திரும்பி பார்க்கணும்? அப்ப நம்ம ஒத்துக்கிட்டோமே, டே முட்டாள்னு யாரோ யாரையோ கூப்பிடுறா, நாம ஏன் திரும்பி பார்க்கணும்? அதே மாதிரி யாரு யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னாலும் அது என்ன குறித்ததுன்னு நம்ம வருத்தப்படுறோம் பாத்தீங்களா. உங்கள் மனம் வலியும் வேதனையும் அடைகிறது என்றால் உங்கள் ஒத்துழைப்போடு மட்டும்தான் அடைய முடியும். உங்கள் உடம்பை அனுமதியின்றி காயப்படுத்த முடியும், உங்கள் மனதை உங்கள் சம்மதம் இல்லாமல் காயப்படுத்த முடியாது. இந்த இந்த சின்ன புரிதல் நமக்கு வந்துட்டா தப்பிச்சுள்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: ராணி, பழிபாவத்துக்கு பயந்து பேசு. நான் அடங்கி போறேன்னு மேல மேல பேசாது. அது நம்ம ரெண்டு பேருக்கு நல்லது.
2: இலையில உட்கார்ந்து உறவாடி அந்த எலை முழுதும் தின்னு தீக்கிற புண்ணு மாதிரி என்னோடு உருவாடி என் வாழ்வியே தின்னு தீந்தாச்சு.
1: ஒருத்தன் கண்ணையும் குத்திட்டு கைத்தடியும் தட்டிட்டு படம் எடுத்த சீர பாம்பு எதிரை விட்டுட்டு ஒரு நல்லவர் போயிட்டார். அகப்பட்டவன் தான். தயவு செய்து நீ போய, நான் போகட்டுமா?
2: யாரும் போக வேண்டாம். என் ரத்தமெல்லாம் கண்ணீரா மாறட்டும். நானே போறேன்.

0: அண்ணே மாடியில என்ன பண்றீங்க?
1: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூமை கூலா வச்சுக்குது அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
2: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
7: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
8: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது ஐ தர்மபுரி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
9: நான் வேடிக்கையா சொல்றது, இது நடந்த சம்பவம் நாங்க லா காலேஜ் படிக்கும் போது. கொஞ்சம் வம்பு இருக்கும் லா காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு, கொஞ்சம் வம்பு இல்லாட்டி அப்புறம் எப்படி? முன் சீட்ல யாரோ ஒருத்தர் உட்காந்துருந்தார் சார். எங்க கூட வந்த பையன்ல ஒரு பையன் சொன்னான், மச்சி அவனை குட்டுவே அப்படின்னா. யாரோ அந்த ஆளு, அவரை குட்டுவே, அவனை குட்டுவே அப்படின்னா. இவன் சொன்னான், குட்டினா என்ன கொடுப்பேன்னு கேட்டான். 100 ரூபா கொடுக்குறாருன்னா. சார் ஏஞ்சி குட்டிட்டான் சார். குட்டி அவன் திரும்பின உடனே அவரை பார்த்து கேட்டான், ராமசாமி சௌக்கியமா இருக்கியான்னா. அவன் சொன்னா, நான் ராமசாமி இல்லைன்னா. ராமசாமி இல்லையா? ராமசாமி தலையும் இதே மாதிரி தான் இருக்கும். அவன் வரேன் நான் சினிமாவுக்கு, அதான் அவன் நினைச்சிட்டு நான் கூட்டிட்டேன் அப்படின்ட்டு 100 ரூபா கொடு அப்படின்னு. இவன் 100 ரூபா கொடுத்துட்டு சொன்னா, ஒரு தடவை கூட்டினா பெரிய விஷயம், இன்னொரு தடவை மட்டும் நீ கூட்டிட்டு நான் உனக்கு 200 ரூபா தரேன்னா. மறுபடியும் கூட்டினான் சார். அவன் திரும்ப உடனே, நீ ராமசாமி தானே? ஏ அவன் தான் கூட்டினா திரும்பி திரும்பி பார்ப்பான். நீ ராமசாமி தானே? அதான் மறுபடியும் திரும்பி பார்க்கற, இல்லை நீ ஏன் திரும்பி பார்க்கற அப்படின்னு பாருங்க. அவன் எந்திரிச்சு வேற இடத்துக்கு போயிட்டான். ஏன்னா நாங்கள் 13 பேர் இங்கே உட்காந்துருக்கோம் இந்த இடத்துல. அவன் அந்தாண்ட போன உடனே 200 ரூபா கொடு அப்படின்னா. இப்போ அவன் சொன்னான், இவன் 200 100 ஏமாந்துட்டான் பாருங்க. நீ மட்டும் அங்கே போய் கூட்டு 500 ரூபா கொடுக்குறேன்னா. இவன் கவலையே படல சார். ஏஞ்சி நேராக அங்கே போனான், உட்காந்தான், குட்டினான். அவன் திரும்பின உடனே சொன்னான் பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை, ராமசாமி நீ இங்கே இருக்கியா? நீ அங்கே இருக்கிறேன்னா எவனோ ஒரு பணாத பையில நான் கூட்டி அவன் என்னை முறைச்சி நீ வர்றேன்னு சொன்னா நேராக என்னை வந்து பார்க்க வேண்டியது தானே, இல்லை ஃபோன் ஆகுது பண்ண வேண்டியது தானே. நீ பாட்டுக்கு இங்கே வந்து உக்காந்துட்டு நான் எவ்வளோ கெட்ட பேரை வாங்கினேன் தெரியுமான்னு தான் பாருங்க. அவன் எந்திரிச்சு வெளியிட்டான். நான் இதை நியாயப்படுத்தி சொன்னேன்னு சொல்லலை, லா காலேஜ் படிக்கும் போது நடந்த அழும்புல ஒன்று. அவன் ஒரு பாவம் பண்ணலை, அவனை குற்றான். உடம்பை காயப்படுத்துறதுக்கு பர்மிஷனே இல்லை. ஒரு பொட்டியை தூக்கும் போது முட்டியை தட்டிட்டா உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. உடம்பை காயப்படுத்துறதுக்கு பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா முட்டாளுங்கிற வார்த்தைக்கு நீங்க வருத்தப்பட ஆரம்பிச்சா நீங்க ஒத்துழைப்பு கொடுக்காம அந்த வருத்தம் உங்களுக்கு வருமா? இதான் என் கேள்வி.
10: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: சம்மரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வீடு மாடி வீடுதான், ஆனா அப்படி ஒரு வெக்கையா இருக்குதுன்னு நிறைய பேர் மாடியில தண்ணிய அள்ளி அள்ளி ஊத்துவோம். ஆனா அடிக்கிற வெயிலால அதுவும் சர்றன்னு உறிஞ்சிரும். அதுக்கு பதிலா நல்ல ஒரு கோணி போய் சாக்க தண்ணியில முக்கி மாடியில விரிச்சு விட்டா சாக்குல ஈரம் இருக்கிற வர வீடு நல்லா குளுக்குளுன்னு இருக்குமாம்.
0: சம்மரை சமாளி, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன பண்ணுவேன்?
1: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
2: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
4: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
3: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்கள மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
4: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
3: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
4: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
3: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
4: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
3: செபியா?
4: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
3: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
4: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
3: ஏன்?
4: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
3: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
4: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்குல புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
3: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
4: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
3: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
4: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
5: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது ஐ தர்மபுரி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: அப்போ நம்ம மனசுல ஒரு வருத்தம் வருதுன்னு சொன்னா மத்தவங்க காரணமே இல்லைங்க, நாம தான் காரணம். நாம அதை ஒத்துக்கிறோம், மறைமுகமா அதை ஏத்துக்கிறோம். அதனால நாம அதை கவலைப்பட ஆரம்பிக்கிறோம், வருத்தப்பட ஆரம்பிக்கிறோம். இன்னிலேருந்து ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கங்க, நாம விழிப்படைந்தவர்கள் புத்தர மாதிரி, மகாவீர் மாதிரி, இல்ல ரமணர் மாதிரி நல்ல விழிப்படைந்தவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, யாரு என்ன சொன்னாலும் அதனால அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா அது எனக்குரியது இல்லை. இப்ப எனக்கு போஸ்டல்ல ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்ததா நான் கவலை பண்ணணும்? யாருக்கோ போக வேண்டிய நோட்டீஸ் எங்க வீட்டு வாசல்ல போட்டு போனா நான் கவலை பண்ணணுமா? இல்ல, அந்த நோட்டீஸ் எனக்கு இல்ல. யாரு தன்னை பத்தி என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி, இழிவா பேசினாலும் சரி, அவங்க பாதிக்கப்படுறதே இல்ல. இந்த விழிப்பு இருக்க அவேர்னஸோட உச்ச கட்டம்ன்றா மிக உயர்ந்த நிலை. இதுக்கு நம்ம போயிட்டோம்னா பிறரால் பாதி

0: பாதிக்கப்படாத ஒரு உயர்ந்த நிலைக்கு நாம போயிடலாம். இவ்வளவும் நான் சொன்னேன், முதல்ல நான் சொன்ன பல விஷயங்கள் வெவ்வேறு இடத்திலேருந்து நான் சொன்னது. ஆனா பேஸ் எனக்கு யாரு அப்படின்னு கேட்டா, ஓஷோடைய புக்கு ஒன்று, விழிப்புணர்வுன்னு ஒரு புக்கு படிச்சேன், அவேர்னஸ் அவருடைய ஸ்பீச். அதுல இன்னும் ஹையர் லெவல்ல அவர் பேசுறாரு, ரொம்ப அழகான பேச்சு. ஓஷோடைய புத்தகங்கள் அழகான புத்தகம், அவேர்னஸ் அப்படிங்கிற அவருடைய புக்கு, விழிப்புணர்வுன்னு தமிழ்ல கூட அது வந்திருக்கு, பியூட்டிஃபுல் புக். அவர் என்ன சொல்றாரு, நிறைய பேர் நிறைய துக்கத்துல கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா கரெக்டா ஒரு விழிப்புணர்வு அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னா இந்த கஷ்டங்களை அவங்க அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லா ப்ராப்ளத்திலேருந்து வெளியே வந்துடலாம். நான் முதல்ல சொன்னது லௌகீகமான உலகியல் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, இப்ப நான் சொல்றது எட்டர்னலா மனித குலத்துக்கு இருக்கிற பிரச்சனை. நாம ஒரு விஷயத்திலேருந்து விழிப்புணர்வு அடைஞ்சு வெளியில வரணும். பாருங்களேன், துக்கம் என்பது எப்போ ஏற்படுகிறதுன்னு கேட்டா, ஒரு பொருளினால் நமக்கு ஏற்படலை, அந்த பொருளில் நாம் வைத்திருக்கிற பந்தம், அதில் வைத்திருக்கிற நெருக்கம், அதனோடு ஏற்படுத்தி கொண்ட தொடர்பு, அதனால் தான் துக்கமே ஒழிய பொருளினால் அல்ல. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஒரு வீடு தீப்பத்தி எரியுது, ஒருத்த உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான், ஐயோ என் வீடு எரியுது, என் வீடு எரியுது, என் வீடு எரியுது அப்படின்னு. அப்ப அவன் மவன் வந்தான், ஏன்பா அழுகுற, இந்த வீட்டை பண்ணையார் விலைக்கு வாங்கிட்டாரு, அண்ணன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக தான் டவுனுக்கு போயிருக்கான், அவர் நேற்றுக்கே அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு, இன்னைக்கு காலம்புற 10 மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருக்கும், இந்த வீட்டை பண்ணையார் வாங்கிட்டாருந்தான். அப்படியா எரியட்டுன்ட்டான். 1:30 மணிக்கு மூத்த மகன் வந்தான், அறிவு இருக்கா, வீடு எரியுது, உட்காந்து நின்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, அதை தான் நீ பண்ணையாருக்கு வித்துட்டே இருந்தேன், கடைசி நேரத்தில் வாங்க மாட்டேன்ட்டு அந்த ஆள் போயிட்டான், அது நம்மகிட்டயே சிக்கி போச்சுன்னா, ஐயோ என் வீடு போச்சேன்னா. இது வந்து பிலாசபில சொல்ற ஒரு ஒரு உபகதை. என்ன பொருள் தெரியுங்களா, வீடு எரிகிறதேங்கிறதுக்காக அவன் அழல, அது என்னதுங்கிறதுக்கு அழறான். இப்போ அது என்னதுங்கிற அந்த பந்தத்தை நீங்க ஏற்படுத்தலன்னா அதனுடைய அழிவுக்கு அழப்படணும். என்னோடது அப்படிங்கிற அந்த பந்தத்தை ஏற்படுத்தினாதான் அழியுது. சார் இந்த உலகத்துல என்ன ட்ரை பண்ணாலும் நம்ம வர்றோம், இந்த உலகத்தை விட்டு போயிட போறோம், எதுவுமே என்னது இல்ல, அப்புறம் நான் வருத்தப்படல என்ன அர்த்தம் இருக்குது, எதை பத்தி வருத்தப்படல பெரிய அர்த்தம் இல்லையே. இந்த விழிப்படுதல் இருக்கு பாருங்க, அவேர்னஸ் உச்சக்கட்டம் அது, அதை நோக்கி மேல போறான் ஞானி. அவன் என்ன பண்றான், என்னதுன்னு எதுவுமே இல்லப்பா, ஏன்னா நானே இல்லப்பா, நானே இல்லாத போது என்னதுன்னு ஒண்ணு எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு எல்லாத்துலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுனால அவன் கம்ஃபர்டபுளா இருக்கிறான்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது ஐ தர்மபுரி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கழிக்காம விழிப்புணர்வு நோக்கி போகணும். இப்படி சொல்லி முடிச்சிடுறேன், நிஜமாவே முடிச்சிடுறேன். நீங்க தூக்கத்துல கனவு காண்றீங்க, ஒருத்தருடைய கனவுல புலி துரத்துது, கஷ்டம். இன்னொருத்தருடைய கனவுல எலி துரத்துது, இன்னொருத்தர பாம்பு துரத்துது, இன்னொருத்தர பொண்டாட்டி துரத்துறா, இன்னொருத்தர கடங்காரம் துரத்துறா. இப்ப நீங்க அவஸ்தேன்னு எடுத்துக்கிட்டா ஒரு 10 பேர் படுத்திருக்கா தூக்கத்துல கனவுல, 10 பேருக்கும் விதவிதமான அவஸ்தை, கரெக்டா? ப்ராப்ளம் வெவ்வேறு. இவனை புலி துரத்துது, அவனை பாம்பு துரத்துது, அவனை கடங்காரம் துரத்துறான். அவஸ்தை வெவ்வேற வெவ்வேற வெவ்வேற. தீர்வு என்ன? தீர்வு என்ன? தூக்கத்திலே ஏஞ்சாச்சுன்னு வச்சுங்க, புலியும் துரத்துல, பொண்டாட்டியும் துரத்துல, கடங்காரனும் துரத்துல, ப்ராப்ளம் வெவ்வேற. ஆனா சொல்யூஷன் ஒன்னே ஒண்ணுதான், என்ன? விழிக்கிறது. ப்ராப்ளம் வெவ்வேறையா தெரியும், ஆனா விழிப்புன்னு ஒண்ணு நடந்துட்டா எல்லாம் டோட்டலா சால்வ் ஆயிடும். பிரச்சனை வெவ்வேறையா தெரியும், ஆனா தீர்வு அவேர்னஸ் ஒன்னே ஒண்ணுதான் இந்த உலகத்துல. இதான் ஆச்சரியம். நல்ல விழிப்படைஞ்சாச்சுன்னா அவன் எதை பத்தி கவலைப்படாம கம்முன்னு இருந்துட்டு போலாம். மயிலாப்பூர்ல நான் குடியிருந்தேன், 12 பைசா வாங்குவார் ஒரு டாக்டர், வெறும் 12 பைசா. அந்த டாக்டர்கிட்ட தான் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் போய் லீவ் லெட்டர் கேட்பேன். ஏன்னா அவர் ரொம்ப நல்ல டாக்டர், 2 நாள் லீவ் எழுதி கொடுங்கன்னா 4 நாள் எழுதி கொடுப்பார். அப்போ எவ்வளோ நல்ல டாக்டர் அவர். வெறும் 12 பைசா தான் அவருக்கு ஃபீஸு அந்த காலத்தில், 2 அண்ணா 12 பைசா கொடுக்கணும். அவர் MBBS டாக்டர் தான். அவர் கிளினிக்கில் உட்காந்துருக்கிறேன், ஒரு அம்மா அலறி அடிச்சுட்டு ஓடியாந்தது, வெளியிலேருந்து அலறி அடிச்சுட்டு ஓடியாந்தது ஒரு அம்மா, அல்லறி அடிச்சுட்டு ஓடியாந்து, டாக்டர் மருந்து மாறி போச்சு, டாக்டர் மருந்து மாறி போச்சு, மருந்து மாறி போ. இந்த அம்மா போட்ட சத்தத்துல உள்ளே இருந்து அந்த டாக்டர் வெளியே ஓடியாந்த. அவருக்கு தமிழ் கொஞ்சம் சரியா வராதுங்க அவருக்கு. அவர், என்னம்மா ஏன் கத்துறீங்க அப்படின்னார். டாக்டர், நான் பழனியம்மாள், நான் பழனியம்மாள், பொன்னம்மாள் மருந்து சீட்டு எனக்கு கொடுத்துட்டீங்கோ, மருந்து மாறி போச்சு, மருந்து மாறி போச்சு, ஒன்றும் கவலைப்படாதீங்கோம்மா, நான் மாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னு பேப்பரை வாங்கினாரு. அந்த பொன்னம்மாள் அடிச்சுட்டு பழனியம்மாள்னு எழுதினாரு. மருந்து மாத்தல, மருந்து ஒண்ணு மாத்தல, பழனியம்மாள் பொன்னம்மாள் கொடுத்துட்டு கவலைப்படாதீங்க, சரியாப்படும் போங்க. ஏன்னா அவர் எல்லாருக்கும் ஒரே மருந்து, ரோஸ் கலர்ல இவ்வளவு பெரிய பாட்டில் ஒண்ணு வச்சிருப்பார் சார், வெள்ளை வெள்ளையா பிடிச்சி ஒரு மாத்திரை வச்சிருப்பார் சார், 3 பட்டலம் கொடுப்பார் சார். அந்த ரோஸ் சிறப்பு வந்து பாட்டில பிடிச்சி கொடுப்பார் கம்பவுண்டர். இதுதான் எல்லோருக்குமே, அதான் அதை வந்து அமிர்தம், அதுதான் எல்லாருக்குமே. அவர் மருந்து ஒன்னே தான், ஆனா பொன்னம்மாளா இருந்தாலும் அதே தான், பயணியம்மாளா இருந்தாலும் அதே தான், பிரிஸ்கிரிப்ஷனை தான் அவர் மாத்தணும். அது மாதிரி நம்ம லைஃப்ல நமக்கு ப்ராப்ளம் எல்லாம் வெவ்வேறு சார், ஆனா சொல்யூஷன் ஒன்னே ஒன்னு சார், அவேர்னஸ், விழிப்பு. நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கழிக்காமல் விழிப்படைந்தவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். நன்றி, வணக்கம்.
7: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: சூரியன் நைட்ல நிலா இதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு உயிரினம் வெளிச்சத்தை கொடுக்கும்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது மின்மினி பூச்சி தான். சரி, அது உடம்புல வெளிச்சம் எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படி மின்மினி பூச்சி உடம்புல லைட் வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட உடம்புல சில என்சைம்ஸ் எல்லாம் சுரக்கும். அந்த ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் பயோலூமிசன்ஸ். சரி, ஏன் இந்த லைட்டை உருவாக்குது, அது மட்டும் இல்லாம விட்டு விட்டு அடிக்குதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட இணைய கவரை தான் அது லைட்டை உருவாக்குது. அதே சமயம் விட்டு விட்டு அடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட உடம்புல நடக்கக்கூடிய நரம்பு தூண்டல்களால தான் லைட்டு விட்டு விட்டு அடிக்குது. இனிமே எங்கேயாவது மின்மினி பூச்சி மின்னிட்டு போகுது அப்படின்னா, அதுக்கு காரணம் பயோலூமிசன்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஸ்டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்பவும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தெங்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான்டெக்ஸ்ட்.

0: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இந்த மார்ச் டு ஜூன் எந்த பொருளுக்கான சீசனோ இல்லையோ, இந்த நுங்கு பதனிக்கான ஒரு அற்புதமான சீசன்னே சொல்லலாம். ஒரு பனைமரம் இருந்தா அதை சுத்தி நிறைய உயிரினங்களோட வாழ்க்கை தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சைடு இருக்க, இந்த கோடை கால வெயில தாங்க உடம்பு குளிர்ச்சி பெற நுங்கு தான் சரியான தீர்வு. காரணம், நுங்குல உடம்புக்கு ஊட்டம் தர்ற வகையில விட்டமின் பி, நோய் எதிர்ப்பு சக்தி தர்ற விட்டமின் சி, இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம், புரதம்னு சத்துக்கள் அதிகமா இருக்குது. இந்த வெப்பத்தினால உடல்ல ஏற்படுற சோர்வை நீக்குது, உடலோட வெப்பநிலைய சமநிலையில வச்சுக்குது, அம்மை நோய் தாக்கம் ஏற்படுறத குறைக்குது. அது மட்டும் இல்லாம குடல்ல ஏற்படுற வறட்சியை தணிச்சு செரிமானத்தை மேம்படுத்துது. வெயில்னால தோல்ல ஏற்படக்கூடிய நோய், அதனால கொப்புளங்களை தடுக்க நுங்க அப்பப்ப எடுத்துக்கலாம்.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா, 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்.
1: தாத்தா, உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: தங்கச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்ருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்கள் எல்லாரும் கேட்டுட்ருக்கிறது நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்கள் கூட பேச போகிறது நான் நித்யா ஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரேப்.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் வந்தாச்சு. சரி, இன்னைக்கு என்ன நாள் அப்படிங்கிறத சொல்லிடுங்க.
1: அது பக்ரீத்,
0: அதாவது இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்து கொண்டாடக்கூடியது. அது வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது, கிறிஸ்தவர்கள் அப்புறம் வந்து ஹிந்து அப்படின்னு எல்லாருமே வந்து சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக தான் இந்த பக்ரீத் பண்டிகை அப்படிங்கிறது இருக்கணுங்கிறதான் எல்லாரோட ஆசையுமே. அந்த நாளாக இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, சரி ரம்ஜான் வந்து எதுக்கு கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த பக்ரீத் அப்படிங்கிறது எதுக்கு கொண்டாடுறாங்க
1: தெரியலையே.
0: அதாவது அவங்களுக்கான ஒரு கடவுள், ஒரு தூதராக வந்து ஒருத்தவங்க இருப்பாங்களே, இதை இறை தூதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஒரு நினைவை வந்து படுத்துகிற தினமாக தான் இன்றைக்கி வந்து அந்த ஒரு பக்ரீத் தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. இன்றைக்கி தான் வந்து நிறைய பேர் வந்து புது ட்ரெஸ் போட்டு போகிறது, அப்புறம் வந்து பள்ளிவாசலுக்கு போய் தொழுகை செய்கிறது, அப்புறம் வந்து திறந்தவெளி மைதானங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தொழுகிறது அப்படின்னு நிறைய ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு நடக்கும். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த நாளில் வந்து அவங்களுக்கு விருப்பமான உணவுகளை செஞ்சு, அதாவது கண்டிப்பாக பிரியாணி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஒரு சிலருக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு கொடுத்து விட்டுருப்பாங்க, இன்னொரு சிலருக்கு எனக்கு பிரியாணியே கொடுத்து விடல அப்படின்னு சண்டை போடக்கூடிய நண்பர்களும் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து அந்த மாதிரி ஏதாவது உணவுகள் சமைச்சிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து குர்பானி அப்படின்னு சொல்லுவாங்க. 3 சமபங்காக பிரித்து ஒரு பகுதியை அவங்களோட குடும்பத்துக்கும் இன்னொரு பகுதியை வந்து உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் கொடுத்த உடனே மீதி ஒரு பகுதி இருக்கும்.

0: இல்லையா, அதை வந்து ஏழைகளுக்கு வழங்குவாங்களாம். அந்த ஒரு தினமாக தான் இந்த பக்ரீத் பண்டிகை அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டுட்டு வருது. ரம்ஜானுமே கிட்டத்தட்ட இதோட ஒரு நோக்கமாக தான், ஏழைகளுக்கு உணவளிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமாக தான் இந்த ரம்ஜான் பண்டிகையுமே கொண்டாடப்படும். அதே மாதிரி தான் இந்த பக்ரீத் பண்டிகை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அடுத்ததான் நேற்று நடந்த ஒரு போட்டியை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நேற்று வந்து எலிமினேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போட்டி நடந்துச்சு. எஸ்ஆர்ஹெச் அணிக்கும் இன்னொரு அணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ், அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து நடந்துச்சு. அந்த டீமில் வந்து முக்கியமாக பார்ட்டிசிபேட் பண்ணது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வைபவ் சூரியவன்ஷி. அவங்க தான் வந்து ஆர்ஆர் அணிக்காக அதிகபட்ச ரன்கள், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 29 பந்துகளில் 97 ரன்கள் அப்படிங்கிறத அடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேற என்னென்னலாம் நடந்துச்சு ஜான்கோரே?
1: அதாவது இவங்க ரெண்டு பேரில் டாஸ் வின் பண்ணது யார் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் தான் டாஸ் வின் பண்ணாங்க. நாங்கள் வந்துக்கிட்ட முதல்ல பவுலிங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட யஷஸ்வி ஜெய்சோல் இருக்காங்களே அவங்க வந்து விளாண்டு 29 அவுட்டு. அதுக்கப்புறம் வைபவ் சூரியவம்சி, அதாவது மேன் ஆஃப் த மேட்ச், 29 பாலுக்கு 97, அதாவது இன்னும் ஓவர் இருந்துச்சு அப்படின்னா அடிச்சிருப்பார், 100 அடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் டி ஜுரேல், ரியான் பராக் அதாவது கேப்டன் இருக்கார்ல, அவர் வந்து இப்படி மொத்தமாக விளாண்டதில் 243 அடித்தாங்க. அதுக்கப்புறம் சேஸ் பண்ண வந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், இதில் எப்பயும் போல் அபிஷேக் சர்மா இறங்கினார். ஆனால் அவர் ஃபஸ்ட்டு பாலே ரொம்ப ஹைட்டில் அடித்தனால கேட்ச், அதாவது டியூ ஜுரேலே முதல்ல பிடிச்சிட்டார் கேட்சை. அதுக்கப்புறம் ஹெட்டு, அதாவது ரொம்ப டேஞ்சரஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெட் எல்லாரும்,
0: கண்டிப்பாக
1: அவரே 17 அவுட்டு. அதுக்கப்புறம் இஷன் கிஷன் இருக்கார், விளாடுவார் சொல்லிட்டு நல்லா தான் விளாண்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் டோன் ஃபெராரோ பிடிச்சிட்டார் கேட்சை. அதுக்கப்புறம் நிறைய பேர் விளாண்டு எப்படியோ 19.2 ஓவரில் 196 மட்டும்தான் அடிக்க முடிஞ்சு, அதனால தோத்துட்டாங்க.
0: கண்டிப்பாக ஆல் அவுட் ஆகி அவங்களுமே இந்த ஒரு ஐபிஎல் சீசனோட வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இனிமேல் அடுத்த சீசனில் தான் அவங்களுமே விளையாட முடியும். அடுத்த மேட்ச் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குஜராத் அணிக்கும் ராஜஸ்தான் அணிக்கும் இடையில வந்து நடக்கும். அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க ஃபைனல்ஸை நோக்கி ஆர்சிபியோட மோதுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கப்பு அப்படிங்கிறது யாருக்குன்னு தீர்மானமாகும். அதை தெரிஞ்சுக்க இன்னும் ரொம்ப காலங்கள்லாம் இல்லை, கொஞ்சம் டைம் தான் இருக்குது. அதுக்குள்ளேயே ஃபைனல்ஸில் வந்து யார் வின்னர் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியில் என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி, அதாவது நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எதிரான பதில்கள் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஜான் கோரைப்ட வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்க போகிறோம். என்ன கேள்வி? உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகரோட பேர் சொல்லுங்கள்.
1: அனிருத்.
0: அனிருத், ஓகே. அனிருத் வந்து நடிக்கவே மாட்டாங்க. இந்த ஒரு கேள்வியை வந்து நல்லாவே கவனிச்சுக்கணும். கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆப்போசிட்டான பதில்கள். இப்போ நம்ம ஜான் ஹோரேப் தம்பி சொன்ன மாதிரி நீங்களும் நம்மளோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-449-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். இந்த ஒரு கேம் வந்து கால் பண்ண விளையாடுறதான் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நேயர்கள் மெசேஜ் பண்ண முடியாது. அதனால் கால் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணி உங்களோட இந்த மாதிரியான வித்தியாசமான பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடல் கேட்கலாம். அடுத்ததான் இன்னொரு ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து விடுமுறை நாட்கள் அப்படிங்கிறதுனால நிறைய விதமான கண்காட்சிகள் அப்படிங்கிறது நடக்கும். அது வந்து மலர் கண்காட்சியாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் அப்படிங்கிற இடத்துல வந்து சிம்ஸ் பூங்கா அப்படிங்கிறதான் வந்து ஒரு புகழ்பெற்ற இடமா இருக்குமா, அந்த இடத்துல வந்து ஒரு பழ கண்காட்சி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து நேற்று தொடங்கி நாளைக்கு மறுநாள், அதாவது சனிக்கிழமை வரைக்குமே வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எக்கச்சக்க பழங்கள் அப்படிங்கிறது பயன்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4.5 டன் பழங்கள் அப்படிங்கிற அளவுக்கு அதிகமான அளவு அந்த பழங்களை வச்சு நிறைய விதமான விலங்குகள் பறவைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அமைச்சிருக்காங்களா. அதில் முக்கியமாக 1 டன் அளவில் பேரிச்சம்பழத்தை வச்சுலாம் வந்து அந்த டைனோசர் எல்லாமே வந்து செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம சூப்பராகவே வந்து போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னும் வந்து விடுமுறை நாட்கள் கொஞ்சம் தான் இருக்குது, அதுக்குள்ளே வந்து வெளியே போகணும், நான் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க அந்த மாதிரி இடங்களையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான கேம் மூலமாகவும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அது என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி. அந்த கேமில் கலந்துக்க ஆசைப்படுறவங்களும் கால் பண்ணி எங்கள் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக வட சென்னை படத்துலேருந்து ஒரு பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: This song is a tribute to all the heroes and villains.
2: மதம்

0: I'm waiting.
1: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு அனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன்ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு அனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். அனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
6: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:18 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நானித்திய ஸ்ரீ மற்றும்
1: இனிதா பிரகாஷி.

0: கேட்போம், அதுக்கு எதிரான பதில்கள். இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச நடிகர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு இசையமைப்பாளரோட பெயரோ இயக்குனரோட பெயரோ சொல்லணும். அதே மாதிரி வேற நம்ம வந்து கேள்விகள் கேட்போம். உங்களுக்கு எத்தனை கால் இருக்கு அப்படின்னு கேட்டால் 5 கால் அப்படின்னு மாற்றி எதிரான பதில்களை சொல்லணும். இந்த ஒரு கேம்ல கலந்துக்க ஆசைப்படுறவங்க 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம அக்கா வந்து என்ன தகவல் சொல்ல போறாங்க அப்படின்னா, எல்லாரோட உணவுகள்லையும் டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு காய்கறி இல்லை அப்படின்னா நம்மளால அன்னைக்கு சமையலே வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு காய்கறியை பத்தி தான் சொல்ல போறாங்க. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
1: சமையலில் தக்காளி இல்லைன்னா அன்னைக்கு வேலை ஓடாது. தக்காளியோட முக்கியத்துவத்தை பற்றியும் அதோட வரலாறு பற்றின விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். தக்காளி வந்து தென் அமெரிக்காவில் வந்து பூர்வீகமாக கொண்ட ஒரு காய்கறி. இது பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசிய மாலுமிகள் மூலமாக கடல் வழியாக இந்தியாவிற்கு சமையலுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு உணவுப் பொருள் தான் இந்த தக்காளி. இந்தியாவுக்கு தக்காளி கொண்டு வந்ததுக்கப்புறம் தக்காளி செடி மேலே வந்து பார்த்திங்கன்னா சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா தக்காளி வந்து சாப்பிட்டா உடம்பு செவப்பமாக மாறிடுமோ அப்படின்லாம் வந்து சந்தேகப்பட்டாங்க. தக்காளி செடியில் காய் பழம் ரெண்டுமே வந்து இருக்கிறத பார்த்துட்டு பயப்பட்டாங்க நம்ம இந்தியர்கள். ஒருவேளை இது விஷமாக இருக்குமோ அப்படின்லாம் நினச்சாங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா தோட்டங்களில் அலங்கார பொருளுக்காக அழகு செடியாக வளர்க்க ஆரம்பித்தாங்க. 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களோட ஆட்சிக்கு பின்னாடி தக்காளி வணிக ரீதியாக பயிரிடப்பட்டுச்சு. ஆரம்பத்தில் தக்காளி புளிக்கு பதிலாக உணவுகளில் பயன்படுத்தினாங்க. முக்கியமாக தக்காளியோட புளிப்பு சுவை, கெட்டித்தன்மை, இது எல்லாமே வந்து இந்தியர்களுக்கு பிடிச்சு போயிருச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி இல்லாமல் நம்மளோட சமையல் இல்லவே இல்லை.
0: ஓகே, கண்டிப்பாக வந்து ஒரு விஷச்செடியாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து தக்காளி மேலேயே ஒரு சந்தேகம் வர்ற அளவுக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம்.
1: இது இந்தியர்களுக்கு பிடிச்சு போய் ஆனால் இன்றைக்கி தக்காளி இல்லாமல் நம்மளோட சமையல் இல்லை அப்படின்ற நிலைமைக்கு இருக்கும். உதாரணமாக எல்லோரும் கொரோனா டைமில் வந்து மறக்கவே மாட்டோம். ஏன்னா கொரோனா நேரம் இது மாதிரியான கஷ்டத்தை நம்ம அனுபவித்ததே இல்லை. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த தேசிய தோட்டக்கலை வாரியம் கணக்கெடுப்பின்படி தக்காளி உற்பத்தியில் 2வது இடம் நம்ம இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. தக்காளியில் உள்ள லைகோபின் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருதய நோய், புற்றுநோய் பயத்தை குறைக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இது ஒரு பழம். ஆனால் இது தாவரத்தில் இருந்து வந்த பழமாக இருந்தாலும் பொதுவாக இது ஒரு காய்கறியை போலவே இருக்குது. தக்காளியில் விட்டமின் சி, பொட்டாசியம், ஃபோலேட், வைட்டமின் கே இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்குது. தக்காளியில் நோய் எதிர்ப்பு சக்தி, இரத்தம் உறைகிறது, உடல் வறட்சி ஆகிறத எல்லாத்தையுமே பாதுகாத்து கொள்ளுது. முக்கியமாக டெய்லி அதிக அளவு தக்காளியை உணவுகளை சேர்த்து சாப்பிடலாம். ஆண்கள் தினமும் இந்த தக்காளியை சாப்பிட்டா 20% பார்த்திங்கன்னா புரோட்டோஸ்ட் அப்படின்ற புற்றுநோய் வந்து வராமல் தடுக்குது. தக்காளி சாப்பிட்றதுல வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் நல்லா வெளியேறுவதற்கு பயன்படுது. கிருமிகள் அண்டாமல் தடுக்குது. இரத்த சோகை, கல்லீரல் கோளாறு பிரச்சனைகளுக்கு மருந்தாக மாறுது. தினமும் தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக சாப்பிட்டு வந்தால் பீட்டா கரோட்டின் அப்படின்ற பார்வை கோளாறு வராமல் தடுக்குது. இன்னொரு விஷயம், கை கால்களில் ஏதாச்சும் வெட்டுக்காயம் இருந்தால் உடனே பச்சை தக்காளியை காயத்துக்கு மேலே பூசுனா ஆன்டிசெப்டிக்காக பயன்படுது. தக்காளியில் இருக்கிற இரும்பு சத்து எளிதில் ஜீரணமாகுது. தக்காளி சாறை என்ன செய்வாங்க அப்படின்னா முகத்தில் தேய்ச்சா சருமம் பொலிவாக மாறும். கண்டிப்பாக தக்காளி எல்லோருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறி தான். அதை நம்ம வந்து உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும்.
0: ஓகே, அன்றாட உணவுகளில் கண்டிப்பாக எல்லாருமே தக்காளி அப்படிங்கிறத சேர்த்து தான் சாப்பிடுவோம். ஆனால் அதிகப்படியாக சாப்பிட்றது வந்து வயிற்றில் வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதையுமே நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சிலர் வந்து அதோட அந்த வெள்ளை பகுதிகளை வந்து சாப்பிட்டா கல் உருவாகும் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே உண்மை தான். அதனால் அளவோடு சாப்பிட்றது நல்லது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்ததான் நம்ம ஜான் ஃபோரேட் தம்பியும் ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத கேட்டலாம்.
2: அதாவது இன்னைக்கு ஒரு காய்கறி பத்தி சொல்ல போறேன்.
0: இப்பதான் ஒரு காய்கறி முடிஞ்சிச்சு, அடுத்ததான் இன்னொரு காய்கறி என்ன சொல்ல போறீங்க?
2: அதாவது ரெட் ராடிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிவப்பு முள்ளங்கி. நம்ம ஊர்களுக்குள்ள வெள்ளை கலர் முள்ளங்கி நம்மளால பார்க்க முடியும்
0: கண்டிப்பா.
2: ஆனா சிவப்பு கலர் முள்ளங்கி நம்மளால பார்க்க முடியாது. அதுல இருக்கிற அந்த நன்மைகள் என்னென்ன சொல்ல ஆரம்பிச்சிடறேன். இதை நம்ம சாப்பிட்டு வரனால நம்மளுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அது அதிகமாகும். நம்மளுக்கு எந்த பாக்டீரியாவும் வராம அந்த இந்த முள்ளங்கி நம்ம உடலை பாதுகாக்கும். அதுக்கப்புறம் இது நம்ம இன்னும் சாப்பிட்டு வரனால, அதாவது இதை நம்ம பச்சையாக சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்லாம். ஏன்னா வெள்ளை முள்ளங்கி முள்ளங்கியை மட்டும் பச்சையாக சாப்பிடக்கூடாது. அந்த சிவப்பு முள்ளங்கியை பச்சையாக கூட சாப்பிட்லாம், சமைச்சும் சாப்பிட்லாம். இதை பச்சையாக சாப்பிட்டு வரனால

0: நம்மளுடைய இந்த வாய் நாத்தம் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த பேட் ஸ்மெல், அது குறைஞ்சு நம்மளுடைய இந்த பற்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். அதுக்கப்புறம் இது நம்மளுடைய கல்லீரல் பிரச்சனை, அதாவது ஃபேட்டி லிவர் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம சாப்பிட்ற ஆயில் ஃபுட்ஸால் இந்த நம்மளோட லிவருக்கு அந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு ஒன்று ஏறும், அதை குறைச்சி நம்மளுடைய அந்த லிவரை எப்பயும் ஆரோக்கியமாக வச்சுக்க இது ஹெல்ப் பண்ணும். இதை பற்றி இன்னும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி, ஓகே. வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய முள்ளங்கி அப்படிங்கிறது எல்லாரோட உணவுகள்லையும் சேர்க்கப்படுவாங்க, அது நம்மளுக்கு தெரியும். அந்த ரெட் ராடிஷ் அப்படின்னா என்னங்கிறதையும் அதோட சத்துக்கள் பற்றியும் நம்ம ஜான் ஹோரைப் தம்பி சொல்லிட்டு இருக்காங்க, அதை பற்றி நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி அப்படிங்கிற ஒரு கேமில் நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டால் 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அதாவது கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எதிரான பதில்களை சொல்லணும், அவ்வளோதான் இன்றைக்கான கேமு. இந்த கேமில் கலந்துக்க ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இரண்டாம் உலகம் அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்து கார்த்திக் அவங்க பாடின ஒரு பாடல் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: சரி, வளர்ந்த குழந்தைங்க நீர் சத்துக்காக தண்ணி குடிச்சுக்கலாம். அப்ப பிறந்த குழந்தைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு 6 மாசம் வர தண்ணி தனியா தர வேண்டிய தேவையே கிடையாது. குழந்தைக்கு தாய்ப்பால் குடுக்கறது மூலமாவே தேவையான நீர் சத்துமே கிடைச்சிருதாம். அதனால குழந்தைக்கு சரியான இடைவெளி மூலமா தாய்ப்பால் குடுக்கறதே உடல்ல நீர் சத்து நிறைஞ்சதாதான் வச்சுக்கிறோமா.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:35 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானித்திய ஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரேப்.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் வந்து ரெட் ரேடிஷ், அதாவது சிவப்பு முள்ளங்கி பத்தின தகவல்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து நம்ம ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி அப்படிங்கிற ஒரு கேம் வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த கேமுக்கான கேள்விகளை தான் இப்ப வந்து நான் ஜான் ஹோரேப் தம்பிட்ட கேட்க போறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம்.
0: ஓகே, இந்தியாவோட தலைநகரம் என்னது?
1: நியூயார்க்.
0: உங்களுக்கு எத்தனை மூக்கு இருக்கு?
1: எனக்கு 10,000 மூக்கு இருக்கு.
0: சரி, எத்தனை கால் இருக்கு?
1: எனக்கு அதுவும் 10,000 தான் இருக்கு.
0: அதுவும் 10,000 தான் இருக்கா? சரி, ஃப்ரிட்ஜில் என்னென்னலாம் வைக்கலாம்?
1: ஃப்ரிட்ஜில் கல், சிமெண்டு, ஜல்லிக்கல் எல்லாமே வைக்கலாம்.
0: சரி, ஹெட்ஃபோனில் என்ன, ஹெட்ஃபோனை வந்து எங்கே போடுவீங்க?
1: எங்கன்னா ரூமில் தான்.
0: ரூமில் தான் போடுவீங்க. ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் இருக்கு?
1: 8 நாள்.
0: ஓகே, மழை பெய்யும் போது வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்?
1: நம்ம வந்துட்டு பானம் யூஸ் பண்ணுவோம்.
0: சரி, காஃபி எப்படி இருக்கும்?
1: காஃபி வந்துட்டு பிளாக் கலர்ல இருக்கும்.
0: சரி, பசுமாட்டில இருந்து நம்மளுக்கு என்ன? ஓகே, காஃபி வந்து பிளாக் கலர்ல இருக்கும்,
1: பிரவுன் கலர்ல தாங்க இருக்கும்.
0: சரி, ஓகே, என்ன இருந்தாலும் பிளாக் காஃபின்னு நிறைய பேர் வந்து குடிப்பாங்க இல்லையா.
1: சரி, ஓகே ஓகே, பரவாயில்ல.
0: நீங்க இந்த ரவுண்ட்ல வந்து அவுட் ஆயிட்டீங்க. நேயர்கள் யாராவது இந்த கேம்ல அவுட் ஆகாம விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா எல்லா குழந்தைகளுக்கும் அவங்களோட பெற்றோர்களோட பேரு, அட்ரஸ், மொபைல் நம்பர், இந்த மாதிரி தேவையான விஷயங்களை வந்து எப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும், அதே மாதிரி குழந்தைங்க அவங்களுக்கு தேவையான உதவி எண்கள் அப்படிங்கறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பாலியல் குற்றங்கள்ல தொடங்கி கடத்தல், போதைப் பொருள் பயன்பாடு அப்படின்னு எல்லா விதமான குற்றங்களும் அதிகரிச்சுட்டே போகுது. இந்த மாதிரி எந்த ஒரு கிரைமா இருந்தாலும் வந்து குழந்தைகள் உட்படுத்தப்பட்டாங்க அப்படின்னா அதுக்குனே ஒரு நம்பர் இருக்கு. அது என்ன நம்பர்?
1: 10-98.
0: கண்டிப்பா அந்த ஒரு உதவி எனக்கு கண்டிப்பா கால் பண்ணி சொல்லலாம். ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரப்போ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஏன் நானே வந்து என் கூட படித்த பசங்களுக்கு வந்து குழந்தை திருமணம் அப்படிங்கிறது நடக்கும்பொழுது கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கேன். ஆனால் அப்போ அந்த வயசுல வந்து தைரியம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ குழந்தைகள்ட தைரியத்துக்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு குழந்தைங்க வந்து இந்த ஒரு சூழ்நிலையில வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க. ஏன் பேரண்ட்ஸ் தப்பு பண்ணாலே அதை எதிர்த்து குரல் கொடுக்குறவங்களோட எண்ணிக்கையுமே அதிகமாக ஆயிருச்சு. இந்த சைல்ட் லைன் நம்பரை தவிர நிறைய எண்கள் வந்து இருக்கு, அதாவது போலீஸ்க்கான நம்பரா இருக்கலாம், ஆம்புலன்ஸ், அப்புறம் வந்து தீயணைப்பு உதவி எண், பெண்களுக்கான உதவி எண் அப்படின்னு எல்லாமே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது ஒரு மிகப்பெரிய பொறுப்புகள்ல ஒன்றும் கூட. ஏன்னா வந்து இந்த உதவி எண்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது, அதை பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்துல கண்டிப்பா அதிக அளவு தைரியமும் தேவைப்படும். நம்ம வந்து சொல்லலாமா, ஒருவேளை சொன்னா நம்மளை யாராவது தப்பா நினைச்சிருவாங்களா, நம்ம மேல வந்து திரும்ப இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் பயந்து பயந்து என்ன மாதிரி வந்து அந்த மாதிரி சூழ்நிலைகளை ஈஸியா கடந்து போயிருவாங்க. அதனால குழந்தைகளுக்கு அதுக்கு தேவையான தைரியத்தையும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம ஜான் ஹோரேப் தம்பி சொல்லிட்டு இருந்த தகவல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம்.
1: அதுக்கப்புறம் இது ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய உடலில் ஏதாவது நச்சுக்கள் இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுடைய சிறுநீரகம் மூலியமாக வெளியேற்றிடும். அதுக்கப்புறம் இது பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம்னா அந்த அழுத்தம், அந்த அழுத்தத்தை நல்லா குறைச்சி நம்மளுக்கு அந்த ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். அதுக்கப்புறம் இது நம்மளுடைய இரத்த அணுப்பு சிவப்பணுகள் இருக்குல்ல, அதை நல்லா கூட்டி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பெரியவங்களை ஆக ஆக நம்மளுடைய மசில் இருக்குல்ல, அது பெயினாகவும் நல்லா ஒரு மாதிரி உலர்ந்து போகவும் ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனை வராமல் இதை நம்மளுடைய தடுத்து நம்மளுடைய அந்த நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல,
0: நரம்பு மண்டலம்,
1: அதையும் சீராக வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சமாளிக்க இதுக்கிட்ட சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது நம்முடைய ஈறுகள் அப்படின்னு சொல்லுவோம், ஈறுகளாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளுக்கு அடிப்பட்ட ஏதாவது ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உள்ளேயே சலம் கெட்டாமல் இருக்கிறதுக்காக, கிருமிகள் புண்ணுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காகவும் தடுக்கும். அதுக்கப்புறம் இது கோர்னியா அப்படிங்கிறது, இதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதாவது நம்மளுடைய அந்த கண் பார்வையில் ஒரு பிரச்சனை ஒன்று உண்டாகும், அதை தடுக்கிறதுக்காக நம்ம கண்ணிலேயே கோர்னியா அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பார்ட் செயல் எழுந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய கண்ணை அந்த பார்ட் சுத்தம் பண்ணாமல் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பாக்டீரியா எல்லாம் நம்ம கண்ணில் பண்ணும். ஆனால் அது தடுக்கிறதுக்காக கோர்னியா இருக்குது, அதுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
0: ஓகே, ரெட் ரேடிஷ் அப்படிங்கிறது சாப்பிட்றது மூலமாக இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு, சரி அது நம்ம ஊரில் வந்து கிடைக்குதா இப்போதைக்கு?
1: இப்போதே கிடைக்கல, எப்போயாவது ஒரு தடவை, அதாவது நம்மளுக்கு பாம்புக்குள்ளே கிடைக்காது, வேறு எங்கேயாவது, அதாவது எப்படி சென்னை இந்த மாதிரி பெரிய பெரிய ஊர்கள் இருக்குல்ல அங்கங்கே கிடைக்கலாம்.
0: கண்டிப்பாக வெளி மாவட்டங்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் அப்போது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக இன்னைக்கான நிகழ்ச்சியில் ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி அப்படிங்கிற ஒரு கேமும் விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த கேமில் கலந்துக்க ஆசைப்படுறவங்க 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததாக தங்க மகன் படத்திலிருந்து ஒரு பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:49 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: இனிதா பிரகாஷி.
0: ஓகே, நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்.
0: ஓகே சொல்லுங்க, உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மிக்க மகிழ்ச்சிப்பா, நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்த சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கும். நான், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்ப்பா. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய மாலை பொழுதுகள் எல்லாம்?
0: இன்னைக்கு இந்த ஒரு கேமோட ஜாலியா போயிட்டு இருக்குண்ணா.
2: எனக்கும் ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கும் சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நானும் தெரிஞ்சுக்கொள்ள மற்ற மகிழ்ச்சி.
0: ஓகேனா, கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
2: அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கடல் ஓசை எஃப்எம் கேட்டு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள். பக்ரீத் எல்லாம் எப்படி கொண்டாடி இருக்காங்க நம்ம பகுதி எல்லாம்?
0: கண்டிப்பா எல்லாரும் சூப்பரா பிரியாணியோட ஜாலியா என்ஜாய் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்கண்ணா.
2: உங்களுக்கு யாராவது கொடுத்தாங்களா பிரியாணி, சாப்பிட்டீங்களா?
0: கண்டிப்பா, நான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க.
2: சூப்பர், அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்க போல இருக்கு, முகம் ஃபுல்லும் சிரிப்பா தெரியுது.
0: ஆமாண்ணா, ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் ஜாலி தானே, பிரியாணினாலே யாருக்கு பிடிக்காது, எல்லாருக்குமே
2: அதுதானே. கரெக்ட் தான், உண்மைதான்.
0: ஓகேண்ணா, ஓகே, இன்னைக்கான கேம ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
2: போலாம் போலாம்.
0: ஓகே, பிரியாணி எதுல வந்து செய்வாங்க?
2: உப்புல.
0: உப்புல பிரியாணி செய்வாங்களா? சரி, வாழைப்பழம் என்ன கலரு?
2: வாழைப்பழம் வந்து மஞ்சள், இது ரெட் கலர்ல இருக்கும்.
0: ஓகே, நான் மஞ்சள்னு சொல்லி அவுட் ஆயிட்டீங்க.
2: இல்ல, ரெட்னு மாத்திட்டேனே.
0: ஆனா நீங்க பதில் ஃபர்ஸ்ட் மஞ்சள் தான சொன்னீங்க.
2: இல்ல, ஃபுல்லா சொல்லியே மஞ்சள்னு, ரெட் தானே.
0: இல்ல, நான், நீங்க அவுட் ஆயிட்டீங்க, பரவாயில்ல. உங்களுக்கு வந்து என்ன பாடம்
2: என்ன? நான் ரெட்னு மாத்திட்டேன்.
0: சரி, ஓகே, நான் உங்களுக்காக இன்னொரு சான்ஸ் வந்து குடுக்குறோம். ஓகே, சாதம் வந்து எதில சாப்பிடுவோம்?
2: ப்ளேட்ல சாப்பிடுவோம்.
0: இப்போ ப்ளேட்னு சொல்லிட்டீங்களே.
2: விஜய்
0: வந்து சரி, ஓகே, விராட் கோலிங்கிறது யாரு?
2: பக்கத்துல இருக்கக்கூடிய கோல் கீப்பர்.
0: ஓ, கோல் கீப்பர். மெஸ்ஸி வந்து எந்த பிளேயர்?
2: கிரிக்கெட் பிளேயர்.
0: கிரிக்கெட் பிளேயர். ஓகே, டிவி வந்து எங்க வைப்பாங்க எல்லாரும்?
2: தலையில தான் வச்சுக்கோ.
0: தலையில தான் வச்சுப்போமா? சரி, ஓகேனா, இந்த கேம்ல நீங்க வந்து சூப்பராவே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
2: எனக்கு மெர்சல் திரைப்படம், அதுல இருந்து ஆளப்போறான் தமிழ அந்த பாட்டு.
0: ஓகேனா, ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
2: தேங்க்யூ சோ மச். பாய் பாய்.
0: ஓகே, நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து சூப்பராகவே வந்து விளையாண்டாங்க. ஆனால் இடையில வந்து ரெண்டு தடவை பதில் மாற்றி சொன்னாலும் அடுத்தடுத்து வந்து பதில்கள் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே அண்ணன் வந்து ஆல்ரெடி அவுட்டு தான், அதை வந்து ஒத்துக்கலை. அதனால் பரவாயில்ல, நம்ம நாளைக்கு வேற ஒரு கேமில் வந்து அவங்கள வந்து ஜெயிக்க வைக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு நேயர், அதாவது நேயர் இல்லை, இன்னொருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.
1: படிப்புகள் பற்றி பேச போகிறேன். டிப்ளமோ படிப்புகளில் இளைஞர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IEEE. IEEE-ல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் அப்படின்னு இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3 வருஷம் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. இந்த படிப்பில் பார்த்தீங்கன்னா 10th முடித்தவங்களுக்கு 3 வருஷமும் ப்ளஸ் 2 முடித்தவங்களுக்கு 2 வருஷமும் பாடப்பிரிவுகளாக இருக்குது. IEEE பாடப்பிரிவுகளில் உள்ள பாடங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். IEEE படிப்புகளில் சிம்பிளாக சொல்லணும்னா மின்சாரம் எப்படி உருவாக்குவது, எப்படி வீடுகளுக்கு தொழிற்சாலைகளுக்கும் போகுது அப்படின்றத பார்க்கறது, இதே மாதிரி மின்னணு சாதனங்கள் எப்படி வேலை செய்கிறதுன்னு படிக்கிறது என்ஜினியரிங் கோர்ஸ் தான் இந்த IEEE. எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், அதாவது மோட்டார் ஜென்ரேட்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி வேலை செய்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டெக்னீஷியன், சாதனங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குதா அதை சரி பண்ணுறது, எலக்ட்ரிஷியன் வீடுகளில் கடைகளில் ஆஃபீஸில் எலக்ட்ரிஷியல் ஒர்க் பார்க்குறது, இந்த மாதிரியான படிப்புகள் வந்து இருக்குது இந்த IEEE-ல. வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வேலை, மோட்டார் டிரான்ஸ்ஃபார்ம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஒர்க்கு, ஃபேக்ட்ரி கம்பெனியில் ஏதாச்சும் எலக்ட்ரிஷியன் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் அதிகமாக இருக்குது. இதற்கு தகுதியான படிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10th ப்ளஸ் 2 முடித்தவங்க இதில் வந்து இவங்க இந்த IEEE டிப்ளமோவை எடுத்து படிக்கலாம். முக்கியமாக பாலிடெக்னிக் கல்லூரிகளில் டிப்ளமோ IEEE-க்கு அட்மிஷன் நடக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த நம்ம குழந்தைங்களை வந்து இந்த கோர்ஸில் சேர்த்து விடலாம்.
0: ஓகே, கண்டிப்பாக வந்து இந்த IEEE அப்படிங்கிறது ஒரு சிலர் விருப்பப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு படிப்புகளில் ஒன்று. அது இன்ஜினியரிங் துறையில் இருந்தாலுமே டிப்ளமோ முறையிலையுமே வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து 10th படிச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு 3 வருஷம் ஆகும், 12th படிச்சிருந்தா வந்து 2 வருஷம் ஆகும் அப்படின்னு ஒரு சூப்பரான டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்காக வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம கூட வந்து நம்ம ஜான் கோரை தம்பியும் ஒரு தகவல் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம்.
3: அதுக்கப்புறம் இதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குன்னு நான் இன்னும் சொல்லலைல்ல. இதில் விட்டமின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் B13 இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதாவது 13 வந்துட்டு ரொம்ப ரேரான ஒன்று, அது இந்த ரெட் ரேடிஷில் மட்டும் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இது நம்முடைய இந்த ரெட் லெவல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பிளட் லெவல் இருக்குல்ல, அது ஒவ்வொருத்தவருக்கும் இப்போது கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிளட் கவுண்ட் ஒருத்தருக்கு இவ்வளோ இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது நீடிக்கும், இல்லை அப்படின்னா அது அவங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும். அந்த பிளட் கவுண்ட்டை நல்லா சராசரியாக வச்சுக்கிட்டு நம்மளுடைய பாடியை எப்பயும் ஆரோக்கியமே வச்சுக்கிறோமா, இதை பற்றி இன்னும் இல்லை தெரிஞ்சுக்க முடியாது, அவனும் முடிச்சுக்கலாம்.
0: ஓகே, அடுத்த பகுதியிலே நம்ம கூட ஜாயின் பண்ணி பேச போகிறது நம்ம ஜான் கோரை தம்பி தான். அதில் வேற ஒரு தகவல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி கேமில் கலந்துக்க ஆசைப்படுறவங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணால் அடுத்ததாக கரசாமி, அதாவது கரை அப்படிங்கிற ஒரு படத்துலேருந்து பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: லோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானித்திய ஸ்ட்ரீட் மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, அடுத்த ஒரு மணி நேரமும் நம்ம ஜான் ஹோரே தம்பி தான் நம்ம கூட பேச போறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் இன்னைக்கான நிகழ்ச்சியில பேசணும், கேம்ல கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா இன்னைக்கான கேம் என்னவா இருக்கும் அப்படின்னா ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி அப்படிங்கிற கேம் தான் வந்து நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எதிரான ஒரு பதில் சொல்லணும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு பிடிச்ச பழம் வந்து ஆப்பிள் தான் அப்படின்னு மாற்றி பதில்கள் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு கேம்ல கலந்துக்க ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணி இன்னைக்கான நிகழ்ச்சியில் ஜாலியாக விளையாடலாம். சரி, நீங்கள் அடுத்த பகுதியில் என்ன சொல்ல போறீங்க ஜான்ஹோரே?
1: அதாவது நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா அது சஸ்பென்ஸ் வைக்கலாமா சொல்லிடலாமா? எதுக்கு சஸ்பென்ஸ், சொல்லிடலாம். அதாவது அரசர்கள் கதையை பற்றி சொல்ல போகிறேங்க்கா.
0: சரி ஓகே, ஒரு கதை தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அரசர்கள் கதையினாலே கண்டிப்பாக அந்த இடத்துல புலவர்களும் வந்துருவாங்க, அமைச்சர்களும் வந்துருவாங்க, அவங்கெல்லாம் இந்த கதையிலையும் இருக்காங்களா அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அதாவது நீர் சார்ந்த விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு விளையாட்டான வேக் போர்டிங் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் நம்ம கேட்கக்கூடிய விளையாட்டுகள் அப்படிங்கிறது ஒரே மாதிரியாக வந்து தெரியலாம், ஆனால் ஒவ்வொரு விளையாட்டுமே ஒவ்வொரு தனித்துவமான வித்தியாசமான ஒரு விளையாட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ஃபிங், அப்புறம் வந்து வாட்டர் ஸ்கீயிங், ஸ்டாண்ட் அப் பேடிங், அப்புறம் வேக் போர்டிங் அப்படின்னு

0: விளையாட்டுகள் இருக்குது. இந்த வேக் போர்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விளையாட்டு இப்போ சொன்ன ஒரு பல விளையாட்டுகளோட ஒரு கலவையாக இருக்குதான். அதாவது பிளேயரோட கால்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா போர்டோட ஜாயின் ஆகி இருக்கும். வேகமாக போகக்கூடிய அதாவது மோட்டார் படகளையோ இல்லை வந்து கேபிள் கம்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்காகவே வந்து ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய அந்த கம்பிகள் மூலமாகவோ அந்த ஒரு போர்டை வந்து இழுப்பாங்க. அதனால சவாரி செய்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். மற்ற நீர் விளையாட்டு மாதிரியே உடம்போட வெயிட்டை யூஸ் பண்ணி போர்டோட அந்த டைரக்ஷனாக மாற்ற முடியும். இதில் மிட் ஏர் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மோட்டார் படகுகள் மூலமாக அந்த போர்டு வந்து இழுக்கப்படும் பொழுது அலைகள் வந்து அதிகமாக உருவாகும். அந்த பெரிய அலைகளை யூஸ் பண்ணி காற்றுல பறக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை வந்து தரும். ஆனால் அதுவுமே கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேக் போர்டு அப்படிங்கிறத ஸ்பெஷலாக மிதக்கிற தன்மை கொண்ட ஒரு படகு, அதாவது அந்த பலகை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஸ்பெஷலாக வந்து தயாரிச்சிருப்பாங்க. அதுவும் தரமான பொருட்களை வச்சு மட்டும்தான் செஞ்சுருப்பாங்களாம். பைண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஷூ மூலமாக கால் பலகைகளோட அந்த ஒரு கால் வந்து அந்த பலகையோட டைரெக்டாக வந்து கணக்கிலேயே இருக்கும். சேஃப்டிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லைஃப் ஜாக்கெட் பயன்படுத்தலாம், ஹெல்மெட் வந்து அதிலே வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த ஒரு வாட்டர் ஸ்போர்ட்ஸில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே அங்கே ஒரு தனியாக ஃபீஸ் வாங்குவாங்க இல்லையா, அப்போவே அந்த லைஃப் ஜாக்கெட் அப்புறம் ஹெல்மெட் இதெல்லாமே ஜாயின்லேயே வந்து கொடுத்துருவாங்க. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் அப்படின்னா அந்த கோவாவில் இந்த மாதிரியான சாகச விளையாட்டுகள் ரொம்பவே பிரபலமாக இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அளவில் பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடி அப்புறம் ஒரு சில கிழக்கு கடற்கரை பகுதிகளில் இந்த மாதிரியான வாட்டர் ஸ்போர்ட்ஸை அதிக அளவு வந்து என்கரேஜ் பண்ணுறாங்களாம். அதனால நம்ம ஊர்களே அதாவது தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் வந்து விளையாண்டுக்கலாம். அதை தவிர இப்போ வந்து வெளியூர்லாம் நிறைய பேர் வந்து போய் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து கோவாக்கு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வாட்டர் ஸ்போர்ட்ஸையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம வந்து ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி கேம் தானே விளாண்டுட்ருக்கோம். அந்த கேமில் இப்போ எனக்கான கேள்விகளை நம்ம ஜான் ஹோரேப் தம்பி தான் கேட்க போகிறாங்க. ஒரு ஈஸியாக கொஞ்சம் வந்து பாஸ் ஆகுற மாதிரி ஒரு கேள்வி கேளுங்க ஜான்குரு.
1: அஞ்சுக்கு அப்புறம் என்ன வரும்?
0: ஏழு.
1: ஓகே, நீங்க இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க?
0: பஞ்சு மிட்டாய்.
1: பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டீங்களா? சரி, அப்போனா நீங்க உட்காந்துருக்க அந்த சேருடைய கலர் என்ன?
0: பச்சை.
1: நீங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸோடைய கலர்?
0: மஞ்சள்.
1: உங்க பல்லு கலர்?
0: சிவப்பு.
1: இட்லி என்ன கலர்ல இருக்கும்?
0: கருப்பு.
1: கருப்பு கலர்ல இருக்குமா? சரி, அஞ்சு அஞ்சு எத்தனை?
0: எழுபது.
1: எழுபது. அப்ப எழுபது எழுபது எத்தனை?
0: நூத்தி முப்பது.
1: நூற்றி முப்பது ப்ளஸ் இருபத்தஞ்சி எத்தனை?
0: நூற்றி ஐம்பது.
1: ஏபிசிடி. டிக்கு அப்புறம் என்ன வரும்?
0: ஜி.
1: ஜி. அப்போ ஜிக்கு அப்புறம் என்ன வரும்?
0: ஹச்.
1: ஹச். ஜி ஹச் ஐ அவுட்டு. நீங்கள்
0: இல்லையே, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே ஏபிசிடி சொல்லுங்கள்.
1: ஏபிசிடிஇஎஃப்ஜி. நீங்கள் தப்பு.
0: சரி ஓகே, நான் தப்பா ரைட்டா? நீங்க வந்து என்ன கேட்டீங்க அப்படிங்கறத யோசிச்சு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம நேயர் சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மே மாசத்தை மார்வெலஸ் மாத்த வந்தாச்சு அனிமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன்ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு அனிமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். அனிமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமையல்.

0: ஓசை எஃப்எம் 90.4
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:17 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககூட பேசிட்டு இருக்கிறது நான் தியேஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, நம்ம வந்து இந்த பகுதியில ஒரு அரசர் கதை அப்படிங்கறது கேள்விப்பட்டாச்சு. அந்த கதை எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கான நிகழ்ச்சியில ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி அப்படிங்கிற ஒரு கேமே வந்து விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேம் வந்து ஒரு சிலர் இப்ப வந்து ரீசெண்ட் டைம்ல வந்து ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு கேம் அப்படின்னே சொல்லலாம். பல பேர் வந்து இதை தான் வந்து விளையாடி வீடியோலாம் எடுத்து போடுறாங்க. அந்த மாதிரி நம்மளோட நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு பேசணும், ஜாலியாக விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். பொதுவாக வந்து குழந்தைகளுக்கான உரிமைகள் அப்படிங்கிறது மொத்தம் வந்து எத்தனை இருக்கு?
1: 4 இருக்கு.
0: சரி, அந்த 4 என்னென்ன அப்படிங்கிறத சொல்றீங்களா?
1: அதாவது குழப்பி சொல்லலாமா?
0: எப்படி வேணா சொல்லலாம்.
1: பங்கேற்கும் உரிமை, பாதுகாப்பு உரிமை, வளரும் உரிமை, வேற கடைசியா ஒண்ணு இருக்குமே.
0: கடைசியா என்ன இருக்கும் சொல்லுங்க. சரி, இதை வந்து சிம்பிளா எல்லாருக்கும் ஞாபகம்
1: பாப்பா
0: ஒரு டெக்னிக் வந்து இது வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. சின்ன வயசுல ஸ்கூல்லையா இருக்கட்டும், இல்ல வந்து வெளியில வந்து குழந்தைகள் உரிமைகள்ல இருந்து வந்திருப்பாங்க, அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. இந்த வா வா பாப்பா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது வாழும் உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, பாதுகாப்பு உரிமை, பங்கேற்கும் உரிமை அப்படிங்கிற 4 முக்கியமான ரைட்ஸ் இருக்கு. இதை தவிர இந்த 4 உரிமைகளுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. அதுல குறிப்பா பாதுகாப்பு உரிமையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் இப்போ தெரிஞ்சுக்க போறோம். அதாவது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க யாரா இருந்தாலும் அவங்களை வந்து சுலபமா நம்புறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதுக்கு காரணங்களும் பெருசா தேவைப்படாது. குழந்தைகளுக்கு வந்து பிடிச்ச ஒரு பொருள் கொடுத்தாலோ இல்ல வந்து அன்பான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினாலோ அதுவே போதும். ஆனா பாதுகாப்பான பெரியவங்க அப்படின்னு யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான உரிமை அப்படிங்கிறது இருக்கு. இதுல வந்து முக்கியமா எந்த பெரியவங்களை வந்து நம்பணும், யார் நமக்கு சரியான வழிகாட்டியா இருப்பாங்க, யார்கிட்ட இருந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸ் அதாவது இடைவெளியை வந்து கடைபிடிக்கணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களுமே வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதை புரிதல் மூலமா தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தைங்க யார்கிட்டயாவது பேசி பழகிறாங்க அப்படின்னா அவங்க பயமுறுத்தாம பேசுறாங்களா, இல்ல வந்து நல்வழியை தேர்ந்தெடுக்க தான் உதவி செய்யறாங்களா, இல்ல தவறான வழிகளை பின்பற்ற சொல்றாங்களா அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து அந்த ஒரு விலகிற விஷயங்களா இருக்கட்டும், அவங்க கூட வந்து சேர்ந்து பயணிக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு ஒருத்தரோட நடவடிக்கைகள் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே வந்து கவனிச்சு சரியான புரிதல் அதை பத்தினது வந்து கண்டிப்பா இருக்கணும். அப்போதான் வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறத தனியா பிரிச்சு பார்க்க முடியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து குழந்தைகளை வந்து மனிதர்களோட பழக விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து நிறைய பேர் வந்து புது மனிதர்களா இருக்காங்களே அவங்களை நம்பி வந்து குழந்தைகளை வந்து பழக விடலாம, ஒருவேளை தவறான வழிகளுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை யாருமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஆனா புது மனிதர்களோட பழகும் பொழுதுதான் அவங்களுக்கான புது அனுபவங்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும், அவங்களும் வெளி உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்துதான் நம்ம ஜான் ஹோரே தம்பியும் ஒரு கதை ஒண்ணு சொல்ல போறாரு இல்லையா, அதை தான் தெரிஞ்சுக்க போறோம்.
1: ஒரு 2 அரசர்களுக்கு இடையே ஒரு சம போர் நடந்துட்டு இருந்துச்சான். அப்போ அந்த முதல் அரசர் சொன்னாரா, நம்மள்கிட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவருடைய அந்த ஆயுத கலங்குடைய அந்த தலைவர் இருப்பார்ல, அவரு நம்மள்கிட்ட நிறைய இருக்கு, அதாவது நம்மள்கிட்ட வாள், ஈட்டி, கேடயம் இந்த மாதிரி நிறைய இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது இதில் எல்லாத்துலேயும் 2 எடுத்துகிட்டு வந்து பிரித்து வச்சுக்கோ, ஏன்னா நானும் என்னுடைய குதிரை படைகளும் நடுவில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதோடு அங்கிட்ட அந்த 2 அரசர் அவருடைய தளபதிகிட்ட நம்மள்ட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்மள்ட்ட அவங்க அளவில் ஒன்றும் ஆயுதங்கள் இல்லை, ஏன் அப்படின்னா அவங்க ஆயுதத்தை புதுச்சு பிட்டுட்டே இருக்காங்க, ஆனால் நம்ம இன்னும் எதுவுமே செய்யாமல் இருக்கோம், அதனால் நம்ம இந்த போரில் தோற்று போக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு கடிதம் ஒன்று வந்துச்சான். அதாவது இந்த ஆயுதங்களே இல்லை எங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னால் நம்மளெல்லாம் தப்பாக நினைப்பாங்க, ஒரு அரசர்கிட்ட இப்படி ஆயுதங்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த போருக்கு அந்த மோதல் அரசன் சிரிப்பான், அதனால் நீ தான் ஒரு ஐடியா பண்ணு அப்படின்னு சொன்னாங்களாம் அவரோடைய புலவர்த்த. அதோட அவர் ரொம்ப நேரமாக யோசிச்சாராம். அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி நானே போய் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதோட நீ போய் தடுக்கிறியா, எப்படி ஏதாவது ஆயுதங்கள் வேணுமா, அந்த அரசர் ஏதாவது பண்ண போறியா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, அந்த அந்த அரசருக்கும் எனக்கும் ஒரு போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக போயிட்டாராம். போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் தடுத்து நிப்பாட்டினாங்களாம், இப்படி நீங்களே இப்படி பண்ணுறீங்களே, நீங்கள் தானே எங்களுக்கு ஐடியா கொடுக்கணும், ஆனால் நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா இப்படி அங்கே தான் உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எந்த பயமும் இல்லாமல் அந்த போருக்கு வந்த அரசருடைய கூட்டுக்குள்ளே போயிட்டாராம். போனோடனே அங்கே இருக்கிற எல்லா அமைச்சர்களும் சிரிச்சாங்களாம், என்னடா இது, நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா, என்ன இது, கூட ஒரு பக்க பலம் கூட கொண்டு வரலையே, நான் அங்கே தான் உங்களை பண்ணிட்டோன்னே என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓகே, கதையில் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் காத்திருக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியில் கேம் ஒன்று விளையாண்டுட்டு இருக்கோம் இல்லையா, அதாவது ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி அப்படிங்கிற கேமில் இப்போ நான் வந்து வேறு ஒரு சில வித்தியாசமான கேள்விகளை நம்ம ஜான் ஹோரேப் தம்பிகிட்ட கேட்க போகிறேன். அதுக்கு அவங்க எப்படி பதில் சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம நேயர்களும் பதில் சொல்லணும். அந்த ஒரு கேமில் கலந்துக்க ஆசைப்படுறவங்க 7094399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகே, கேள்விகளை ஸ்டார்ட் பண்ணட்டுமா?
1: ஓகே, ஏதாவது சேஞ்ச் இருக்கு அதில்?
0: இதில் வந்து எந்த சேஞ்சும் கிடையாது, நாங்கள் கேட்க போகிற கேள்விகளில் தான் சேஞ்ச்.
1: ஓகேக்கா.
0: ஓகே, நிலா வந்து எப்போ வரும்?
1: காலையில்.
0: காலையில், ஓகே. காகத்தோட கலர் என்ன?
1: வெள்ளை கலரு.
0: வெள்ளை கலரு. ஸ்கூலில் வந்து யார் பாடம் நடத்துவாங்க?
1: நான் தான் பாடம் நடத்துவேன்.
0: நீங்கள் தானா? சரி, ஓகே. பாம்பு என்ன வகை உயிரினம்?
1: அதாவது இந்த பறக்கிற வகை உயிரினம்க்கு. அதுக்கெல்லாம் ரெக்கம் இருக்குமே, பார்த்தது இல்லையா?
0: ஓகே, நான் பார்த்தது இல்லை, ஆனால் நீங்கள் பார்த்துருக்கீங்க போல. சரி, கோழி நம்மளுக்கு என்ன கொடுக்கும்?
1: நம்மளுக்கு பால் கொடுக்கும்.
0: பால் கொடுக்கும், சரி ஓகே. கடிகாரம் என்ன வந்து காட்டும்?
1: அதாவது நம்மளுக்கு இது என்ன சொல்லலாம் இதுக்கு?
0: சரி,
1: கடிகாரம் என்ன காட்டும்?
0: கடிகாரம் இத்தனை மணி நேரம் அப்படிங்கிறத நீங்களும் சொல்ல வந்துட்டீங்க, அதுவும் இல்லாமல் பதில் வேறையும் சொல்லலை, அதனால நீங்கள் அவுட் ஆகிட்டீங்க. நேர்கள் யாராவது அவுட் ஆகாமல் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக கருப்பு படத்துல இருந்து இன்னொரு பாடல் வரப்போகுது, சாய் அபியங்கர் அவங்களோட இசையில தான். இதுதான் இருக்கிறதுலே ஒரு சூப்பரான பாடல் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் போட்டி போடுறாங்க. அது என்ன பாடல் அப்படிங்கிறத கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:32 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஜான் ஹோரே.
1: ஓகே, நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம், நான் குஜராத் மாநிலம் வடதுராலிருந்து பாண்டியராஜன் பேசுறேன். நலமா இருக்கீங்களா மிஸ்ஸஸ்ரீ?
1: ரொம்ப நல்லா இருக்கும். நான், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப ரொம்ப நலமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன்.
1: ஓகேண்ணா, ஓகே. இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறது கேட்டீங்களா?
3: அதாவது ஆப்போசிட் மட்டும் சொல்லலாம்.
1: கண்டிப்பாண்ணா, அதுக்கு முன்னாடி உங்களுக்காக வந்து இன்னைக்கு பக்ரீத் பண்டிகை எல்லாம் வந்து இருந்துச்சு, அதெல்லாம் சூப்பரா செலிப்ரேட் பண்ணீங்களா?
3: உங்களுக்கான
1: முதல் கேள்வி வந்து, காஃபி எப்படி இருக்கும்? இனிக்கும். ஆனா காஃபி இனிக்குமேனா? அதுவும் வந்து ஒரு ஏத்துக்கிற பதில் மாதிரி தானே இருக்கு.
3: பொதுவா காஃபினா கசப்பா தான் இருக்கும். காஃபியோட இனிப்பு தன்மை எதனால வருதுன்னா, அதுல சக்கரை சேர்க்கறதுனாலதான் வருது.
1: கண்டிப்பாண்ணா, கண்டிப்பா. ஓகேண்ணா, அடுத்ததா வந்து சைக்கிளுக்கு எத்தனை டயர் இருக்கும்?
3: 15.
1: ஓகே, பறவையிலே வந்து பறக்காத ஒரு பறவைனா என்ன சொல்லுவீங்க? மயில். ஆனா வந்து அதுவுமே பறவையில ஒண்ணுதானா? பறக்குமே மயில்.

0: இது வந்து நாங்க பறவை அப்படின்னு கேட்டோம்னா நீங்க வந்து விலங்குகள் ஏதாவது சொல்லணும், அந்த மாதிரி மாத்தி பதில் சொல்லணும்னா. ஓகே. சமையல் அறையில அதிகமா பயன்படுத்துற ஒரு பொருள்னா என்ன பொருள்?
1: என்னதுன்னா
0: துடைப்பம். சரி ஓகே, இதுவும் ஏத்துக்கிற பதில் தான். யானை வந்து எங்க இருக்கும்?
1: வீட்டுல
0: வச்சு வளர்க்குறீங்க. சரி ஓகே. பால் வந்து நம்மளுக்கு எந்த விலங்குகிட்ட இருந்து கிடைக்குது?
1: பால் வந்து பூனை கிடைக்கும்.
0: பூனை. சரி ஓகே. இப்ப வந்து ஃப்ளைட்லாம் வந்து எந்த இடத்துல பறக்கும்?
1: கடலுக்கு நடுவுல.
0: கடலுக்கு நடுவுல பறக்குமா? சரி ஓகே. நான் வீட்டோட கதவு வந்து எதுக்காக இருக்கு? காத்து வர்றதுக்காக. சரி, நம்ம வந்து பிரஷ் பண்றது எதை வச்சு பிரஷ் பண்ணுவோம்? ஓகே நான் ஓகே. நீங்க வந்து சூப்பராவே பதில் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க. கடைசி பதில் அட்டகாசம் பிரஷ். எதுல பண்ணுவீங்க அப்படின்னா பாத்ரூம் பிரஷ் வச்சு அப்படின்னு அல்டிமேட்டான ஒரு பதில் சொன்னாங்க. இந்த ஒரு கேம்ல நேயர்கள் யாராவது கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-4-3-9-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி ஜாலியாக விளையாடலாம். அடுத்ததான் நம்ம ஒரு கதை ஒன்று கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அந்த கதையில் என்னாச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம ஜான்கோரேப் தம்பி சொல்ல போகிறாங்க.
2: அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவர் கேஷுவலாக உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டோடனே எல்லோரும் கேட்டாங்க, ஏன் நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க, எங்களோட நீங்கள் மட்டும் சண்டை போட போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் மட்டும் சண்டை போடுறதில்ல, நான் சண்டையே போட போகிறதில்ல. ஏன் அப்படின்னா உங்களோட நான் பேச்சு கொடுத்து உங்களோட போட்டி போட்டு நான் ஜெயித்தேன் அப்படின்னா எங்களோட நீங்கள் போருக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்கிற எல்லோரும் ஓஹோ போருக்கு பயந்து கேள்விகளா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்களாம். ஆனால் அந்த போருக்கு தயாராகிருந்தால ஒரு அரசர், அவர் சரி சரி புலவனே நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஃபைட் வச்சுக்கலாம், அதாவது உனக்கும் எனக்கும் அறிவு சார்ந்த ஒன்று அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை நான் உங்களுக்கு ஆன ஒரு கேஸ், அதாவது ஒரு இதாக பிரச்சனை இருக்கும்ல அதை நான் தீர்த்து வைக்கிறேன், ஆனால் என்னுடைய அரசரை நீங்கள் விட்டணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த அரசர் ரொம்ப நேர்மை யோசிச்சுட்டு ஒரு ஆன்சர் ஒன்று சொன்னாராம். அதாவது என் மக்களுக்கு நான் எவ்வளோ பெரிய போர் பண்ணாலும் எவ்வளோ பெரிய வெற்றி கொண்டாடினாலும் என்னுடைய மக்களுக்கு என்னைய பிடிக்காது, என்னைய புகழ்கிற மாதிரி ஏதாவது செய்வியா அப்படின்னு சொல்லும்போது அவர் கொஞ்ச நேரமாக யோசிச்சுட்டு செய்வேன், என்ன உங்களுடைய மக்கள் உங்களை புகழணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற எல்லாரும் சிரிச்சாங்களே, எல்லா அமைச்சர்களும் என்ன செய்ய போகிற, நாங்கள் எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் இன்னுமே இன்னும் புகழலை, இப்போ மட்டும் நீ புகழ சொன்னே மட்டும் புகழ் தருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சாங்களாம். ஆனால் அவர் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பண்ணி புகழ வச்சாராம். அது என்னென்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, அது என்ன ஆச்சரியமான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பல வீடுகளில் பெற்றோர்களோட ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக குழந்தைங்க வந்து எங்களோட பேச்சை கேட்கவே மாட்றாங்க, எதிர்த்து எதிர்த்து பேசுகிறாங்க, அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கண்டிப்பாக அது உண்மைதான். பெரும்பாலான குழந்தைங்க பேரண்ட்ஸோட பேச்சை கேட்குறதே கிடையாது. ஆனால் பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்களோ அதை மட்டும் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த பழக்கம் ஜீன், அதாவது மரபு வழியில் வந்திருக்கும் அப்படின்னு ஒரு சில பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலான குழந்தைகளுக்கு மரபு வழியா எந்த பழக்கமும் வர்றது கிடையாது. குழந்தைங்க முன்னாடி பேரண்ட்ஸ் நடந்துக்கிற விதம் தான் அதை தீர்மானிக்குது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அதாவது பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கோபம் வந்தாங்க அப்படின்னா எப்படி வந்து வெளிப்படுத்துவாங்களோ அதை ஃபாலோ பண்றது, ஒரு பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து உள்வாங்க ஆரம்பிப்பாங்க. அடுத்ததா மரியாதையான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்களா, நேர்மையோட தான் நடந்துக்கிறாங்களா அப்படின்னு ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் பேரண்ட்ஸ் தான் தீர்மானிக்கிறாங்க. அதனால ஒரு குழந்தை வந்து பேரண்ட்ஸ் செய்யக்கூடிய தவறுகளை அப்படியே செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு ஜீன் தான் காரணம் அப்படின்னு கடந்து போகாம பேரண்ட்ஸ் அவங்களோட தவறுகள் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். கூடவே வீட்டில் இருக்கும்பொழுது மரியாதையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறது, கோபத்தில் வந்து காயப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, நேர்மையாக நடந்துக்கிறது அப்படின்னு எல்லா விஷயங்களுக்கும் ஒரு ரோல் மாடலாக பெற்றோர்கள் இருக்கணும். அதுதான் அவங்களோட இருக்கிறதுலே முக்கியமான பொறுப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம வந்து ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த கேமில் கலந்துக்க ஆசைப்படுறவங்க 709-4-3-9-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம நேயர் கேட்ட பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.
3: மணி மணி மணி மணி மணி
4: ஓங்கி அடிச்சா 1 லட்சம் வெயிட்டா.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கோடு விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:47 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் நித்யஸ்ரீ, ஜான் ஹோரே, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
1: நல்லா இருக்கோம்க்கா,
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நான் வசந்தி ரங்கநாதன், அருள் வந்து பேசுறேன்ப்பா.
0: ஓகேக்கா, ஓகே. இன்னைக்கு வந்து பக்ரீத் ஸ்பெஷலா நீங்க ஏதாவது கொண்டாடுனீங்களா?
2: இல்லப்பா, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்ல.
0: சரி, ஓகே, பரவாயில்லக்கா. கண்டிப்பா வந்து நீங்களும் கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் கொண்டாட ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறத கேட்டீங்களா?
2: கேட்டுட்டு தான் பிறந்தேன்.
0: சரி, ஓகே. ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி, கேள்விகள் கேட்க தொடங்கட்டுமா?
2: கேளுங்க.
0: ஓகே, நம்மளுக்கு மொத்தமா எத்தனை எலும்புகள் இருக்கு?
2: 1012.
0: சரி, மான்களுக்கு எத்தனை கொம்பு இருக்கு?
2: 14.
0: சரி, மீன்கள் வந்து எங்க வாழும்?
2: தரையில.
0: தரையில, சரி. உங்களுக்கு பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டரோட பேர்னா யார சொல்லுவீங்க?
2: மியூசிக் டைரக்டர் கேட்டிங்க? ஹலோ,
0: சொல்லுங்கக்கா.
2: என்ன கேட்டிங்க?
0: மியூசிக் டைரக்டரோட பேரு?
2: சிவாஜி கணேசன்.
0: சிவாஜி கணேசன், சரி, ஓகே. கத்திய வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்?
2: என்ன கேட்டிங்க?
0: கத்திய வச்சு நம்ம என்னக்கா பண்ணலாம்?
2: அதுவா, சமைக்கலாம். அடுப்புல வச்சு கலம்பெல்லாம் கலக்கலாம்.
0: ஓகேக்கா, ஓகே. மொபைல் போன் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்?
2: முகம் பாக்குறதுக்கு.
0: முகம் பாக்குறதுக்கு, சரி. சாம்பார் எது மூலமா செய்வாங்க? இதுல வச்சு செய்வாங்க. என்ன பாடல் வேணும்?
2: விஜய் அவங்க நடிச்சது 20 கோடி நிலவுகள் தோன்று பெண்மையானதுன்னு ஒரு பாட்டு வருமே,
0: கொஞ்சம் புது பாடல்கள் கேட்டா நல்லா இருக்கும்.
2: தெரியலையப்பா. சரி, விஜயா சார்ந்து வேற ஏதாச்சும் கூட கொடுங்க.
0: ஓகேக்கா, அவங்க நடிச்ச ஒரு புது படங்கள்ல இருந்தே பாடல்கள் கொடுத்துறோம். ரொம்ப நன்றிக்கா.
2: நன்றிப்பா.
0: ஓகே, நம்ம வசந்தி அக்கா சூப்பராகவே வந்து கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணியாச்சு. இந்த நேயரோட நம்மளோட நிகழ்ச்சியுமே நிறைவு பகுதிக்கு வருது. அதனால நம்ம ஜான் ஹோரே தம்பி சொல்லியிருந்தா அந்த கதையோட முடிவு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
1: அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த புலவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, உங்களுக்கு யாராவது இளவரசர் யாரோ இருக்காரா அப்படின்னு கேட்கும்போது அந்த அரசர் ஆமாம், எது கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பொய்யான முடிசூட்டு விழாவை இங்கே உங்களுடைய அந்த இளவரசனை ஒரு பொய்யான அரசனாக மாற்றி ஊர் ஜனங்களுக்கு ஒரு உண்மையான அரசனாக மாற்றுங்க அப்படின்னு சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாராம். அதோட எல்லாரும் பேசிக்கிட்டாங்களாம், என்னடா இது, இவர் நல்லா தானே இருக்காரு, ஏன் அவருடைய மகனை இப்படி இளவரசனாக அரசனாக மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் முணங்கிட்டே இருந்தாங்களாம். அதோட அந்த அரசர் இருக்கார்ல, அவர் ஒரு வரி ஒன்று வாங்கிட்டு இருந்திருக்காரு. அதாவது விவசாயிகள் கிட்டேருந்து அவருடைய நாட்டிலேயே கொஞ்சம் தான், அதாவது ஒரு நாளைக்கு 10 மூட வருது அப்படின்னா, நெல்கள் 10 மூட அப்படின்னா, அவர் எல்லா ஜனங்கள்கிட்டருந்தும் 2 வாங்கிடுவாராம். அதோட இப்படி இருக்கும்போது அதனால தான் அந்த அரசரை யாருமே புகழ மாட்டாங்களாம். அதோட அந்த புலவர் வேகமாக, அதோட அந்த இளவரசன் இருக்கார்ல, இப்போ அவர் தான் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி தெரியும்போது இளவரசன்ட்ட, நீங்கள் சொல்லுங்கள், நான் எங்கள் அப்பாவாகுது உங்கள்கிட்ட 2 மூட தான் வாங்கினாரு, நான் இனிமேல் 10 மூடையுமே வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதோட அங்கே இருக்கிற அரசர் 10 மூடையா, ஐயோ இனி ரொம்ப கெட்டவனு நினச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களை இல்லை உங்கள் இளவரசனை சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசன் போய், நான் தான் உங்களுடைய புதிய தலைவன், இனிமேல் நீங்கள் எனக்கு 10 மூட தரணும் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் அந்த போன அரசன், அதாவது அப்பா அரசர் இருக்கார்ல, அவரை போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுக்கு இவரே பரவாயில்ல போகிறேன், ஐயையோ இந்த மகான அரசரை மாற்றி நம்மளோடய இது பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புகழ வச்சுட்டாராம். இது இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் நம்மளுக்கு சிம்பிளான, அதாவது இந்த புலவர் மாதிரி நம்ம ஈஸியாக யோசித்து நம்மளுடைய அந்த முடிவுகள் எடுத்தோம் அப்படின்னா அது ஈஸியாக முடிஞ்சிடும்.
0: ஓகே, ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் நம்ம யோசிச்சு மண்டைய குழப்ப தேவையில்லை, ஜாலியாக ஈஸியாக நம்மளுக்கு தோன்ற விஷயங்களை வந்து டிசிஷனாக எடுத்தாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இன்னைக்கான வானிலை தகவல் என்ன அப்படிங்கிறதா தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு காற்றோட வேகம் 17 கிலோமீட்டர்ல இருந்து 25 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையிலிருந்து காற்று வீசும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மழைக்கான வாய்ப்புமே இல்லை. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட டாடா பை பை சொல்லி கிளம்புறது நான் தியஸ்ரி மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10 12
2: நான் சொல்லவா? 21
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைனா நம்மள கம்மா இருக்காருனே நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னமா, கடற்கரை பக்கம் சும்மா கூட வந்தது இல்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதுதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 முதல் 9 வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: லோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட அடுத்த 2 மணி நேரம் பேச போறது நான் திபோன். ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல பலவிதமான சவால்கள் இருக்கும். அது எந்த தொழிலா இருந்தாலும் சரி, உலகத்திலேயே ரொம்ப சவாலான தொழில், ரொம்ப ஆபத்தான தொழில் அப்படின்றது சுரங்க வேலை செய்யறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகத்துல 2வது ஆபத்தான தொழில் அப்படின்றது நம்மளுடைய மீன்பிடி தொழில் தான். மீன்பிடி தொழில என்ன நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்றத நம்மளால கணிக்க முடியாது. வருஷத்துக்கு குறிப்பிட்ட அளவுல இறப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு தொழில் அப்படின்றதுனால இந்த மீன்பிடி தொழிலையும் ஒரு ஆபத்தான தொழில்கள்ல 2வது இடத்துல வச்சிருக்காங்க. ஆபத்து அப்படின்றதுக்கும் சவால் அப்படின்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இப்போ ஒரு தொழிலில் என்னென்ன சவால்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டால், வரக்கூடிய கஸ்டமர் அதாவது வாடிக்கையாளர்களில் பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை அந்த தொழிலை தொடங்குறதுலே பிரச்சனை இருக்கலாம். இது எல்லாமே வந்து சிரமங்களில் வரும். இதே மாதிரி ஒரு தொழில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பகுதிகளில் மீன் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க கடையை. கரை வந்ததுக்கப்புறமா அந்த மீனெல்லாம் விற்கணும் இல்லையா. இந்த விற்கக்கூடிய தொழில் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள், அவங்க வந்து தினமும் தினம் வந்து சவால்களோடு இருக்கக்கூடிய ஒரு தொழில் தான் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் 2 விதமான தொழில்கள் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இன்னொன்று பெட்டி வியாபாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கேருந்து பெட்டிகளில் மீன்களை அடைச்சி அதை வந்து வெளியூர்களுக்கு விற்பனை பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து பெட்டி மீன் வியாபாரிகள், ஒரு சிறு வியாபாரிகள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய இவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள்லாம் என்னென்ன, அதை எப்படி சமாளிப்பாங்க அப்படின்றத தான் இன்னைக்கான கேள்வியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்ல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
3: வணக்கம் அண்ணா, உங்களோட பேரு, எங்க இருந்து பேசுறீங்க?
4: என் பேரு கெஸ்டர், பாம்பல இருந்து பேசுறேன்.
3: நீங்க என்ன பண்றீங்க அண்ணா இப்போ?
4: நான் மீன் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன், லோக்கல் உள்ள மீன் எடுத்து வெளியாகணும்.
3: பெட்டி மீன் வியாபாரத்துல இருக்கக்கூடிய சவால்கள்லாம் என்னென்னு நினைக்கிறீங்க?
4: பெட்டி மீன்ல இருக்கிற சவால்கள்னு பார்த்தா, இந்த தர்மத்துல மீன் இருக்கிறதே மிகப்பெரிய சவால் தான். வெளியே உள்ள வியாபாரிகள் நமக்கு கொடுக்குற இந்த ரேட்டை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த ரேட் வந்து இங்க நமக்கு அமைகிறது ரொம்ப சவாலாக தான் இருக்கு. அதையும் தாண்டி அமைஞ்சிட்டுனா அந்த மீனை எடுத்து நம்ம பேக் பண்ணுற கம்பெனி ஒரு இடத்துலையும் துறைமுக ஒரு இடத்துலையும் இருக்கும். ஸோ அங்கேருந்து இங்கேருந்து பாக்ஸ் கொண்டு போய் ஐஸ் வச்சு அங்கேருந்து திரும்ப நம்ம கம்பெனிக்கே வந்து அதை பேக் பண்ணி எடுத்து அனுப்புறது கொஞ்சம் சவாலாக தரும். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் தேதி இன்றைக்கி 18, நேற்று 17ஆம் தேதி முதல்ல பாம்பன் தெக்க போட்டு கடல் போயிட்டு வந்தாங்க. வந்து வியாபாரிகள் அரௌண்ட் தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா ஏரியாவிலையும் நம்ம வியாபாரிகள் அனுப்புகிறாங்க. எஸ்பெஷலி நேற்று வந்து பெங்களூர் போகிற MR ஒரு வண்டி, கோயம்புத்தூர் வரைக்கும் போகிற வந்து GSF ஒரு வண்டி, இந்த வண்டியை MR போகிற வண்டி கரூர் பக்கத்தில் அப்செட் ஆகிடுச்சான். மேலே வச்சுருந்த ஒரு 10-15 பெட்டியோட மீன் வந்து சேதறி மீன்கள் பூரா இதுன்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூருக்கு GSF போகிற அந்த வண்டி வந்து போகிற வழியில் வந்து டயர் வந்து பஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ கோயம்புத்தூர் போகிற வழியில் உள்ள ஆளுக்கு யாருக்குமே பெட்டி அங்கே போய் சேரல. ஸோ அந்த டயத்தில் கொண்டு போய் சேர்த்து விற்று பணம் வந்தால் தான் அவங்களுக்கு அது கொஞ்சம் நார்மலாகும். இது மாதிரியான சவால்களும் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி ரேட்டு, அதை எதிர்கொள்கிற செலவுகள், இப்போ நம்ம ஊருக்கு இப்போ இங்கேருந்து மதுரைக்கு அனுப்புகிறா இருந்தால் கிலோவுக்கு ஒரு 15 ரூபா கொட்டிங்க வைக்கலாம், முடிஞ்சால் ஒரு 20 ரூபா வைக்கலாம். அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா செலவு வந்துடும். லேபர் இருக்குது, 2 தடவை வயசு போடுறது இருக்குது, மெயின்டெனன்ஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்கிறதுனால ஒரு சில சவால்கள். அதுவும் அந்த பேமெண்ட் வந்து எக்ஸாக்டாக வந்து திங்கக்கிழமை சாயங்காலத்துக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது எல்லா வியாபாரியும் போடுறது, ஸோ கையிலேருந்து தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி அந்த பேமெண்ட் வந்து கைக்கு வந்து சேர மாட்டேங்குது, அது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. சில வியாபாரிகளுக்கு கொடுக்குறத கொடுத்துட்றாங்க, நிப்பாட்டி நிப்பாட்டி வைக்க இங்கே நம்ம எங்கள் கை காசு தான் போய்கிட்டே இருக்கு.
3: இப்போ இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில வண்டி வந்து அப்செட் ஆகுறது, டயத்துக்கு போகாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஒரு எதிர்பாராமல் நடக்கிற விஷயம் தான். அவங்களும் வந்து வேணும்னு பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் அது நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்குது, மனதளவுலையும் சரி நம்மளுடைய பொருளாதார அளவுலையும் சரி எவ்வளோ பாதிக்குது?
4: வியாபாரம் பண்ணுறது லாப நோக்கு மட்டும்தான். முதல் நம்மளோட ஃபஸ்ட்டு பரிமாணங்கள் எப்படின்னா, சரி ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு முதலுக்கும் ப்ளஸ் செலவும் கிடைச்சா போதும், அதுக்கப்புறம் லாபம் கிடைச்சாலும் கிடைக்கட்டும், இன்றைக்கிலேனாலும் நாளைக்கு கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு சில வியாபாரங்கள் அப்படி ஓடும். அப்போ இந்த வியாபாரத்தையும் தாண்டி இப்போ வண்டி அப்செட் ஆகிறது, அந்த மீன் பூரா சிதறி ரோட்டில் விழுந்து அந்த மீனை விற்க முடியாத அளவுக்கு போகிறது. ஸோ மொத்தம் முதலுமே போயிருக்குல்ல, ஒரு 15 ரூபாய்க்கு மீன் அனுப்புனா முடிஞ்சால் எங்களுக்கு அதிலேருந்து ஒரு 700 ரூபா வந்து ஒரு 1000 ரூபா வரைக்கும் வைப்போம். 1000 ரூபா கிடைக்கலாம்னு பரவாயில்ல, முதல்ல கொண்டு போய் கொடுத்தவங்களுக்கு நம்பிக்கையோடு கொடுக்குற ஆட்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுலேயும் ஒரு சில விபத்து நடந்துருக்கும், அதோட நம்ம தான் பரட்டி காசு கொடுக்குற மாதிரி இருக்குது.
3: இதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக என்னென்ன வழிகள்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க?
4: ஸ்டாண்டர்டாக என்ன வழி இருக்குன்னா, டிரான்ஸ்போர்ட், இந்த வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை மட்டும் கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும். மாற்றுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது, டிரான்ஸ்போர்ட்னாவே கண்டிப்பான முறையில் இது எல்லாமே தான் இருக்குது. இன்சூரன்ஸ் ஏன் போடுறாங்க? விபத்து நடக்கும்னு தெரியும், அந்த தால் நடக்க வாய்ப்புகள் இருக்குது, அதனால தான் போடுறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. சேஃப்டியாக சேஃப் ட்ராவல் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு ட்ரெயின் தான். இந்த விபினி அவற்றில் யாரும் ஃப்ளைட் அனுப்புறதில்ல, அதெல்லாம் எக்ஸ்போர்ட் அதை விட்டுருங்க. நம்ம லோக்கல் அரௌண்ட் தமிழ்நாடு மட்டும் பேசிக்கிறோம். அங்கே மட்டும் மேக்ஸிமம் வந்து ட்ரெயின்னா கொஞ்சம் ஈஸி, கொஞ்சம் சேஃப், நல்லா சேஃப்டியாக இருக்கும். மற்றபடிக்கு கவர்மெண்ட் பஸ்ஸு, கமர்ஷியல் வெஹிக்கிள் இவங்க எல்லாமே எல்லா நேரமும் எல்லாம் சொல்ல முடியாது, விபத்து தானே, எதிர்பாரம் நடக்கிறது தானே, எப்படியாவது நடக்கும், அதை நம்ம தாங்கிட்டு தான் ஆகணும்.
3: கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைகள் அமையணும் அப்படின்றது நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க, கண்டிப்பாக அது மாதிரியே நடக்கும். ரொம்ப நன்றி நான் உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
4: நன்றி.
0: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: என்னுடைய பேர் திரவியா. அந்த பாலத்துக்கு அடியில் வந்து ஒரு மீன் கடை வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கேன் ஐயா.
2: பெட்டி மீன் வியாபாரம் அப்படின்றது பெரும்பாலும் உங்களுக்கு அருகாமையிலேயே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வியாபாரமாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பார்த்த வரைக்கும் அவங்களுடைய சவால்கள்லாம் என்னென்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க
3: ஐயா? நீங்கள் சொல்கிற வார்த்தை சரியான வார்த்தை, நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. பெட்டின்னு சொல்கிறது வந்து இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஊரில் ஒரு கான்டாக்ட் வச்சுருப்பாங்க. அவங்க அங்கே தான் அந்த மார்க்கெட்டில் மீன் வியாபாரம் பார்ப்பாங்க. மீன் ஹோல்சேல் மார்க்கெட்டில் மீன் அவங்க வந்து இப்போ ராமேஸ்வரம், பாம்பன், இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும், தூத்துக்குடி, ஒவ்வொரு ஊர்கள்லேருந்து அந்த அவங்க வந்து ஒரு கான்டாக்ட் வச்சுருப்பாங்க. அங்கே அவங்க நிரந்தரமாக ஒரு கடை போட்டிருப்பாங்க. இங்கே வந்து மீன் வியாபாரம் பார்க்குற பற்றியில் மீன் எடுத்து அனுப்புகிறாங்களே, அவங்களே கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி எனக்கு இந்த மீன் வேணும், எடுக்க முடியுமான்னு கேட்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, சரி எடுத்துருவோம், ரேட்டை வந்து சொல்லணும். காலையிலேயே காலையில் வந்து ஒரு 5:30 6 மணிக்கோ

0: நீங்க இந்த ரேட்டுக்கு வந்து இந்த மீனை எடுத்து எடுப்ப முடியுமான்னு. இவர் வந்து இந்த மீனை பார்த்துட்டாருன்னா, இங்க உள்ள வியாபாரிமார்கள் மீன் கொடுக்குறாங்க பத்திலா, அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த ரேட்டு தான் சொல்லுவாங்க. இவர் திரும்ப அந்த அவரை கான்டாக்ட் பண்ணணும், யாரு மீன் எடுக்கிறவர். ஒரு கோயம்புத்தூர்னு வச்சுக்கங்களேன், ஒரு மதுரைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தஞ்சாவூர் வச்சுக்கோங்களேன், அவர் அங்க இருப்பாரு, அங்க மீன் மார்க்கெட்ல அவர் வியாபாரம் பாக்குறாரு. அவர்கிட்ட சொல்லணும், ஐயா சீலா வந்து 500 ரூபாய்க்கு போகுது, எடுக்கவா வேண்டாம். அவர் என்ன சொல்வார், அந்த 500 ரூபாய் போஞ்சன ஒரு 50 ரூபாய் குறைச்சு கேட்டு பாருங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஒரு 100 ரூபாய் குறைச்சு கேட்டு பாருங்களேன்னு சொல்லுவார். இல்லை கேட்டு இவர் கேட்டுப்பவர் 450 ரூபாய் தரீங்களாயா அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் வந்து 450 ரூபாய்க்கு இவர் ஓகே ஆகிட்டாருன்னு வைங்களேன், இவர் வந்து 50 ரூபாயோ 50 ரூபா கூட வச்சு தான் அவர்கிட்ட சொல்லுவார். 400 ரூபாய் சொல்கிறது தான் அவர் 450 ரூபான்னு அங்கே சொன்னால் தான் அது சரியாகும். ஏன்னா இவருக்கு பெட்டி ஒரு பெட்டி இவருங்க அனுப்புறோம்னா கிலோவுக்கு 30 ரூபா செலவாகும். குறைஞ்சது ஒரு பெட்டிக்கு 30 ரூபா 40 ரூபா செலவாகும். ஐஸு ஒரு பெட்டி வேலை கூலி கயிறு டேப்பு இதெல்லாம் சரிபார்த்தா 40 ரூபா 35 ரூபாய்க்கு மேலே வரும் ஒரு பெட்டி கிலோவுக்கு. அப்படி ஒரு காலகட்டங்கள் இருக்கனால இவர் 400 ரூபாய்க்கு எடுக்கிற மீன் அவர் 450 ரூபா சொன்னா தான் அந்த கரெக்டாக உள்ள அது வியாபாரி அங்கே உள்ள வியாபாரி நல்ல வித்து வரவு கொடுக்குறவன் நல்லவனாகவும் இருக்கணும், இல்லாட்டா அது ஒரு சவாலாக தானே. சில பேர் என்ன செய்வான், அவர் புதுசாக ஒரு வந்து வியாபாரம் பார்க்குறேன்னு இருப்பான், அவர் ரெண்டு பெட்டி அனுப்பவும் சொல்லுவான், முத முதல்ல படக்குன்னு பணத்தை அனுப்பிடுவான். ரெண்டாவது நினைக்கணும் ஒரு 4 பெட்டி அனுப்புவேன், இவர் உற்சாகத்தில் 4 பெட்டி அனுப்புற அதான் ஓடி ஒழிஞ்சிடும். பணம் வராமல் அப்படி ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது என்னையும் எடுத்துங்க, நானே வந்து பெட்டியாக போட்டேன், பெட்டி போகும்போது எனக்கு 1 லட்சம் ரூபா போச்சு ஒரு 2 மாதம் 3 மாதத்தில். இப்படி தான் ஏமாந்து எப்போ நான் முதல்ல ஒரு 4 பெட்டி போட சொன்னான் போட்டு விட்டேன், ரெண்டாவது 8 பெட்டி போட சொன்னான் போட்டு விட்டேன், கடைசியில் அங்கே தான் போனான் தெரியல, போய் தேடி பார்த்தேன் ஆளே இல்லை, கோயம்புத்தூருக்கு போட்டு விட்டேன். இப்படி ஏமாந்தவங்களும் உண்டு. அந்த ஏமாந்த முதல்ல பெட்டி போட்டவங்க யாருமே வந்து ஏமாறாமல் இருக்க முடியாது. அந்த எல்லாம் கடந்து அவங்க சுதாரித்து தான் வர வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அதனால் வந்து அனுப்பும்போது நல்ல ஒரு நல்ல தெளிவான மீனாகவும் அவங்க சொல்கிற மீன்லே தெளிவான மீனாக எடுத்து வெட்டி போட்டு நீட்டாக அனுப்பணும். அங்கே உள்ள வித்து அவர் அங்கே வித்து வரவங்க கரெக்டாக இருக்கணும். அப்போனா தான் இந்த கனெக்ஷன் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த கனெக்ஷன் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னு வைங்களேன் இவனையும் ஏமாந்துருவான், அவன் அங்கிட்டு கொடுத்து ஏமாந்துருவான், இவன் இங்கிட்டு கொடுத்து ஏமா. கடைசியில் பார்த்தா ஆரம்பத்து இப்போ கடைக்காரில் நம்ம எத்தனை பேரே பார்த்துட்டேன், நிறைய நிரந்தரமாக பார்க்குற இப்போ நிரந்தரமாக நிறைய பேர் வியாபாரம் பார்க்க வந்தவங்க அடிபட்டு போயிட்டாங்க, கண்ணுக்கே தெரியாமல் போயிட்டாங்க. ஏன்னா வந்து அது ஏமாந்து தான் போனாங்களே, ஏமாறு தெரியாமல் தெளிவு தெரியாமல் போனாங்க. தெளிவான ஆளுக்க பூரா இன்றைக்கி வந்து பெட்டி போட்டு ஏமாந்து அதிலிருந்து சுதாரித்து இப்படித்தான் சொல்கிற வந்து இன்றைக்கி நல்லா இருக்கிறவங்களையும் பார்க்குறோம், அதே மாதிரி கெட்டு போனவங்களையும் பார்க்குறோம். இதுதான் சவால். எப்போதுமே ஒருத்தன் மீன் கேட்குறானா, அவன் நல்லவனா கெட்டவனா எப்படி ஏதுன்னு அவன் சொல்வான், 4 பெட்டி எனக்கு அனுப்பணும், அந்த மாதிரி அனுப்பக்கூடாது. 2 பெட்டினா கொஞ்சம் குறைவான உள்ள ரேட்டில் உண்டு போடுது, இது அடி வந்தாலும் சரி வரட்டாங்க. அவன் ரெண்டாவது வந்து எடுத்துகிட்டு என்ன செய்வான், மீன் வந்துட்டேன்னு சொல்லிருக்காண்டி 1 பெட்டி 1.5 பெட்டி காசை போட்டு ஒரு 1000 2000 நிறுத்தி வச்சுக்கிடுவான். நிறுத்தி வச்சுட்டு என்ன கூட 1 பெட்டி 3 பெட்டி சேர்த்து போடுங்கன்னு சொல்லுவான், அனுப்புவான். 1 பெட்டிக்கு 3 பெட்டிக்கு அனுப்புனா 1 பெட்டிக்கு 3 காசு போட்டு விடுவான், 2 பெட்டி. அப்படியே அடுத்து என்ன செய்வான், 1 லட்சம் ரூபாயை நம்மள்ட காசை வச்சுக்கிடுவான். இவன் போன் மேலே ஃபோனை அடிக்க வேண்டியதான், ஃபோனே எடுக்க மாட்டான். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஆங்காரத்தில் ஃபோன் வேறு ஒரு ஃபோனை வச்சு அடிக்கும் போது கிழிப்பான், அது இவன் கிழிப்பான், அப்படியாக்கும் இப்படியாக்கும் ஆணாயக்கம் போடுங்க, அதோட ஓடி ஒழிஞ்சிடுவான். நல்லா இருக்கிறவங்க நிறையா இருக்கு, இதுதான் சவால்.
1: நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள்லாம் நடந்துச்சு, எப்படி ஒரு பெட்டி போடணும், ஏன் அதிகமாக நம்ம உற்சாகத்தில் அனுப்பக்கூடாது, எல்லா விதமான டீட்டெயிலுமே சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா, உங்களோட கருத்துக்களை சொல்றதுக்கு.
0: உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நீ கேள்விக்கு ரொம்ப ரொம்ப நன்றியா.
1: பெட்டி மீன் வியாபாரிகளுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வியாக கேட்டிருக்கோம். பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: என் பேர் எல்கேஎஸ் யாசின், பாமர்லேருந்து பேசுகிறேன்.
2: நீங்கள் என்ன தொழில் அண்ணா பண்ணுறீங்க?
3: நாங்கள் மீன் வியாபாரம், மீன் எக்ஸ்போர்ட்டிங்கு, மீன் வியாபாரம்.
2: இப்போ பெட்டி மீன் வியாபாரம்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா?
3: ஆ, பண்ணியிருக்கோம்.
2: அதில் இருக்கக்கூடிய சவால்கள்லாம் என்னென்னான்னு?
3: பெட்டி மீனில் எடுக்க சவால்னால் நிறையா சவால் இருக்குது. மீன் எடுக்கிறதே சவால் தான். அவங்களுக்கு தெளிவான, வியாபாரிக்கு தெளிவான மீன் எடுக்கிறேன். அது வெரைட்டியாக கேட்பாங்க. வர 5 கிலோ 5 கிலோ 5 கிலோவாக கேட்பாங்க எல்லா மீன்லேயும். அதுலேயே 5-5 கிலோ எடுக்கணும். ஒவ்வொரு வட்டியில் போய் 5 கிலோ கேட்டால் தரமாட்டாங்க. இப்போ மொத்தமாக எடுக்கிற ஆட்கள்கிட்ட போய் நாங்கள் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக கெஞ்சணும், அவங்கள்ட்ட கெஞ்சி பேக்கிங் அனுப்பணும். அவங்க தெளிவான மீன் அனுப்புனா அவங்க பணம் போடுவாங்க, இல்லைன்னா பணம் போடுறதுக்கு யோசிப்பாங்க, கம்மியாக போடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னும் சவால்னால் அனுப்புறதில் சவால், ட்ரெயினில் அனுப்பணும், பஸ்ஸில் அனுப்புகிறதா, இல்லை லாரியில் அனுப்புகிறதா, டயத்துக்கு அவங்க எடுக்கணும். டயத்துக்கு எடுத்துட்டாங்கன்னா தான் மார்க்கெட்டு போக முடியும், அதுவும் பார்க்கணும். வெள்ளனையே போனால் தான் நம்மளுக்கு கூட விற்க முடியும். லேட்டாக வண்டி திடீர்னு பிரேக் டவுன் ஆகும், லாரி பஸ்ஸு திடீர்னு லேட்டாக போகும். ட்ரெயின்னா ஓகே, ட்ரெயின்னா டயத்துக்கு போயிடும், மற்ற இந்த ரெண்டுனா பிரேக் டவுன் ஆகுது, திடீர்னு லாரி அப்செட் ஆகுது. இந்த டைம்னா கொஞ்சம் சிரமம், நிறைய சிரமங்கள் இருக்குது அதுக்குள்ளே.
2: இப்போ பெட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எல்லா இடங்கள்லையுமே, அதாவது நம்மளோட பகுதியிலே இப்போ நிறைய வியாபாரிகள் இருக்காங்க பெட்டி. அப்போ வந்து அது போய் சேர்றதில்ல, நீங்கள் சொன்னதை தவிர்த்து வேறு ஏதாவது பெட்டி கரெக்டாக போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் போகணும், இல்லை கரெக்டாக நம்மளுக்கு போயிடுமா பெட்டிலாம்?
3: நம்பிக்கை தான். வியாபாரி நம்ம அனுப்புறது, இங்கேருந்து அனுப்புறது நம்ம திறமை, எடுக்கிறது அவங்க டைமிங்கில் போய் எடுக்கணும். டைமிங் மிஸ் ஆனால் மிஸ் ஆகத்தான் செய்யும். ஏன்னா ஒரு இடத்துல மார்க்கெட்னா மார்க்கெட்டில் இறக்கிடுவாங்க, எப்போ வந்தனாலும் எடுத்துக்கலாம். ஸோ அவுட்ரு ஏரியானா இப்போ ஒரு மார்க்கெட்டை விட்டு அவுட்டரில் இறக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க அந்த டைமிங்கில் போய் எடுக்கணுங்களா? அப்படி எடுக்க முடியலைன்னா வேற எவனாவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களே, அதில் ரொம்ப சிக்கல்கள் இருக்குது. மார்க்கெட்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, மார்க்கெட்டுக்குள்ளேயே கொண்டு போய் இறக்கிடுவாங்க, அவங்க காலையில் வந்து எடுத்துக்கிடுவாங்க. அவுட்டர்னா ரொம்ப சிக்கல்கள் இருக்குது, களவு போகுது, அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல், அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, அது நம்ம கண்ட்ரோல் தான். கையில் கிடைக்கிற வரைக்கும் நம்ம கண்ட்ரோல், அவங்க கையில் கிடைச்சா மட்டும்தான் அவங்களுக்கு பொறுப்பு. அதனால் நிறைய சிக்கல்கள் இருக்குது அதில் போய் சேர்றதில். அதனால தான் மார்க்கெட்டுக்கு தவிர்த்து வேறு வியாபாரிகளுக்கு வைக்கும்போது, அவுட்டரில் வைக்கும்போது கவனமாக இருப்பாங்க. என்கிட்டே ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வண்டி போய் சேர்ந்துருச்சா என்ன எல்லாமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க.
2: இதை தவிர்த்து உங்களோட தொழிலில், நீங்கள் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, உங்களோட தொழிலில் என்னென்ன சவால்கள்லாம் இருக்கும்?
3: எங்கள் தொழிலில் என்ன சவால், போட்டி போட்டு எடுக்கிறது தான் சவால், வேறு ஒன்றும் சவாலெலாம் இல்லை. தெளிவான மீன் ரேட்டு அவங்க வியாபாரி கேட்குற ரேட்டுக்குள்ளே எங்களுக்கு லாபத்தையும் பார்க்குற மாதிரி ரேட்டுக்குள்ளே எடுக்கணும், அதுதான் சவாலே. வேறு என்ன சவால், வேறு ஒன்றும் சவால் இல்லை. அவங்க பணம் போட்டாங்கன்னா நாங்கள் அடுக்க போட்டி போட்டு எடுக்கிறது தான். போட்டிகள் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் ரேட்டு முன்னே போகும், லாபமும் கிடைக்கும், நட்டமும், அதாவது நட்டமும் ஆகும். லாபம் தான் மோஸ்ட்லி வைப்பான், அவங்க அதுக்குள்ளே விற்கணும் இல்லை. பணம் கரெக்டாக இருந்தவொடனே நாங்கள் அந்த வியாபாரம் தெளிவாகத்தான் பார்த்துக்கிருக்கோம்.
2: இதுக்கு முன்னாடி ஆனால் நீங்கள் வந்து பெட்டி மீன் வியாபாரம் தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது சவால்லாம் வந்து நீங்கள் சந்தித்த சவால்லாம் இருக்குதா, அதை சமாளிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சா?
3: இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு வியாபாரிக்கு பெட்டி விற்கிறோம்னா ஆட்டோ ஒரு 10 ரூபா கிடைக்கும், அந்த லாபம் தான் பார்த்துக்கிறோம்னா பக்கத்து வியாபாரி அதே அட்ரெஸ்க்கு வைப்பாப்பில். இந்த அட்ரெஸ்க்கு வைக்கும்போது அவர் ரேட்டுக்கு வைப்பார், அவங்க வியாபாரியை பிடிக்கணுமேனு வைப்பாங்க. நிறைய சவால்கள் இதுக்குள்ளேயே இருக்குது. நம்ம வியாபாரியிலே பக்கத்து வியாபாரி ஒரு 2 நாள் வச்சா இன்னொரு வியாபாரி பார்ப்பார், நல்ல வியாபாரியாக இருக்காரேன்னு அட்ரெஸ்க்கு அவர் அட்ரெஸ் அதே அட்ரெஸ்க்கு போட்டு காண்டாக்ட் பண்ணிக்கிடுவாங்க. அதனால நம்மளுக்கு சவால்கள் அதிகமாக தான் இருக்கும். தெளிவான வியாபாரியை பிடிக்கிறதுக்குள்ளே நம்ம பெரிய சவாலை இறஞ்சா ஆகணும். ஏன்னா அந்த வியாபாரி நம்பிக்கையாக சொல்லணும், எனக்கு ஒரு வியாபாரியே போதுன்னு சொன்னால் லிமிட்டாக நம்ம வியாபாரம் ஓடும். பக்கத்து வியாபாரி அவன் களவாணி கோயிலாக இருந்தால் எல்லா பெட்டியும் கேட்பான் எல்லார்ட்டையும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சவால்கள் இருக்கு. அதனால தான் பெட்டி வியாபாரத்தையும் நாங்கள் சில பேர்களை விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவன் லாபம் கூட கிடைக்குன்னு சொல்லி நிறைய வியாபாரிகள்கிட்ட எடுக்கிறாங்க. அதனால் ஒரு வியாபாரிக்கிட்ட வச்சுருந்தா தான் ரெண்டு பேருமே லாபம் பார்க்க முடியும். மோஸ்ட்லி அது பண்ணுறவங்க தான் இப்போ வியாபாரம் பார்த்துக்கிருக்காங்க.
2: ரொம்ப நன்றி நான் உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: ஆ, நன்றி.
2: பா பாடல்களை தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல கடல் உணவுகள் ஒரு பிரதானமான உணவு பொருளா இந்த பூமியில மாறிக்கிட்டு இருக்குது. மனிதர்கள் கண்டுபிடிச்சதுலேயே ஒரு பிரமாதமான கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போக்குவரத்து அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சாதாரண கடையில் விற்கக்கூடிய ஒரு மிட்டாயில இருந்து வீடு கட்ட உதவுற சிமெண்ட் செங்கல் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்தை நம்பி தான் இருக்குது. இந்த போக்குவரத்து இப்படி உலகத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அது மீன்பிடி தொழிலையும் விட்டு வைக்குமா? கண்டிப்பாக மீன்பிடி தொழிலும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. இன்னைக்கு நம்மளுடைய பகுதிகளில் பிடிக்கப்படக்கூடிய, எல்லா பகுதிகளிலையும் பிடிக்கப்படக்கூடிய 100-98% மீன்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து வெளியில் ஏதோ ஒரு ஊருக்கு தான் விற்பனை ஆகிறதுக்காக போகுது. அப்படி போகும் பொழுது ஒரு சிறிய கிராமம் வரைக்கும் கடல் உணவுகள் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பெரிய வியாபாரிகள் தான் தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. சிறு குறு வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளுடைய தெருக்களை எடுத்துக்கோங்க. தெருக்கல்ல மீன் விற்க வரவங்க என்ன பெரிய வியாபாரியாவா இருப்பாங்க? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க, சிறிய வியாபாரிகளாத்தான் இருப்பாங்க. அப்ப சிறிய வியாபாரிகளால ஒரு கடைக்கோடியில இருக்கக்கூடிய கிராமத்திலையும் போய் மீன்களை விற்பனை செய்ய முடியும். அதனால வந்து சிறு குறு வியாபாரிகள், குறிப்பா நம்மளோட பகுதியில சொல்லணும்னா பெட்டி போட்டு விற்பனை செய்யற வியாபாரிகள், அவங்க தான் சிறு குறு வியாபாரிகள். அவங்க எப்படிலாம் மீன் எடுப்பாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் என்னென்ன, நம்ம எங்கேயோ இருந்து ஒரு கடல் உணவை வாங்கும் பொழுது அதற்கான பேரம் பேசுறோமே அது கரெக்டு தானா அப்படின்றதுலாம் இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், ரீசனபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வண்டிக்கு நம்பர் பிளேட் எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்தியாவில் மொத்தம் 8 வித்தியாசமான கலரில் நம்பர் பிளேட் வழக்கத்தில் இருக்கு. அதில் சிவப்பு கலர் நம்பர் பிளேட்னா புதுசாக வாங்கின வாகனங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு தற்காலிக எண் மட்டும்தான். அதே இந்தியாவோட தேசிய சின்னம் கொண்ட சிவப்பு கலர் நம்பர் பிளேட்டை இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மாதிரியான உயர் அரசு அதிகாரிகள் பயன்படுத்துகிறாங்க. ஊதா கலர் நம்பர் பிளேட்னா வெளிநாட்டினர் இந்தியா வந்து வண்டி சொந்தமாக வாங்கி ஓட்டினா கொடுப்பாங்க. மஞ்சள் கலர் நம்பர் பிளேட்னா சரக்கு வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ட்ரக்கு, டாக்ஸி இது எல்லாமே இதுல அடங்கும். கருப்பு கலர் நம்பர் பிளேட்னா வாடகைக்கு விடுற வண்டிகளா இருக்கும். வெள்ளை கலர் நம்பர் பிளேட் நம்ம தேவைக்கு வாங்குற வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. பச்சை கலர் நம்பர் பிளேட்னா எலக்ட்ரிக் வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததா ஆரோ நம்பர் பிளேட், அதாவது நம்பர் பிளேட் பலகையில அம்புக்குறி மேல இருக்கிற மாதிரி இருக்கும். இது ராணுவத்துல மேல் அதிகாரிகள் பயன்படுத்துற வண்டியோட நம்பர் பிளேட்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: கேட்டுட்ருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் திபோன். ஒரு சிறு குறு வியாபாரி மீன் இறக்கு தளத்தில் இருந்தோ இல்லை ஒரு விசைப்படகுகள் இருந்தோ எப்படி மீன்களை எடுத்துகிட்டு வருவாங்க? மூன்று வழிகளில் இந்த மீன்களை எடுத்துகிட்டு வருவாங்க. முதல்ல ஏலம், இரண்டாவது சீட்டு, மூன்றாவது நேரடியான விற்பனை. முதல்ல இருக்கக்கூடிய ஏலம் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான இடத்துல மீன்களை கொண்டு வந்து தட்டிடுவாங்க. அந்த மீன்களுக்கான விலையை யார் அதிகமாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த ஏலம் அப்படின்றது. நம்ம எல்லாருக்குமே இது பொதுவாகவே தெரிஞ்ச ஒரு மெத்தட் தான். சீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லு. இந்த பில்லில் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான இடத்துல மீனை கொண்டு வந்து கூடைகளில் வச்சுருவாங்க. அந்த மீனுக்கான விலையை சீட்டுகளில் எழுதுவாங்க இந்த வியாபாரிகள். இந்த மாதிரி எழுதும்பொழுது யாருடைய கையில் பணமும் யார் அதிகமாக சீட்டில் வந்து விலையும் எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த மீன் போய் சேரும். இதுதான் சீட்டு அப்படின்னு சொல்லலாம். நேரடியான மீன் எடுக்கிறது, இப்போ நேரடியாக மீன் எடுக்கிறதுனா இந்த வியாபாரி எந்த விதமான பாலமும் இடையூறும் இல்லாமல் ஒரு விசைப்படகு உரிமையாளர்கிட்டையோ இல்லை அந்த டிரைவர்கிட்டயோ என்ன பண்ணுவாங்கன்னா போய் நேரடியாக மீன்களை ரெகுலராக எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கும் பொழுது இது விசைப்படகு உரிமையாளருக்கும் சரி அந்த வியாபாரிக்கும் சரி ஒரு சிறந்த லாபத்தை கொடுக்கக்கூடியது. என்ன காரணம்னா இடையிலே இவங்க ரெண்டு பேருக்கும் பாலமாக செயல்படுவாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஒரு விலையை கொடுக்கணும், அந்த விலை வந்து இது மூலமாக கட் ஆகும். அப்போ ரெண்டு பேருக்குமான தொடர்பு அப்படின்றது நேரடியாக இருக்கும். இது மூலமாக ரெண்டு பக்கம் நன்மை இருக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டு வர்ற மீன்களை பேக் பண்ணுவாங்க. பேக் பண்றதுக்கான செலவு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெட்டிக்குமான செலவு டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து, அதாவது போக்குவரத்து செலவோட சேர்த்து 1000 ரூபாய் வரைக்கும் வருமா. இது எப்படி அப்படின்றத நான் சொல்றேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

எல்லா இடத்துலையுமே சவால்கள் இருக்கும். சிறு குறு வியாபாரிகள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம பேசுகிற பேரம். இந்த பேரம் பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க, அன்னைக்கெலாம் கம்மியாக தானே சொன்னீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேட்போம். ஆனால் அது நியாயமே கிடையாதுங்க. ஒரு சிறு குறு வியாபாரி அந்த பெட்டியை போடுறதுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் செலவழிக்கிறாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தெர்மாகோல் பாக்ஸ், இது பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் வரைக்கும் இருக்குது ஒரு பாக்ஸோடைய விலை. அதே போல் ஐஸ், அதாவது உங்களுக்கு கெட்டு போன மீன்களாக வரக்கூடாதுன்னா ஐஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா. அந்த ஐஸோடைய ஒரு பாரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 120 ரூபாய், அதை ஏற்றிட்டு வர செலவு 30 ரூபாய். அப்போ துறைமுகத்துக்குள்ளேயே ஏற்றிட்டு வர்றதுக்கான செலவே 150 ரூபாய் வரைக்கும் வருது ஒரு பாருக்கான விலை. அதே போல் பார்த்தீங்கன்னா பெல்ட் கட்டுறாங்க இல்லையா, அந்த பெட்டியை சுற்றி பெல்ட் வந்து 250 ரூபாய். இந்த 250 ரூபாய்க்கு வாங்குற அந்த ஒரு பெல்ட்டோட சுருள் பார்த்தீங்கன்னா 10 பாக்ஸ் வரைக்கும் போட முடியும். அதுக்கப்புறமா டேப்பு, இந்த டேப்பு தான் முக்கியமான ஒரு பொருள். இந்த டேப்பு 100 பா இதோடைய ரேட்டு, அதை வச்சு 5 பெட்டிகளுக்கு நம்மளால டேப்பு சுத்த முடியும். அப்போ ஒரு பெட்டிக்கு எவ்வளவு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் ஆகுது டிரான்ஸ்போர்ட் செலவு. இப்போ டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப லாங்கான இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது பெங்களூர், கோழிக்கோடு இந்த மாதிரியான இடங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகும். இப்போ பெங்களூருக்கு ஒரு 2 பெட்டி 3 பெட்டி போகிறோன்னா அதுக்கான சார்ஜ் வந்து 1500 ரூபாயிலேருந்து 1800 ரூபாய் வரைக்கும்லாம் இருக்குது. கோழிக்கோடுக்கும் அதே மாதிரி இருக்குது. அப்போ இவ்வளோத்தையும் சேர்த்து தான் ஒரு பெட்டிக்கான கணக்கு அப்படின்றது 1000 ரூபாய் அப்படின்னு மதிப்பிடப்படுது. இது எல்லாம் போக அங்கே இருக்கக்கூடிய மீனுடைய விலை, இது எல்லாம் சேர்த்து தான் அவங்களோட கைகளுக்கு மீன்கள் கிடைக்குது உணவுக்காக. இது எல்லாமே சவாலான ஒரு விஷயம்தான். என்ன காரணம்னா, அவங்க பெட்டியெல்லாம் போட்டு அமுச்சிடுறாங்க. அந்த மாதிரி அமுச்சு விடும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அவங்களுக்கு. ஏன்னா சந்தைகளுக்கு நேரத்துக்கு போய் மீன்கள் சேரணும், அந்த நேரத்துக்கு போய் மீன்கள் சேர்றதுல ஒரு பெரிய சவால் இருக்குது. அதே போல் ட்ரெயினில் போட்டு விடுறாங்க அப்படின்னா ட்ரெயினில் சார்ஜ் கம்மியாக இருந்தாலும் கூட எல்லா ஸ்டேஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மீன்களுடைய பெட்டியை ஓப்பன் செய்ய மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பக்கூடிய ஒரு சென்னை வண்டி அப்படின்னா இந்த ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பி கரெக்டாக திருச்சியில் போய் தான் முதல்ல மீன் பாக்ஸை அவுப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விழுப்புரம், அதுக்கப்புறமா எக்மூர். இதுக்கு இடையில இருக்கக்கூடிய தாம்பரத்துக்கோ இல்லைன்னா காரைக்குடிக்கோ வந்து மீன்கள் வரணும்னா ஒன்று திருச்சியிலேருந்து அந்த மீன் இறக்கி மறுபடியும் ஒரு ட்ரெயினில் காரைக்குடிக்கு வரணும். அப்படி இல்லைன்னா எக்மோர்லேருந்து இறங்கி தாம்பரத்துக்கு வரணும்னா தாம்பரத்துக்கு அடுத்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் அந்த பெட்டி. இந்த மாதிரி ட்ரெயினில் பல சிக்கல்கள் இருக்கிறதுனால நம்ம எல்லா பெட்டிகளையும் ட்ரெயினில் அனுப்ப முடியாத சூழ்நிலையும் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய சவால். வேற என்ன சவால் இருக்கும்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

ಚಂದನ ಚಂದನ ಚಂದನ ಚಂದನ ಚಂದನ ಚಂದನ ಚಂದನ ಚಂದನ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அருமையான பாடல்களோட இணைந்திருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். குமுளா மீன் பொதுவாகவே நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு மீனாக இருக்கும். நிறைய மருத்துவ குணங்களையும் கொண்டது இந்த மீன் பார்த்தீங்கன்னா, வறுவல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அருமையாகவே இருக்கும். இந்த மீனில் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி இருக்குது, ஒமேகா 3 இருக்குது, விட்டமின் B12 இருக்குது, நியாசின் இருக்குது, மெக்னீஷியம், புரதம், கால்சியம், பொட்டாசியம், இந்த மாதிரியான சத்துக்கள் நிறையவே இருக்குது. நீரிழிவு நோயாளிகள் குறிப்பாக இந்த மீனை சாப்பிடலாம். இதய நோயாளிகளும் இந்த மீனை சாப்பிடலாம். புற்றுநோய்க்கான அபாயத்தை குறைக்கக்கூடிய சக்தி இந்த குமுளா மீன்களில் இருக்குது. பக்கவாதத்தை தடுக்கக்கூடிய சக்தியும் கூட இந்த குமுளா மீன்களில் இருக்குது. அதனால கிடைக்கும் பொழுது தவறாமல் குமுளா மீன்களை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. சிறு குறு வியாபாரிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, நம்ம இங்கேருந்து யாருன்னே தெரியாத ஒரு மனிதருக்கு பெட்டிகளில் மீன்களை அனுப்பும் பொழுது அந்த மீன்களுடைய விலை ஒரு பெட்டியில் 60,000 ரூபாய், 80,000 ரூபாய் சரக்கு வரைக்கும்லாம் இருக்குமா. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கவனமாக ஒரு பெட்டியை போடணும்னு யோசிச்சு பாருங்கள். 80,000 ரூபா லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்மளுடைய கை காசை போட்டு தான் விசைப்பட உரிமையாளருக்கோ இல்லை நாட்டுப்பட உரிமையாளருக்கோ நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்படி இருக்கும்பொழுது 80,000 ரூபா ஒரு முக்கியமான பணம் தானே. அதை நம்பிக்கை அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோன்னா வெளியூர்களுக்கு போட்டுவிடுவோம். அந்த மாதிரி போட்டு விடும் பொழுது அங்கேருந்து பணம் ரிட்டர்ன் நம்மளுக்கு வரணும். 1.5 லட்ச ரூபாய்க்கு சரக்கு எடுத்திருக்கிற ஒரு விசைப்படகுக்கு நம்ம எப்படி காசு கொடுக்க முடியும்? அப்போ நம்மளுடைய கைகள்லேருந்து நிறைய அமௌண்ட்டை போடுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இந்த சிறு குறு வியாபாரியாகவே இருக்க முடியும். அப்படின்ற பட்சத்தில் நம்பிக்கைன்றது ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது. நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இரண்டு பேருமே இருக்கணும். அதை தாண்டி விபத்துக்கள் எதுவும் நடக்காமையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம்.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட, அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 அலைபாயுதே நிகழ்ச்சி. 9-10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு ரே ஆத்மநாதன் எழுதின ராமையா இடியாப்பக்கடை. கதை சொல்றதுக்காக அன்பான உள்ளங்களோட வீட்டுக்கே காற்றலைகள் மூலமா வந்தாச்சு சுல்தானா. கதைக்குள்ள நுழையலாமா? சுய உழைப்பும் சமூக பொறுப்பும் கூட்டு முயற்சியும் இருந்தா எந்த ஒரு பொண்ணாலையும் தொழில் துறையில சாதனை படைக்க முடியுன்றதுக்கு உதாரணமா இன்னைக்கான கதையோட கதாநாயகி இருக்க போறாங்க. அவங்க பேரு சுதா. திருத்துறைப்பூண்டி டவுன்ல ராமையா இடியாப்ப கடைக்கு முன்னாடி அன்னைக்கு ஏகப்பட்ட கூட்டம். ஆமா, அன்னைக்கு கடை ஆரம்பிச்சு 100வது நாள். அந்த கடையில அப்படி என்ன விசேஷம்னு கேக்குறீங்களா? நிறைய விசேஷம் இருக்கு, ஒவ்வொன்னா சொல்றேன். அது சொல்லத்தானே இந்த கதையே. கடையோட முதலாளி பேரு சுதா. அவங்க ஒரு MBA பட்டதாரி. பெண்களால எதையுமே சாதிக்க முடியுன்றத நிரூபிச்சு காட்டி இந்த 100 நாட்களுக்குள்ளேயே தன்னோட இடியாப்ப கடையால டவுனையே ஒரு கலக்கு கலக்கிட்டாங்க. அவங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த வேலையை விட்டுட்டு தனக்குன்னு ஒரு சுய தொழில தொடங்கணும்னு ஆசைப்பட்டு இப்போ தனக்குன்னு ஒரு கடை ஆரம்பிச்சு வெற்றி பாதையில பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட நிலைமை ரொம்ப உயரமான நிலைக்கு போச்சு. சுதாவை பேட்டி எடுக்கிறதுக்கு நிருபர்கள் கூட்டம், புகைப்படக்காரர்களோட கூட்டம்னு பொடை சூழ சுதாவை தினம் தினம் கூட்டம் நெருங்கிட்டே இருக்கும். சுதாவை சந்திக்கிறதுக்காக நிறைய பேர் வந்தபடி இருப்பாங்க. கஷ்டப்படாம இந்த உலகத்துல எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்பட்டு கிடைச்ச எதுவும் நம்மள விட்டு அவ்வளவு ஈஸியா போகாது. அதுக்கு ஒரு பெரிய உதாரணமா சுதா இருந்தாங்க. அவங்களோட குடும்பம் என்னவோ நடுத்தரமான குடும்பம்தான். கஷ்டன்றது அவங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு அவங்க கஷ்டப்படாம கிடைக்காது. அது கால்ல போடுற செருப்புல இருந்து தோல்ல மாட்டிட்டு போற பை வரைக்கும் எல்லாத்துக்கும் அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒருத்தவங்க பயன்படுத்திட்டு கொடுத்த பொருளை கூட சுதா அவங்களோட சின்ன வயசுல பயன்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி கஷ்டமான சூழலுக்கு பழக்கப்பட்டு அடி நடுத்தரமான வாழ்க்கையை வாழ்ந்த சுதாக்கு பல திருப்பங்கள் ஏற்பட்டுச்சு. கதையில அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். ராமையா இடியாப்ப கடை அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து என்ன சொல்லுங்க.

0: சம்மர்னா ஹாட்டு கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் டைல்ஸ் மால்.
1: மே மாசத்தை மார்வெலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: ராமையா இடியாப்ப கடை அப்படின்ற கதையை பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். நேர்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா.
8: அக்கா, இன்னைக்கும் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஆட்கள் வந்திருக்காங்க அக்கா. என்ன பண்ண? எத்தனை பேர் வந்திருக்காங்க?
9: ரெண்டு பேர்கிட்ட வந்திருக்காங்க அக்கா.
8: சரி, வந்தவங்களை முதல்ல சாப்பிட வை, அதுக்கப்புறமா அந்த இன்டர்வியூல போய் நான் கலந்துக்கிறேன். சுதாக்கா, உங்களை மாதிரி நல்ல மனசுள்ள ஆளை இந்த ஏரியால நான் வேற எங்கேயுமே பார்க்கல. கம்மி விலையில வயிறு நிறைஞ்சு மனசு நிறைஞ்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு போறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமே நீங்க தான். எல்லாரும் விலை ஏத்தி விக்கிற இந்த காலத்துல உங்களோட ஹோட்டலுக்கு இத்தனை பேர் வரிசை கட்டிக்கிட்டு வராங்கன்னா அதுக்கு மூணு முக்கியமான விஷயங்கள் காரணக்கா. ஒன்னு, உங்களோட கைப்பக்குவம். இன்னொன்னு, நியாயமான முறையில நீங்க விக்கிறது. மூணாவது, வர்ற எல்லாரையும் நல்லா உபசரிச்சு அனுப்புறது. இந்த மூணு விஷயமும் உங்க கடையோட முத்துமணிகள் போல. அதையும் தாண்டி நிறைய இருக்கு. என்ன மாதிரி கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கு மறு வாழ்க்கையே உங்க கடை மூலமா கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நாங்க சுதந்திரமா இருக்கோம், எங்களுக்கு பிடிச்சத நாங்களே காசு கொடுத்து வாங்குறோம்னா அதுக்கு முக்கிய காரணமே நீங்க தான். உங்களோட தயவுலையும் உங்களோட தைரியத்திலையும் தான் என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, என்ன புகழ்ந்ததெல்லாம் போதும், முதல்ல வந்தவங்களை நல்லா கவனி சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுதாவோட கடையில வேலை பாக்குற அந்த அக்கா அங்க இருந்து போயிட்டாங்க. சுதாவை இன்டர்வியூ பண்றதுக்காக வந்திருந்த ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சுதாவை பாக்குறதுக்காக அவங்க கேபினுக்கு வந்தாங்க. உள்ள வரலாமா மேம்? உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். சொப்னா சொன்னாங்க, நீங்க அப்பவே வந்த விஷயம் எனக்கு தெரியும், ஆனா உங்களை நல்லா சாப்பிட வச்சுட்டு நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்க இன்டர்வியூக்கே வரணும்னு நான் அவகிட்ட சொல்லிட்டேன். இப்போ நம்ம இன்டர்வியூ எடுக்கலாம். நானும் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், உங்களுக்கு ஓகே தானே? ஆ, ஓகே மேம். முதல்ல உட்காருங்க, வாங்க. ஆ மேம், நாங்கள் உங்களை இப்போ வீடியோவும் எடுக்க போகிறோம். நீங்கள் என்ன பேச வரீங்கன்றத முதல்ல ஒரு சின்ன குறிப்புகளாக எழுதி நீங்களே வச்சுக்கோங்க. அதே மாதிரி நாங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறோன்றதையும் உங்ககிட்ட சொல்லிடுறோம். ப்ரீ பிளானாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷூட்க்கு போயிடலாம். ஓகே தானே உங்களுக்கு? எல்லாம் சரி. என் மனசுல இருக்கிற பதில நீங்க கேக்குற கேள்விக்கு பொருத்தி நான் சொல்ல போறேன், அவ்வளவுதான். இதுல எழுதி வச்சு பேசுறதோ இல்ல முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி பேசுறதுக்கோ எந்த ஒரு நிர்பந்தமும் இல்ல. நீங்க தாராளமா இப்பவே என்கிட்ட பேசலாம், வீடியோ கூட எடுத்துக்கலாம். நீங்க உங்களோட மனசுல என்னென்ன கேள்வி கேட்க நினைச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கேளுங்க, நானும் உண்மையா மனச தொட்டு பதில் சொல்றேன் அப்படின்னு சுதா அந்த பத்திரிகை நிருபர்கள் கிட்ட சொல்லும்போது இன்டர்வியூ பண்ண வந்த அவங்களுக்கே ஆச்சரியமா போச்சு. இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒரு ஆளா அப்படின்னு அவங்களுக்கு இருந்துச்சு. பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அன்பான உள்ளங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அலை பாயுதே நிகழ்ச்சி. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. மேம், எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இப்போ கேமராவை நாங்கள் ரோல் பண்ண போறோம். நீங்க இப்போ பேசுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் அமைதியா 1 2 3 நீ கையிலேயே சைகை காட்டுவேன், அதுக்கப்புறம் நீங்க பேசலாம், ஓகேவா அப்படின்னு சுதா சொன்னதுக்கு அப்புறம் கேமராமேன் 1 2 3 அவரோட கைகையிலேயே சைகை காமிச்சாரு. அதுக்கப்புறம் சுதா பேசுறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க. விடியல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷலா யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, சூப்பரா இடியாப்ப கடையை ரன் பண்ணிட்டு இருக்கிற திருமதி சுதா மேம் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கான 1 மணி நேரம் நம்ம இவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போறோம். சோ நேயர்கள் எல்லாரும் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இப்ப நம்ம மேம் கூட பேசிடலாமா? விடியல் டிவியில உங்களுடன் நிகழ்ச்சிக்காக நான் கீதா. வணக்கம் மேம். வணக்கம் மேம். நீங்க இவ்ளோ ஃபேம் ஆயிருக்கிறதுக்கு என்ன காரணம்? இவ்ளோ பாப்புலரா, அதுலயும் ஒரு பொண்ணு இருக்கீங்கன்னா அது பேசப்படக்கூடிய விஷயம். நம்மளோட நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்படி கேட்டீங்கன்னா இதுக்கு என்ன பதில் சொல்றது? இந்த இடியாப்ப கடை இவ்வளோ பாப்புலரா இருக்குன்னா அதுக்கு நீங்க எல்லாரும் கொடுத்த சப்போர்ட் தான் காரணம். சூப்பர் மேம், சூப்பர். எப்படி இந்த கடை ஆரம்பிக்கிற ஐடியா உங்களுக்கு வந்துச்சு? எங்க தாத்தா பேரு ராமையா. அந்த காலத்துல சிங்கப்பூருக்கு போய் அதிகமா படிக்காத குறைய உணர்ந்து யாருக்கிட்டயுமே கை கட்டி சேவகம் புரிய மனசில்லாம தன்னோட சொந்த காலையே நிக்க முடிவெடுத்து அதுக்கப்புறம் வைராகியமா இந்த தொழில இறங்கியிருக்காரு. சமைச்சு அது எல்லாருக்கும் விற்பனை பண்ணணும்ன்றது அவரோட அலாதியான ஆசை. அப்பதான் அவசர அவசரமா வேலைக்கு போறவங்க சரியா கூட சாப்பிடாம ஓடுறத பாத்திருக்காரு. எங்க தாத்தா எல்லாத்தையும் 100 முறை யோசிச்சு பண்ற மனுஷன். ஒரு விஷயத்துல கால் வச்சிட்டாருன்னா அதுல யாரு சொன்னாலும் அவர் பின்வாங்கிக்கவே மாட்டாரு. அந்த அளவுக்கு ஆழமா யோசிச்சு தீர்க்கமா ஒரு காரியத்துல இறங்கக்கூடிய நபர். தாத்தாக்கு இடியாப்பம் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஏன் அதை ஒரு தொழிலா பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சாரு. இடியாப்பத்தை தானே ரெடி பண்ணி அத பசியோட வேலைக்கு சாப்பிட்டும் சாப்பிடாமலும் வேக வேகமா ஓடுறவங்களுக்கு வித்தா என்ன, நல்ல லாபம் வருமே அப்படின்னு யோசிச்சாரு. எத்தனையோ பேரு சாப்பிடாம வேலைக்கு வேகமா ஓடிட்டு இருக்கிறத பார்த்த எங்க தாத்தா ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை ஆரம்பிச்சு சிங்கப்பூர்ல ஒரு கடையை போட்டாரு. கிட்டத்தட்ட ஆர்மி மாதிரி எல்லா வேலைகளையும் அவரே ஒரு ஆளா பார்த்து ஒரு கட்டத்துல எல்லாராலையும் புகழ்ந்து பேசப்பட்டாரு. 2 பேர் 3 பேர் தினசரி வர்றது 20 பேர் 30 பேரா மாறிச்சு. ஒரு கட்டத்துல அந்த கடையில கூட்டம் வரிசை கட்டி நிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே எங்க தாத்தா தான். அவர்னாலதான் இன்னைக்கு நான் இந்த கடையவே ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கடையை ஆரம்பிக்கிற ஐடியாவே எங்க தாத்தாவால் தான் எனக்கு வந்துச்சு. இல்லனா அவர் காலத்துக்கு அப்புறம் இதை யார் எடுத்து நடத்துவான்னு யோசிச்சப்போ எங்க வீட்டுல யாருமே முன் வரல. அவரை பத்தி நான் யோசிச்சேன், அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் எங்க தாத்தா தான். சூப்பர் மேம், சூப்பர், நல்லா சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ நேர்களுக்கு உங்களோட இந்த பதில் உத்வேகமா இருக்கும்னு நம்புறேன். அதுலயும் நிறைய பெண்களுக்கு இது ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும்னு நம்புறேன் மேம். பாடல்களை தொடர்ந்து நம்ம கண்டிப்பா பேசலாம். இப்ப நம்ம விடியல் டிவியில உங்களுடன் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கோம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அப்படின்னு அந்த இன்டர்வியூ பண்ற பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் பிரேக்கும் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமும் அந்த நேர்காணல் தொடர்ந்துச்சு. அதுல சுதா என்ன சொல்லிருப்பாங்க, கதையில அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. சூப்பரான பாடல்களை கேட்டதுக்கு அப்புறம் நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க விடியல் டிவியோட உங்களுடன் நிகழ்ச்சியில. நேர்கள் கூட நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கிறது நான் கீதா, அப்புறம் சுதா மேம் இருக்காங்க. வாங்க அவங்க கூட பேசிடலாம். கொஞ்சம் நஞ்சம் இல்ல, நம்ம கூட அவங்க பல விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம மேம் கிட்ட என்ன கேள்வி கேட்கலான்னு யோசிச்சப்போ டக்குனே மண்டைக்குள்ள வந்தது, மேம் காலையில எந்திரிச்சு எல்லாரும் அவங்களோட அன்றாட வேலைகளை பாக்குறதுல ரொம்ப சோர்வடைஞ்சு போயிருவாங்க. ஏன் பல பேருக்கு காலையில 6 மணிக்கு எந்திரிக்கிறது மிட் நைட்ல எந்திரிக்கிறது போல இருக்கு. இப்படிப்பட்ட கால சூழல்ல நீங்க உங்களோட காலத்திலயும் சரி, உங்களோட தாத்தா காலத்திலயும் சரி, எப்படி அதை கையாண்டீங்க? அதாவது கடைக்கு வந்து உங்களோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கஸ்டமர்ஸை கவனிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எப்படி மேம் கண்ட்ரோலா வச்சிருக்கீங்க? இதை பத்தி நம்ம நேர்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒய் நாட், ஏன் இல்லை, கண்டிப்பா சொல்றேன். எங்க தாத்தா அவரோட காலத்திலயும் சரி, நான் என்னோட இந்த காலத்திலயும் சரி, காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுப்போம். ஆமா, தாத்தா அதுக்கும் அட்வான்ஸ் விடுகாலை 2 மணிக்கோ 2:30 மணிக்கோ எந்திரிச்சிருவாரு. நான் அவரை விட 1/2 மணி நேரம் லேட், 3 மணிக்கு தான் எந்திரிப்பேன். எந்திரிச்சு சிட்டாட்டம் என்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேரா நான் வர்றது கடைக்கு தான். தாத்தா காலத்தில் அவர் என்ன பண்ணுவாருன்னா, காலையிலேயே எந்திரிச்சு இடியாப்பத்தை பிழிஞ்சிட்டு வேக வச்சுட்டு அதுக்கு சைட் டிஷ் பண்ணி 5 மணிக்கெல்லாம் கடையை திறந்துருவார். எங்க ஹோட்டலோட மெனு என்னன்னா இடியாப்பம் தான். அந்த இடியாப்பத்துக்கு வர சைட் டிஷ் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். சம்பல் இருக்கும், தேங்காய் பால் இருக்கும், பாயா இருக்கும், சிக்கன் கிரேவி இருக்கும், மட்டன் கிரேவி இருக்கும், நிறைய இருக்கும். ஆனா இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, எங்க கடையில கம்மி பிரைஸ்ல தான் குவாலிட்டியான ஃபுட்டு கிடைக்கும். நீங்க திருப்தியா வயிறார சாப்பிடலாம். அது ரமையா ஐயா காலத்திலயும் சரி, இந்த சுதாவோட காலத்திலயும் சரி, கஸ்டமர்ஸோட திருப்திக்கு எந்த பஞ்சமும் வராது. இதுதான் மேம், இதுதான் மேம் கோல்டன் பாயிண்ட். இது நீங்க சொல்வீங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். நான் மட்டும் இல்ல, நம்ம நேர்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அகெய்ன் உங்ககிட்ட இன்னொரு கேள்வியுமே கேட்கணும். முன்னாடி தள்ளுவண்டி கடை ஆரம்பிச்சதா சொன்னீங்க, ஆனா இப்போ ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சிருக்கீங்க. இதுக்கு யாரு காரணம்? இதுக்கும் உங்களோட விடாமுயற்சி தான் காரணமோ? கண்டிப்பா. என்னோட கதையை கேட்டீங்கன்னா நான் சொல்லிக்கிட்டே போலாம், உங்களுக்கு இந்த 1 மணி நேரம் பத்தாது. ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி தள்ளுவண்டியில இருந்த கடை ஹோட்டலுக்கு மாறிச்சுன்னு சொல்றேன். எங்க தாத்தா காலத்திலேயே தள்ளுவண்டி கடை தான். அப்போ சாலையில போறவங்க எல்லாம் கடையில வந்து வாடிக்கையா வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. தள்ளுவண்டி கடைய ஏன் இந்த கடைய ஒரு நடமாடுற வண்டி கடையா மாத்த கூடாதுன்னு எங்க தாத்தா முடிவு பண்ணாரு. அதனாலயே இந்த டாடா ஏஸ் வண்டி எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வண்டியை பிடிச்சு அதுல அந்த கடையை வச்சு ஒவ்வொரு ஏரியாக்கும் போய் சப்ளை பண்ண ஆரம்பிச்சாரு. சிங்கப்பூர்ல அந்த காலத்திலயே எங்க தாத்தாவோட கடைக்கு நல்ல மவுஸ், விற்பனையும் நல்லா ஆக ஆரம்பிச்சுச்சு. இந்தியால அவரோட சொந்த கிராமமான கீழப்பெருமலையில நில பொலத்தை வாங்கி ஒரு வீட்டையும் கட்டிருக்காரு. எங்க அப்பாவை நல்லா படிக்க சொல்லி செலவும் பண்ணிருக்காரு. ஆனா அப்பாவுக்கு படிப்பு வரல. ஒரு பிசினஸ் மேனோட பையனுக்கு அதுலதானே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்பாவும் ஏதோ பிசினஸ் ஆரம்பிச்சு அது சரியா போகாம போயிருக்கு.

கடைசியில லாபம் ஏற்படாம நஷ்டம் ஏற்பட்டு எங்க தாத்தா சேர்த்து வச்ச சொத்து பத்து எல்லாம் போச்சு. அப்புறம் தாத்தாக்கு உடம்பு முடியாம போய் படுத்த படுக்கையாகி அவரும் கடவுள் கிட்ட போயிட்டாரு. அதுக்கப்புறம் அப்பாக்கு குடும்பத்தை ரன் பண்ணி ஆகணும், கையிலயும் காசு இல்ல, சேர்த்து வச்ச எல்லாம் போச்சு. ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சப்பதான் அப்பாக்கு தாத்தாவோட வேலையை பார்க்கணும்ன்ற எண்ணமே வந்துச்சு. அவரும் கடை போட்டாரு, ஆனா அது ஓடல, அதோட அதை விட்டுட்டாரு. என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. என் தங்கச்சி எங்க அப்பா மாதிரி படிப்பு அவளுக்கு ஏறல. அப்புறம் என்ன பண்ணாங்க, அவளுக்கு ஒரு மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டாங்க, எனக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா என் வாழ்க்கை நல்லபடியா அமையலம்மா, என் வீட்டுக்காரரு என்னை விட்டுட்டு போயிட்டாரு, தனியா தான் இருந்தேன். இப்போ தனியா இருக்கேன்னு சொல்லி நான் முடங்கி உட்கார்ந்துருந்தேன்னா இந்த நிலைமைக்கு நான் வந்திருப்பேனா, நீங்களே சொல்லுங்க. அது சரி மேம், இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி தெரியுது, அதுக்கப்புறம் எப்படி நீங்க மீண்டு வந்தீங்க? அதான் என் வாழ்க்கையோட திருப்பு முனை. நான் தான் முன்னாடியே சொன்னேனே நான் பார்க்காத கஷ்டமே இல்லைன்னு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எங்க தாத்தா தவறிட்டாரு. எனக்கு விவரம் தெரிஞ்சப்பெல்லாம் நான் பார்க்காத வருமா இல்ல. அப்பாவும் ஊதாரித்தனத்துல ஒரு சில தப்பு பண்ணிட்டாரு, அதனால அவர் கையிலயும் காசு தங்கல. நான் கவர்மெண்ட் காலேஜில் தான் படித்தேன், நல்ல மார்க் எடுத்தேன். அதுக்கப்புறம் கல்யாணமும் எனக்கு பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையும் எனக்கு நல்லா அமையல அப்படின்னு சுதா அவங்களோட வாழ்க்கை கதையை அந்த இன்டர்வியூ நிகழ்ச்சியில் பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கையில என்ன ஆயிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைப்பாயுதை நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. ராமையா இடியாப்ப கடை அப்படின்ற கதையை நேயர் உள்ளங்களோட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. நான் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு கம்பெனியில் நான் MBA கிராஜுவேட்னு முன்னாடியே சொன்னேன்ல? ஆமா மேம் சொன்னீங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்ல என்னாச்சு? நிறைய நடந்து போச்சு. என் வீட்டுக்காரர் என்னை விட்டு போயிட்டாரு. அப்புறம் என்னை மட்டும் நான் பாத்துக்க வேண்டிய சூழல், அதை விட என் குடும்பத்தை பாத்துக்க வேண்டிய பெரிய பொறுப்பும் என் தலையில வந்து விடுஞ்சிச்சு. கையில அந்த வேலை விட்டா எந்த ஒரு பாதுகாப்பும் எனக்கு இல்லை. சுதந்திரமா நான் என்ன பாத்துக்கிறதுக்கு என் கையில கொஞ்சம் பணம் இருந்தாகணும். இந்த வேலையை விட்டுட்டு வாழ்ந்தா எப்படி இருக்கிறதுன்னு யோசிச்சேன். அப்பதான் எங்க தாத்தாவோட கடை எனக்கு கை கொடுத்துச்சு. அவர் சொல்லி கொடுத்த சின்ன சின்ன விஷயங்கள் என் மண்டையில குட்டியா பதிஞ்சிருந்துச்சு. அவ்வளவுதான், மத்தபடி எல்லாமே என்னோட பொட்டன்சியல் தான், நான் போட்ட மூலதனம் தான். வேலைய நம்பிக்கையோட விட்டுட்டேன். முன்னாடி நான் சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் என்னோட இந்த பிசினஸ்க்காக போட்டேன். கொஞ்சம் கடனும் வாங்கினேன். அப்புறம் அப்படியே என்னோட பிசினஸ நானே இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமா என்னோட கடைய நானே மேம்படுத்தினேன். என் வீட்டுக்காரர் என்னை விட்டு போனவர் தான். நான் நல்ல நிலைமைக்கு வந்தப்ப கூட அவர் என்னை எட்டி கூட பாக்கல. ஒரு சிலருக்கெல்லாம் வாழ்க்கை அமையறது கடவுளோட வரம்னு சொல்வாங்க. அந்த வகையில எனக்கு அந்த வரம் கிடைக்கல. நான் கஷ்டப்படுற மாதிரி எந்த பொண்ணும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். என்ன மாதிரி கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கொடுக்கணும்னு நினைச்சேன். எங்க ஊர்ல இருந்த விதவை பெண்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வேலை கொடுத்து இந்த கடையில நிரந்தரமான வேலையும் ஏற்பாடு பண்ணேன். ஊர்ல தான் ஃபர்ஸ்ட் கடையை ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேயும் ஒரு பிரான்ச் இருக்கு. காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவோம். அப்போ 10 கிலோமீட்டர் நடந்து வரணும். அவ்வளவு தூரம் நடந்து வர முடியாதுன்றதுனால எல்லாரும் ஆளுக்கு காசு போட்டு ஷேர் ஆட்டோ பிடிச்சு வருவோம். 5:30 மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிருவோம். அப்புறம் 8 மணியோட ஒரே பிஸிதான். ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா கடைக்கு லீவு. ஆனா அப்ப கூட கஸ்டமர்ஸ்க்கு கடை இருக்காதான்ற ஏக்கம் இருக்கும். 8 குடி, சிக்கல், எண்கண், திருவாரூர், கும்பகோணம்னு அங்க இருக்கிற அதிகமான கஸ்டமர்ஸ் விருப்பப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புது புது டிஷ் ட்ரை பண்ணி அதையும் நாங்க சப்ளை பண்ணுவோம். இங்க மட்டும் இல்ல, சிங்கப்பூர்லயும் ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண போறோம். அப்புறம் சென்னையில ஒரு பிரான்ச். இப்படி எங்களோட லைஃப் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இதுல என்ன மாதிரி இருக்கிற எத்தனையோ பொண்ணுங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு. ஆமா, அவங்க இப்போ நிம்மதியாவும் சுதந்திரமாவும் இருக்காங்கன்னா அதுக்கு அவங்களோட உழைப்பு தான் காரணம். எங்க பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்குமா, ரொம்ப திருப்தியா இருக்கும். தாத்தா ஞாபகமா அவர் வாழ்ந்த சிங்கப்பூர்ல லிட்டில் இந்தியா அப்படின்ற ஒரு பகுதியில அடுத்த மாசமே ராமையா இடியாப்ப கடைன்ற ஒன்ன ஸ்டார்ட் பண்ண போறோம். அதோட MD நான் தான். அதே மாதிரி அங்கேயும் ஆட்களை வச்சு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருவேன். சூப்பர் மேம், ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு. அதுலயும் நீங்க சொன்ன விஷயம் உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. விதவை பெண்களுக்கெல்லாம் வேலை கொடுத்து அவங்கள நீங்க உத்வேகப்படுத்திருக்கீங்க பாத்தீங்களா? சூப்பர் மேம், சூப்பர். வேற என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ண போறீங்க அதை கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? என்ன விஷயமா கேக்குறீங்க? நாங்க பண்ற சாப்பாடு பத்தியா, இல்ல எங்க கிட்ட வேலை பாக்குற ஊழியர்கள் பத்தியா? ரெண்டுமே சொல்லுங்க மேம். ரெண்டுமே கேக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஓகே, கண்டிப்பா சொல்றேன். எப்படி விதவைகளுக்கு நான் வேலை போட்டு கொடுக்கறனோ அதே மாதிரி மாற்றுத்திறனாளி பெண்களுக்கும் அப்புறம் திருநங்கை சகோதரிகளுக்கும் கண்டிப்பா என் கடையில நான் வேலை போட்டு கொடுப்பேன். அதுக்கான முயற்சியில தான் நான் இப்ப இறங்க போறேன். கண்டிப்பா அந்த இதை நான் சக்சஸ் பண்ணிட்டேன்னு வாங்கிக்கலேன். இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நீங்க மறக்காம வரணும் மேம். கண்டிப்பா மேம், எப்படி வராம இருப்போம். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பயன்படக்கூடிய விதத்துல இருக்கு. பின்ன யாராச்சும் இப்படி சொல்லுவாங்களா, வேலை போட்டு கொடுக்கறத எத்தனையோ பேரு டக்கு டக்குன்னு பாத்துட்டு போயிடுறாங்க. ஆனா நீங்க யாருக்கு கொடுக்கணும், அதை எப்படி கொடுக்கணும்னு யோசிச்சு சொல்றீங்க பாத்தீங்களா, இந்த மனசு யாருக்குமே வராது. கண்டிப்பாமா, இந்த சமுதாயத்துல எல்லாரும் சமம்தான். அது தோற்றத்திலேயோ உருவத்திலேயோ எதை வச்சும் யாரும் பிரிச்சிடவே கூடாது. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. சரி, இடியப்பத்துக்கு ஷைடிஷா நீங்க நிறைய வெரைட்டி சொன்னீங்க, இடியப்பத்துல எதுவும் வெரைட்டிஸ் இருக்கா? நிறைய இருக்கு. நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? அரிசி இடியப்பம் இருக்கு, கம்பு இருக்கு, கேழ்வரகு இருக்கு, சாம, தெனை, குதிரவாளி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்ல சூப்பர் சூப்பரான இடியப்பம்லாம் நம்ம கடையில இருக்கு. அதுக்கு சைடிஷ்க்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நீங்க வாங்க, மெனுவை பாருங்க, நம்ம இடியப்ப கடையில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போங்க. நானே ரொம்ப பேசிட்டேன், நீங்க அடுத்தடுத்து வாங்க. இங்க வேலை பாக்குற கோ ஒர்க்கர்ஸ் கூடயும் பேசுங்க, நல்லா பேசுவாங்க, அவங்களோட கதைகளையும் சொல்வாங்க. அது உண்மையிலேயே ஹார்ட் டச்சிங், அதாவது இதயத்தை தொடுற விதத்துல இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த பொண்ணுங்க தான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மேம், நீங்க பிசினஸ்ல மட்டும் இல்ல, விவரத்தை சொல்றதுலயும் வெளுத்து வாங்குறீங்க. நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட எதுவுமே இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டீங்க. உங்க கூட வேலை செய்யறவங்க முகங்களே அவங்கள திருப்தியா வெளிச்சம் போட்டு காட்டுது. பெண்களோட பிசினஸ்க்கு எடுத்துக்காட்டா நிக்கிற நீங்க மேலும் மேலும் முன்னேறணும். உலகத்தோட பல நாடுகள்லயும் ராமையா இடியாப்ப கடையோட கிளையை திறக்கிறதுக்கு எங்க எல்லாரோட மனசார வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் மேம். நீங்க மென்மேலும் வளர வாழ்த்துகள். நன்றி, நன்றி, கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுதா அந்த இன்டர்வியூல மனசார நன்றிய நேயர்களுக்கும் தெரிவிச்சாங்க. ஒரு வழியா பிரஸ் மீட் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிடுறதுக்கும் கிளம்பிட்டாங்க. வெளியில எங்கேயும் போகல, இடியாப்பத்தையே வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சுதா கொடுத்த அந்த இன்டர்வியூவை டிவியில் பார்த்த நிறைய பேர் அவங்களோட கடைக்கு அவங்கள தேடி வந்தாங்க. சுதாவை பார்த்து மனசார வாழ்த்து சொல்லிட்டு அவங்க கடையில் இடியப்பத்தையும் வாங்கி சாப்பிட்டாங்க. சொன்னது போலயே சுதா அவங்க எங்கெங்க புது புது பிரான்ச்சஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னாங்களோ அங்கே எல்லாம் கடைகளை திறந்துட்டாங்க. வேலை இல்லாமல் கஷ்டப்படுற எத்தனையோ பெண்களுக்கு வேலை போட்டும் கொடுத்தாங்க. ராமையா இடியாப்ப கடையுடைய பிரான்ச்ல திருநங்கை சகோதரிகள், மாற்றுத்திறனாளி சகோதரிகள், அப்புறம் கைம்பெண் சகோதரிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க அவங்களோட வேலைய திறம்பட பார்த்தாங்க. சுதாவை மாதிரி இருக்கிற எத்தனையோ பெண்களுக்கு அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையவும் ஏற்படுத்தினாங்க. சுயமா உழைச்சு அதுல வர வருமானத்தை வச்சு தன்னைத்தானே பாத்துக்கிற வாழ்க்கை ஒரு பொண்ணுக்கு அமையறதெல்லாம் உண்மையிலேயே கடவுளோட வரம்னு சொல்வாங்க. அந்த விதத்துல சுதா புண்ணியத்தை தேடிக்கிட்டாங்க. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும்,

இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஒரு செய்தி சொல்லட்டா?
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள் இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

ಧಿಮ್ತ ಧಿಮ್ತ ಧಿಮ್ತ ಧಿಮ್ತ ಧಿಮ್ತ ಧಿಮ್ತ.

0: லைசன் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு, என்னப்பா கடல கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: குப்பையா, கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானம்.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 11 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை. அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம் தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: எப்பா என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வருங்காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும்ல டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நாம சாலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இடைவெளிகளை விட்டு மைல்கற்கள் இருக்கும். அந்த மைல்கற்கள் நிறைய கலர்ல இருக்குமே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சாலை தேசிய நெடுஞ்சாலையா, மாநில நெடுஞ்சாலையா, இல்ல மாவட்ட சாலையா அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கிற வகையில மைல்கற்கள் கலர் பண்ணிருப்பாங்க. ஒரு மைல்கல் மஞ்சளும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது தேசிய நெடுஞ்சாலை, அதே பச்சையும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது மாநில நெடுஞ்சாலை, ஒருவேளை நீலமும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது மாவட்ட சாலை, அதே இளஞ்சிவப்பு இல்ல அப்படின்னா கருப்பு கலரோட வெள்ள கலர் இருந்தா அது ஊரக சாலை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம் ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாயம்.

0: இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாட?
0: அதான் ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்ற கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோச எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: என் தங்கை கல்யாணி மற்றும் உல்லாச பறவைகள் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று என் தங்கை கல்யாணி மற்றும் உல்லாச பறவைகள் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: வெயில் காலம் வந்துட்டா போதும், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஃபேனுக்கும் ஏசிக்கும் ரெஸ்டே கிடையாது. இதனால கரண்ட் பில்லுமே கூடிட்டே போகும். ஏசி யூஸ் பண்ணா கரண்ட் பில் தாறுமாற வருமேங்கிற பயம் நிறைய பேருக்கு உண்டு. ஏசி யூஸ் பண்ணும் போது ஒரு சில விஷயங்களை கவனிச்சா கரண்ட் பில்லும் பாதியா குறைக்கலாமா? எப்படி தெரிஞ்சுக்கலாம். விடியல் காலையில நைட் நேரங்கள்ல இயல்பாவே கொஞ்சம் குளிர்ச்சியான காத்து தான் வரும். அந்த டைம்ல வீட்டோட ஜன்னல் கதவுகளை திறந்து வச்சிருந்தா வீட்டுக்குள்ள வெப்பத்தை ஓரளவு குறைக்கும். இதனால ஏசி ஃபேனோட பயன்பாட்டை குறைச்சுக்க முடியும். ரெண்டாவதா, ஏசில டைமர் செட் பண்ணி வச்சு தூங்கினா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அதை அடிக்கடி அமர்த்த வேண்டிய தேவையுமே இருக்காது. மூணாவதா, ஏசி ஆன் பண்ணிட்டு அடிக்கடி ரூம் ஜன்னல் கதவுகளை திறக்க வேணாம். வெளியிருந்து வெப்பம் வர்றதுனால கூலிங் ஆக அதிக நேரம் எடுத்துக்கிறோம். இது மூலமாவும் கரண்ட் பில் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது, ஏசிய எப்ப வாங்கியிருந்தாலும் சரி அதை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில சர்வீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஞ்சாவதா, ஏசி யூஸ் பண்ணாத சூழல்ல அதை முழுசா ஆஃப் பண்றதுமே முக்கியம். அதான் ரிமோட் மூலமா ஏசி ஆஃப் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நினைச்சீங்கன்னா பில்லு தான் அதிகமாகும். இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்றது மூலமாவே கரண்ட் பில்ல பாதியா இந்த கோடை காலத்துல குறைக்க முடியும்.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று என் தங்கை கல்யாணி மற்றும் உல்லாச பறவைகள் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி

0: Hilangkan BIP-nya.
1: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
0: வடக்கு திசை.
1: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
0: என்னது புரியலையே.
1: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன். அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
0: கிழக்கு பக்கம்.
1: பின்னந்தள?
0: மேற்கு பக்கம்.
1: வலதுகை?
0: தெற்கு பக்கம்.
1: இடதுகை?
0: வடக்கு பக்கம்.
1: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
0: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம். கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
1: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
0: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
1: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
0: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
1: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
0: வடகிழக்கு.
1: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
0: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
1: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
0: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
1: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம்மோட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று என் தங்கை கல்யாணி மற்றும் உல்லாச பறவைகள் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: இன்று என் தங்கை கல்யாணி மற்றும் உல்லாச பறவைகள் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: வார்த்தை கொள்வதில் அர்த்தம் என்னடா? காதில்லாதவன் குடும்பத்திலே.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4?
2: இந்த காலத்துல நம்மளுடைய பெரும்பாலான நேரத்தை நிறைய பேரு போனு லேப்டாப் மாதிரியான சாதனங்களோட தான் செலவு பண்றோம். நம்மளுடைய தகவல்களை பரிமாறிக்கிற பேசுறமோ இல்லையோ மெசேஜ் மூலமா தகவல்களை ஈஸியா சொல்லிடுறோம். அப்படி மெசேஜ் பண்ணும் போது என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, ஏன் இந்த ABCD சொல்லக்கூடிய ஆல்பபெட்ஸ் வரிசையா இல்லாம அங்க இங்கே இருக்குன்னு? அத பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த காலத்துல எல்லாம் டைப் ரைட்டர்ல டைப் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண முடியும். அதனால எல்லா கீஸ்மே வரிசையா இருந்திருக்கு. ஆனா காலப்போக்கில் அது மக்களுக்கு பழகி டைப் ரைட்டர்ல அடிக்கிற ஸ்பீட விட அதிவேகத்துல டைப் அடிக்க ஆரம்பிச்சதுல டைப் ரைட்டர்ல எல்லா கீஸ்மே ஜாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி டைப் ரைட்டர்ல ஜாம் ஆகாம இருக்கதான் குவர்டி மாடல் கீபோர்ட அறிமுகப்படுத்தினாங்க. இந்த குவர்டி மாடல் கீபோர்ட்ல எழுத்துக்கள் எல்லாமே வேற வேற இடத்துல இருந்ததுனால இந்த ஜாம் ஆகிற பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அதுவே காலப்போக்குல நிறைய பேருக்கு பழகுனதுனால நாமளுமே இந்த குவர்டி மாடல் கீபோர்ட் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம்.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4?
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சம்மரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இந்த கோடை வெயிலோட தாக்கம் ஏப்ரல் மாச கடைசில தான் எப்பவுமே வாட்டி வதைக்கும். ஆனா இப்பெல்லாம் மார்ச் மாசத்திலே தலை தூக்கிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வெயில்னால நமக்கு நீர்ச்சத்து குறைபாட்டுனால நோய் பாதிப்பு ஏற்படுற அபாயம் அதிகம். அதனாலதான் தண்ணி குடிங்க தண்ணி குடிங்கன்னு மருத்துவர்களுமே பரிந்துரை செய்யறாங்க. அப்படி இருக்கும் போது கோடை வெயிலை சமாளிக்க பறவைகளும் விலங்குகளுமே பரிதவிச்சு வருது. அவைகளும் இந்த கோடை காலத்துல பாதிக்கப்படாம இருக்கிறதுக்காக ஒரு அகண்ட பாத்திரத்துல தண்ணி தினமும் பறவைகளுக்காக நம்மளுடைய செவத்திலேயோ இல்ல வெளிப்புறமா வைக்கிறது மூலமா அவைகளும் குடிக்க குளிக்கன்னு இளைப்பாறிக்கிற முடியும். அதே மாதிரி விலங்குகள் கால்நடைகளுக்கு தண்ணி வைக்கிறது மூலமா அவைகளும் வெப்பத்தை தணிக்க ஏதுவா இருக்கும். அதனால இன்னையில இருந்தே நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பறவைகள் விலங்குகளுக்கு தண்ணி வைக்க ஆரம்பிக்கலாமா?
0: சம்மரை சமாளி, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: இருக்கு.
1: பிரியா, இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
2: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கரிசம் பரணி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: ராணி, பழிபாவத்துக்கு பயந்து பேச, நான் அடங்கி போறேன்னு மேல மேல பேசாது. அது நம்ம ரெண்டு பேருக்கு நல்லது.
2: இலையில உட்கார்ந்து உறவாடி அந்த இலை முழுதும் தின்னு தீக்கிற புண்ணு மாதிரி என்னோட உருவாடி என் வாழ்வியே தின்னு தீத்தாச்சு.
1: ஒருத்தன் கண்ணையும் குத்திட்டு கைத்தடியும் தட்டிட்டு படம் எடுத்த சீர பாம்பை எதிர விட்டுட்டு ஒரு நல்லவர் போயிட்டார். அகப்பட்டவன் தான். தயவு செய்து நீ போய, நான் போகட்டுமா?
2: யாரும் போக வேண்டாம். என் ரத்தமெல்லாம் கண்ணீரா மாறட்டும். நானே போறேன்.

0: மாறை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வீடு மாடி வீடுதான், ஆனா அப்படி ஒரு வெக்கையா இருக்குதுன்னு நிறைய பேர் மாடியில தண்ணிய அள்ளி அள்ளி ஊத்துவோம். ஆனா அடிக்கிற வெயிலால அதுவும் சருன்னு உறிஞ்சிரும். அதுக்கு பதிலா நல்ல ஒரு கோணி பை சாக்க தண்ணியில முக்கி மாடியில விரிச்சு விட்டா சாக்குல ஈரம் இருக்கிற வர வீடு நல்லா குழு குழுன்னு இருக்குமாம்.
0: சம்மரை சமாளி, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடுது.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன்னை கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: பிறந்தநாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: புருஷன்

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ஆசை நூறு வகைப்பாயில் நூறு சுவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. வண்டிக்கு நம்பர் பிளேட் எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்தியாவில் மொத்தம் 8 வித்தியாசமான கலர்ல நம்பர் பிளேட் வழக்கத்துல இருக்கு. அதுல சிவப்பு கலர் நம்பர் பிளேட்னா புதுசா வாங்கின வாகனங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு தற்காலிக எண் மட்டும்தான். அதே இந்தியாவோட தேசிய சின்னம் கொண்ட சிவப்பு கலர் நம்பர் பிளேட்ட இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மாதிரியான உயர் அரசு அதிகாரிகள் பயன்படுத்துறாங்க. ஊதா கலர் நம்பர் பிளேட்னா வெளிநாட்டினர் இந்தியா வந்து வண்டி சொந்தமா வாங்கி ஓட்டினா கொடுப்பாங்க. மஞ்ச கலர் நம்பர் பிளேட்னா சரக்கு வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ட்ரக்கு, டாக்ஸி இது எல்லாமே இதுல அடங்கும். கருப்பு கலர் நம்பர் பிளேட்னா வாடகைக்கு விடுற வண்டிகளா இருக்கும். வெள்ளை கலர் நம்பர் பிளேட் நம்ம தேவைக்கு வாங்குற வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. பச்சை கலர் நம்பர் பிளேட்னா எலக்ட்ரிக் வண்டிகளுக்கு கொடுப்பாங்க.

0: அடுத்ததா ஆரோ நம்பர் பிளேட். அதாவது நம்பர் பிளேட் பலகையில அம்புக்குறி மேல இருக்கிற மாதிரி இருக்கும். இது ராணுவத்துல மேல் அதிகாரிகள் பயன்படுத்துற வண்டியோட நம்பர் பிளேட்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.